ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, பாத்ரபத மாதம் 31 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசு திங்கள் 5 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 தேதி, செவ்வாய்க்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும், நியூஸ் ஆன் ஏஏஆர் செயலிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:56. நிகழ்ச்சியில் துவக்கமாக ஒலிக்கின்றது கல்யாண வசந்தம் ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

இனி தொடர்வது குறளமுதம். அதிகாரம் 9, விருந்தோம்பல். முதல் குறள். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதன் பொருள், இல்லறத்திலிருந்து குடும்பத்தோடு வாழ்தல் என்பது விருந்தினர்களை உபசரித்து பேணுவதற்கேயாகும். மீண்டும் குறளும் பொருளும், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதன் பொருள், இல்லறத்தில் இருந்து குடும்பத்தோடு வாழ்தல் என்பது விருந்தினர்களை உபசரித்து பேணுவதற்கே ஆம். நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்களே, இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கு கமலக்கண்ணன் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் பருவங்கள் தவறி பெய்யும் மழையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் ஆரோக்கியம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் சவிசின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நிலேரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். நிறைவாக அறிவும் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள், இன்றைய நிகழ்ச்சியில் டூயட் டிலைட்ஸ், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், காலை 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 10:30 மாணவர் குரல், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 என் கேள்விக்கு என பதில், தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் பாடலை மனதிற்கு நெருக்கமாக்குவது வரிகளின் ஆழமா அல்லது மெட்டின் அழகா, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து வெள்ளிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இருளர் பாடல்கள், 2:30 மருத்துவ மலர் உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் குறித்து பொதுநல மருத்துவர் மகாதேவன் அவர்களுடன் நேர்முகம், 2:55 வானிலை அறிக்கை,

0: பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 அளவு ஊட்டி ஒரு சொல் திரை இசை, நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும், சரியா தவறா, 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 பொன்மாலை பொழுது வாடாம்பலர், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 தேனி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, கை கொடுக்கும் காளான் சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து ரோஸ்மேரி மற்றும் தைம் ஆகியன நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய் ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை, மனநல மருத்துவர் டாக்டர் யாமுனி கண்ணப்பன் அவர்கள் வழங்கும் நேர்முகம். நேயர்கள் இதுவரை இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Neena Arakel. Marking a new chapter in Indian cinema, President Draupadi Murmu will present the historic 72nd National Film Awards this evening at Ekta Nagar in Kevadia, Gujarat. Instituted in 1954, these awards represent India's highest cinematic honours, recognizing artistic and technical excellence across various categories, namely feature, non-feature and writing on cinema. As part of a major policy initiative by the Ministry of Information and Broadcasting, the awards are being held outside the national capital. The ceremony at Ekta Nagar brings together cinematic talent from across the country, embodying the spirit of Ek Bharat, Shreshth Bharat. The president will also honour the veteran actor Anant Nag and Dada Saheb Phalke Award for 2024. A report from our correspondent.
2: The stage is set and lights are ready in the iconic Ekta Nagar as Kevadia prepares to host the historic 72nd National Film Awards for the first time. Renowned actors, acclaimed filmmakers and technicians from across the country have started arriving at the venue for this grand celebration of Indian cinema. The ceremony honors the outstanding cinematic achievements for the year 2024. Among the major feature film announcements, Article 370 was selected for the best feature film, with Yami Gautam winning Best Actress for her role in the film. The Best Actor honor is shared by Mammootty for Brahmyugam and Karthik Aaryan for Chandu Champion. Rajkumar Periyasamy earned the Best Direction for Amran, while Kalki 2898ED was named Best Popular Film providing wholesome entertainment. Randeep Hooda won the Best Debut Director for Swatantra Veer Savarkar. In the non-feature category, the Marathi film Bhangar was named Best Non-Feature Film, while director Anand L. Rai was selected for the Best Direction for Statue of Unity Ekta Ka Prateek. Raviraj Murmu took the Best Debut Director Non-Feature Category honor for the Santhali film Angan. With Chirag Buraniya from Ekta Nagar, Aparna Khont, Akashvani News, Ahmedabad.
1: Union Home Minister Amit Shah will inaugurate the 3rd National Conference of Anti-Narcotics Task Force NTF, ANTF, Heads of States and Union Territories in New Delhi today. The 2-day conference, which will be organized by the Narcotics Control Bureau, NCB, will serve as a powerful platform to safeguard future generations from the menace of drugs. Based on the theme, United Resolve, Shared Responsibility, the conference will discuss the role of the ANTFs in attaining the envisaged vision of Narcotics Control 2026-2029. The Ministry of Home Affairs said during the event, Mr. Shah will release television commercials, TVCs, to spread awareness amongst people about drug abuse. It was informed that the Home Minister will also lay the foundation stones for the new complexes of Narcotics Control Bureau, NCB, zones in Lucknow and Dehradun. The Election Commission plans to increase the number of tribunals in West Bengal to ensure speedy disposal of applications from people whose names have been excluded from the electoral rolls during the SIR process. The state currently has 19 tribunals. The commission is expected to tell the Supreme Court today that the number should be increased to at least 42, with one tribunal for each Lok Sabha constituency in the state. The Supreme Court is scheduled to hear 13 petitions today relating to the Special Intensive Revision or SIR of electoral rolls. The Commission is likely to apprise the Court of the need for more tribunals during the hearing. Karam Festival, a vibrant celebration of Jharkhand's rich tribal culture, nature and the bond between brother and sister, is being celebrated across the state today with traditional fervour and enthusiasm. Special cultural and state-level programmes are being organised across Jharkhand to mark the auspicious occasion. In women's cricket, India will face Sri Lanka in the gold medal clash at Asian Games in Nishin, Japan today. The match will begin at 10:30 a.m. IST. India sealed their spot in the final with a dominant 114-run victory over Bangladesh. And that is the end of this news bulletin.

0: நேரம் 6 மணி. பத்தனமிடம்
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: அன்பு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அற்புதமா ஒரு உவமையை சொல்றாரு. வண்பார்க்கண் வற்றல் மறந்தளிர் தற்று. பாலை நிலத்துல ஏற்கனவே வற்றி போய் இறந்த மரம் தளிர்த்தா எப்படி தளிர்க்குமோ அதை போன்றதுதான் அன்பு இல்லாதவரது வாழ்க்கை. அப்ப வாழ்வில் சிந்தனை செய்து புவியை மேம்படுத்தும் ஒரு உயிரினமாக மனிதன் இருப்பதற்கு அன்புதான் அவனை தனித்துவமானவனாக மாற்றுது. அன்புனா என்ன அப்படின்றதுல இன்னும் நமக்கு புரிதல் இல்லாம இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக பல ஆயிரம் இலக்கியங்களில் அன்பு என்று பேசி சலித்து விட்டாலும் அதை புரிந்து கொண்ட ஒரு சமூகம் இன்னும் உருவாகலன்னு தான் நினைக்கிறேன். அன்புனா அப்சஷன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கழுத்தை நெரிப்பது போன்ற அன்பு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அல்லது அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது குழந்தை வந்து என்னையே பாரு அப்படின்னு சொல்லலாம். அம்மா வந்து குழந்தையை வளர்ப்பின் போது ஒரு 5 நிமிஷம் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சாங்கன்னா அப்பதான் குழந்தை வந்து இல்லாத தேவைகளெல்லாம் அம்மாட்ட போய் சொல்லும். அதை போன்றதா அன்பு இல்லை. ஒரு சுய தேவைக்காக பயன்படுத்தி கொள்வதா அன்பு அப்படி இல்லை. இது எதுவுமே இல்லை. செருக்கு இல்லாமல் இருப்பதுதான் அன்பு. தன்னை இழப்பதுதான் அன்பு. தன் கைகளால் தன்னை முழுமையா அர்ப்பணிக்க நீட்டி தர்றதுக்கான ஒரு புரிதல் தான் அன்பு. திரும்பி வள்ளுவருக்கு தான் வர வேண்டியது இருக்கு. ஏன்னா அவர் தான் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. நட்புல கூட ஒரு குரல் இருக்கு. இணையர் இவர் எமக்கு இன்னம் யான் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. இவர் எனக்கு இப்பேற்பட்டவர், இவரும் நானா அப்படி அப்படின்லாம் நீங்க பாராட்டி புகழ்ந்து உங்க நட்பை சொல்லிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நட்பின் மதிப்பு குறையும் அப்படிங்கிறாரு. அப்ப பேச்சை குறைக்க வேண்டியது ஒரு அன்பின் புரிதல் தான் வந்து அன்பின் பாண்ட் அந்த இதை வந்து உறுதிப்படுத்துது. இது ஒரு புறம் யோசித்தால் ஒரு கேளிக்கையா தோணலாம். என்ன அப்படி எதுவுமே சொல்லாம எதுவுமே அன்பே காட்டாம வெளிப்படுத்திக்காம இருந்து எதுக்கு அந்த அன்பு, அப்படி ஒரு அன்பே தேவையில்ல அப்படின்னு மனசுல ஒரு இது தோணலாம். நான் அப்படி குறிப்பிடலை. ஒரு அன்பு வந்து ஒரு துறவு மனப்பான்மையில் மட்டுமே இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு அன்பை நான் சுட்டல. அன்பிற்குண்டோ அடைக்குந்தாள்னு சொல்றாரு இல்லையா, நான் அங்கேயும் வர்றேன். அன்பு என்பது அப்படி பொத்தி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பொங்கி குழந்தைய மீது செலுத்தும் அன்பு, தன் இணையரின் மீது செலுத்தும் அன்பு எதற்குமே தடை இருக்கணும் அப்படின்ற பொருளை நான் சொல்லல. பொங்கி பொழியுங்கள், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் 90% அன்பு புரிதலால் ஆயிருக்கணும். 10% தான் அடைக்கும் தாளற்ற கொந்தளிப்பால் ஆயிருக்கணும். அப்பதான் அன்பு வந்து ஒரு வண்ணமயமான சோலை போல பூத்து குலுங்கும். சரி, அன்பில் ஒரு பகுதி வந்து கழுத்தை நெரிக்கும் அன்பா இருக்கு, அது வந்து அன்பே அல்லன்னு சொல்லியாச்சு. இன்னொரு புறம் தன்னை இழக்கும் அன்பாகவும் அதே சமயத்துல அன்பை பொழிந்து கொள்வதற்கும் அங்க இடம் இருக்கு அப்படின்ற ஒரு அன்பு சொல்லிட்டேன். இப்ப இந்த அன்புக்கு நம்ம எப்படி சென்றடைவது, அதுக்கு சில படிநிலைகள் இருக்கு. அதுக்கு சில விஷயங்களை போக போக செருப்பை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போற மாதிரி செருக்கை கழட்டி விடணும். செருக்கு என்பது தலையில் இருக்கும் செருப்பு, அதை நீங்க வெளியிலே விட்டுறணும். எடுத்துக்காட்டா அதுவும் எப்படிப்பட்ட செருக்கு அப்படின்னா 2 வகை இருக்கு. ஒன்னு ஞான செருக்கு, அதை நீங்க விட்டுறணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு மடச்செருக்கு, ஞானம் இல்லாத வெறும் செருக்கு, அதை நீங்க வெளியே தான் விட்டே ஆகணும். அப்ப ஒரு அன்பு எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, காமத்துப்பால்ல ஒரு குரல் இருக்கு, வாழணும் இன்னும் செருக்கு. காதல்ங்கிறது சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்குங்கிறாரு. அது அன்புன்னு அவர் சொல்லல. நீ உனக்கு செருக்கு இருக்கணும், சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்கு. அதை போல நன்னயம் என்னும் செருக்கு அப்படிங்கிறாரு. அந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோயா அப்படிங்கிறாரு அவரு. மொத்தமா செருக்கை கழட்டி போட்டீங்கன்னா நீ டெட் பாடி, அது வேண்டாம். வாழணும் என்னும் செருக்கு, நன்னயம் என்னும் செருக்கு, அப்புறம் அள்ளி தருவது வள்ளியம் என்னும் செருக்குன்றாரு. நீ அன்பை வந்து அள்ளி தரணும், இந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோங்கிறாரு. அப்ப எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் நீ வச்சுக்கணும், அது புரிதலோட சேர்ந்த அன்பா எப்படி மாறும் அப்படின்றதும், எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் ஓரங்கட்டணும், அதாவது யான் எனது என்னும் செருக்க தூக்கி போடுங்கிறாரு. முதல்ல நான் எனக்கு அப்படிங்கிறது மகா பாவம், அதுதான் பெரும் செருக்குங்கிறாரு. அதை முதல்ல தூக்கி போடு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு இருவர் இடையிலோ

0: இல்ல இரு குழுக்களிடையிலோ அன்புன்றது செருக்கற்றதாக பழக வேண்டும். முதல்ல இந்த பழக்கம் பழக பழகத்தான் அன்பு என்பது ஒரு சிற்றினம், சின்ன சின்ன மொழி இனம் வட்டாரம் போன்றத கடந்து, தேசங்களை கடந்து, சிற்றினங்களை கடந்து, வள்ளலார் சொன்னதை போல, வள்ளுவர் சொன்னதை போல ஒற்றை அன்பாக அது வந்து கலக்க முடியும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி
3: உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:15. அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஒவ்வொரு
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஒவ்வொரு உயிரினத்தையும் அன்புடனும் மரியாதையுடனும் நடத்தும் இயன்ற இடங்களில் மன்னிப்பு என்பதையும், அதற்கு மற்றவர்கள் எப்போதும் தகுதியானவர்கள் என்பதற்காக அல்லாமல், மன்னிப்பு என்பது நம் இதயத்தை கோபத்திலிருந்தும் கசப்பிலிருந்தும் விடுவிப்பதற்காகவும் கருணையை மன்னிப்பையும் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற ஸ்ரீ கிருஷ்ணரின் போதனையோடு இதோ பாடல்.

அருளிசையில் ஈஎம் பாட்ஷா அவர்கள் பாடிய பாடலை தொடர்ந்து மீரா கிருஷ்ணன் அவர்கள் பாடிய இந்த பாடலோடு அருளிசை பக்தி பாடல்கள் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

இனி நேயர்கள் கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள வேளாண் குறிப்புகள். வானிலை சார்ந்த விவசாயம் மீதான சாத்தியமான விளைவுகள் மற்றும் தொடர்புடைய அக்ரோமேட் ஆலோசனைகள். நேயர்களை போதிய வடிகால் வசதி வழங்குதல் மற்றும் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை தடுக்க விதைகளை ட்ரைக்கோடர்மா அஸ்பிரல்லாம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈயை தடுக்க விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோட்டனில் லிப்ரோல் என்ற கருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். தோட்டக்கலை பயிர்களான உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மாங்கோசிப் 2 கிராம் அல்லது குளோரோத்தனில் 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைக்கோடெர்மா அஸ்பரெல்லாம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் இடலாம். இதனையும் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும்.

கால்நடைகளை மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் கால்நடைகளை பாதுகாக்க கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள். நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இன்றைய நிகழ்ச்சியில் கை கொடுக்கும் காளான் சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து ரோஸ்மேரி மற்றும் தைம் ஆகியன நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி. ஜெய்ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம்.

இன்னும் சில நொடிகளில் 6:45 இருக்கும் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: செய்திகள். வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாரத்தில் 5 நாட்கள் பணி மற்றும் செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை திரும்பப் பெறுதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில், செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை அரசு கைவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த 2 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கடந்த 11ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெற்ற நிலையில், மேலும் வரும் 26ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையும் அறிவிக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்தத்தால் வங்கிப் பணிகளும் மக்களுக்கான சேவைகளும் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியில் பொதுத்துறை வங்கிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. வங்கிப் பணியாளர்களின் பணிச்சூழல், வெளிப்படைத்தன்மை, அவர்களின் நலன் ஆகியவற்றை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் வங்கி சேவை அத்தியாவசியமானது என்றும், இச்சேவை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. வங்கி ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாதத்தில் 2ஆம் மற்றும் 4ஆம் சனிக்கிழமை பொதுத்துறை வங்கிகளுக்கு விடுமுறை என்று கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டு வருவதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மற்ற சனிக்கிழமைகளில் வங்கி சேவைகள் எளிதாக கிடைப்பது மக்களுக்கு அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பேச்சுக்கள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், வங்கிகளின் தடையற்ற சேவையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தில்லி தமிழ் மாணவர்கள் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், தில்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் உள்ள தமிழக மாணவர்களின் கல்வி, நலன், கலாச்சார ஈடுபாடு மற்றும் முன்னேற்றம் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடியதாக கூறியுள்ளார். நமது தமிழ்மொழி, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை மேலும் சிறப்பாக எடுத்துச் செல்ல மாணவர்களுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்ததாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். சுரங்கத்துறையின் பல்வேறு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சென்னையில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். சட்டவிரோத குவாரிகளை தடுப்பதற்கும் அனுமதியின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வதை தடுப்பதற்கும் வாகனங்களில் GPS கருவி கட்டாயம் என்று அவர் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள குத்தகை கோரும் விண்ணப்பங்கள் மீது துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் புதிய குவாரிகளை செயல்பாட்டுக்கு கொண்டுவருமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கை முழுமையாக அடையுமாறு அதிகாரிகளுக்கு திரு டி கே பிரபு அறிவுறுத்தினார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் பருவகால பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்து உரிய பணிப்பலன்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய நிர்வாகம் மற்றும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள்.

0: தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாலின் கொள்முதல் விலையை உயர்த்திவிட்டு அரசு முறையாக கொள்முதல் செய்யாததால் விற்பனை பாதிக்கப்படுகிறதா அல்லது தனியார் பால் விற்பனையை பெருக்குவதற்காக ஆவின் பால் விநியோகத்தை அரசு குறைக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலை தொடர்ந்தால் கறவை மாடுகள் வைத்திருக்கும் விவசாயிகள், ஆவின் பாலை மட்டுமே நம்பியிருக்கும் குடும்பத்தினர் பாதிப்படைவார்கள் என்று தெரிவித்துள்ளார். எனவே ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் மறைவையொட்டி 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பயனாளர்களின் இருப்பிட தரவு குறித்து தவறாக கையாண்டதற்காக கூகுள் நிறுவனத்திற்கு அயர்லாந்து தரவு பாதுகாப்பு ஆணையம் 463 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதித்துள்ளது. மேற்குவங்க மாநில மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு 90 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. கேரளத்தின் நிலம்பூரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். கரூரில் ஜவுளி ஏற்றுமதியை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி சினேகா மாற்றுத்திறனாளிகளிடம் குறைகளை கேட்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். கல்வியை கொண்டாடுவோம் என்ற சிறப்பு போட்டியில் வெற்றி பெற்ற 48 மாணவர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதல் கடம்பன்குளம் வரை அமைக்கப்பட்டு வரும் புதிய சாலை பணிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை மணி 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சனோ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதா ஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:55. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது பருவங்கள் தவறி பெய்யும் மழையினால் ஏற்படும் பாதிப்புகள், இது குறித்து தகவல்களை வழங்குகிறார் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள்.
2: மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக வைக்கக்கூடிய நீலகிரி மலைப்பகுதிகள், இங்க இருக்கக்கூடிய காடுகள், இங்க இருக்கக்கூடிய மரங்கள், இங்க இருக்கக்கூடிய தாவரங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை பாதுகாக்க தவறிட்டோம். காடுகளினுடைய அளவு குறைந்ததன் காரணமா தான் நிறைய பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு காலகட்டத்துல முழுக்க முழுக்க காடுகளாகவும் நீர் சார்ந்த ஒரு வெட்லாண்டாகவும் இருந்த நீலகிரிய வெள்ளையர்கள் வந்து தங்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி இது நிறைய யூக்லிப்டஸ், நிறைய போட்டோகார்பஸ், நிறைய அந்த மாதிரி அக்கேஷி, இந்த மாதிரி நிறைய அவர்களுக்கு தேவையான அலங்கார மரங்களாக நிறைய விஷயங்களை வந்து இங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கடந்த வருடங்களில் வந்து சில தாவரங்களுடைய அறுவடைகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறத நான் வந்து பாக்குறேன். உதாரணத்துக்கு இந்த நாவல் பழம் அப்படிங்கிறது கடந்த ஒரு 4-5 வருடங்களா அதனுடைய அந்த அன்சீசனல் ரெயின் சொல்லக்கூடிய பருவம் தவறி பெய்யக்கூடிய அந்த மழையின் காரணமாக நிறைய இடங்கள்ல அந்த நாவல் பழம் வந்து பழுக்காமலே போயிடுச்சு. ஏன்னா அது பூ பூத்து அந்த பிஞ்சு ஆகிற பருவத்துல இப்ப திடீர்னு இந்த பெய்யக்கூடிய அந்த கல்லு மழை, இடைவிடாமல் பெய்யக்கூடிய அந்த ஓய்வில்லாமல் பெய்யக்கூடிய அந்த மழையின் காரணமாக நிறைய பூக்கள் பிஞ்சுகளோட உதிர்ந்து போச்சு. இப்ப 2023-24 இந்த 2 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா மிக குறைந்த அளவு தான் அந்த நாவல் பழம் வந்து கிடைச்சிருக்கு. சில இடங்கள்ல நாவல் பழமே இல்லாம போகக்கூடிய ஜீரோ கிராப் ஃபெயிலியர் அது கூட நடந்திருக்கு அந்த பகுதிகளில். இன்னும் சில இடங்கள்ல அந்த குறிப்பிட்ட மாதங்கள்ல பழுக்கக்கூடிய அந்த பழ வகைகள் தள்ளி போயிருக்கு. உதாறணத்துக்கு ஏப்ரல் மேல அந்த பழ அறுவடை செய்வாங்க, இப்ப வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இப்ப தள்ளி போயிடுச்சு. இப்ப வந்து செப்டம்பர் இப்ப கூட அந்த பலாப்பழங்கள் வந்து போஸ்ட் பண்ணாயி கூட அந்த கிடைக்கிற சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான இந்த கிராப் ஃபெயிலியர், கிராப் வந்து போஸ்ட் போன் ஆகுறது அல்லது ப்ரிபோன் முன்னாடியே ஆகுறது, அந்த பருவத்தே கிடைக்கக்கூடிய பழ வகைகள், பருவத்தே கிடைக்கக்கூடிய தானியங்கள், தாவரங்கள், இது எல்லாமே வந்து கண்ட மேனிக்கல அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் அதனுடைய விளைவுகளை வந்து தந்துகிட்டே இருக்கு நமக்கு. இதை வந்து புதிய புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி புதிய புதிய பாலிசிகளை நம்ம ஏற்படுத்தி ஸோ இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து கண்காணிக்காம விட்டுட்டோம்னா கண்டிப்பாக நிறைய இடங்கள்ல வந்து இந்த பருவங்கள் தவறி பெய்கிற மழையின் காரணமாக நிறைய கிராப் வந்து கிடைக்காமலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கிராப்பையே நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகள், அந்த பழத்தையே நம்பியிருக்கக்கூடிய பறவை இனங்கள், விலங்கினங்கள் வந்து மிக அதிக அளவுல பாதிக்கப்படுது. அப்ப அந்த கிராப் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா அந்த வேற வழி இல்லாம உணவு தேடி நேரடியா இங்க நம்ம மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்குள்ள யானை, கரடி, இந்த மாதிரியான மிருகங்கள்லாம் ஊருக்குள்ளேயே வந்துருது. ஸோ எல்லா பருவநிலைகளிலும் பருவமழை கரெக்டா பெஞ்சு எல்லா இடங்கள்லயும் அந்த கிராப் வந்து ஃபெயிலியர் ஆகாம அல்லது முன்கூட்டியே வராம அல்லது பருவம் காலம் தாழ்த்தி போகாம அந்தந்த பருவங்கள்ல அந்தந்த பல வகைகள் அந்த விளைச்சல்கள் கிடைக்கிற பட்சத்துல இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இது ஒண்ணு, இது ஃபெயிலியர் ஆகும் பொழுது அல்லது இந்த மாதிரி பொய்த்து போகும் பொழுதுதான் மனித விலங்கு மோதல்களுக்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவுல உருவாயிட்டு இருக்கு. இப்ப பலாப்பழம் அப்படிங்கிற ஒரு பழம் வந்து அந்த 3 மாதங்கள்ல அதிகமா கிடைச்சதுன்னா யானைகள் வந்து அதை சாப்பிட்டு அது காடு அப்படியே போயிடும். அந்த பலாப்பழங்கிற அந்த இது வந்து அந்த 3 மாதங்கள கிடைக்காத காரணத்தினால இது என்ன யானைகள் ஊருக்குள்ள வருது. ஒரு சார்பு நிலையில இருந்த அந்த விலங்கினங்கள் அந்த சார்பு நிலை வந்து தவறி போகுது அல்லது பொய் போகுங்கும் பொழுது வேற வழி இல்லாம ஊருக்குள்ள வருது. அப்ப விலங்கினங்கள், மனித விலங்கு மோதல்கள் வந்து அதிகமா நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுதான் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு நம்ம நிறைய வந்து கற்பிக்க வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை பருவங்கள் தவறி பெய்யும் மழையினால் ஏற்படும் பாதிப்புகள், இது குறித்து தகவல்களை வழங்கினார் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள்.
0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் கேட்க தவறாதீர்கள். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
0: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ
4: இன்றைய நிகழ்ச்சியில் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள், அதன் ஆரோக்கியம் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் ரீனா ரவி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
5: ஒரு மனிதன் வாழக்கூடிய நாட்களில் அவனுக்கு மிக முக்கியமான உறுப்புகளான மொத்தம் 14 வகையான இராஜ உறுப்புகள். ஒரு மனிதனுடைய உடலில் 78-80 வகையான உறுப்புகளை நாம் பார்க்கலாம். ஆனால் மிக முக்கியமானது 14 வகையான இராஜ உறுப்புகள். அடுத்தது இதயம். இந்த இதயம் எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமானது. மனிதன் வந்து உயிரோடு இருக்கிறான் என்று நம்ம சொல்லும்போது அந்த ஹார்ட் பீட் தான், இதய துடிப்பு தான் நமக்கு வெளிப்படுத்தும். இந்த இதய துடிப்பு நின்றுச்சுன்னா ஒரு மனிதன் இறக்கும் தருவாய்க்கு சென்று விட்டான் என்று நாம் கருதுகிறோம். இந்த இதயத்தை நாம் பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னால் சரியான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமான எண்ணெய் பொருட்கள், பொரித்தது, இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக நான்வெஜ், இவற்றையெல்லாம் எடுப்பது தவிர்க்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் கடையில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான எண்ணெய் பொருட்கள், இவற்றை தேவையில்லாத பானங்கள், இவற்றையெல்லாம் எடுக்கும்போது நம்முடைய இதயம் பாதிக்கப்படும். இந்த இதயத்தில் உள்ள ஒவ்வொரு பிளாக்லேயும் போய் கொழுப்பு பிளாக் ஆகும்போது கட்டாயம் அவர்களுக்கு ஹார்ட் அட்டேக் என்ற கொடிய பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே இதயத்தில் எந்த விதமான பாரங்கள் மற்றும் பயம், கவலை, அளவுக்கு அதிகமான டென்ஷன் இவற்றையெல்லாம் நம்ம தவிர்க்கும்போது இதயம் வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத இருக்கும். நம்முடைய முன்னோர்களெல்லாம் எவ்வளவு வயசானாலும், 90-100 வயசெல்லாம் கூட எந்த வித வியாதியிலும் பாதிக்கப்படாது இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிறு பிள்ளைகளுக்கே, 5-10 இருக்கக்கூடிய சிறு சிறு பிள்ளைகளுக்கே ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, ஹார்ட்டில் ஹோல்ஸ் இருக்குது, ஹார்ட்டில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, ஹார்ட்டில் வந்து ஃபேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த மாதிரியெல்லாம் காரணங்கள் சொல்லி அநேக பிள்ளைகள் வந்து இறக்கும் தருவாயில் கூட இருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் சாதாரணமாக எடுத்துக்குவோம். ஆனால் அவங்களுக்கு கூட இந்த ஹார்ட் அட்டேக் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. எனவே சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட அளவுக்கு அதிகமாக இப்போல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க, சொல்கிறத கேட்குறதில்ல, இப்படியெல்லாம் இருக்கும்போது கூட இந்த ஹார்ட் வந்து பலவீனப்படக்கூடிய வாய்ப்புள்ளது. இந்த இதயம் இயங்குவதற்கு 24 மணி நேரமும் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்று நாம் எண்ணப்படுகிறோம். ஒரு இதயம் இயங்கும்போது அது சரியான பாதையில் வேலை செய்யணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் இரத்தத்தை கொண்டு செல்வது தான் இந்த இதயத்துடைய முக்கியமான வேலையாகும். இந்த இதயத்தை நம்ம சரியான முறையில் பராமரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சரியான உணவு முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். கொழுப்பு பதார்த்தங்கள் அதிகமாக எடுக்கக்கூடாது. நிறைய அளவுக்கு அதிகமான பழங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம், காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். அது தவிர அளவுக்கு அதிகமான தண்ணீரையும் நாம் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமான கொழுப்பு பதார்த்தங்களை நாம் எடுக்கும்போது இதயத்தில் உள்ள ஒவ்வொரு பிளாக்லையும் போய் அடைத்துக் கொள்ளும். அப்படி அடைத்துக் கொள்ளும் போது ஹார்ட் அட்டேக் வர்றதுக்கு அளவுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. அது மாத்திரமல்லாமல் ஒரு இதயம் சரியாக இயங்க வேண்டும் என்றால் நாம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சரியான அளவு, ஒரு நாளைக்கு இத்தனை கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டா முறை வைத்து அந்த நடைபாதையை நாம் மேற்கொள்ளும் போது இதயம் சரியான அளவாக செயல்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இதையெல்லாம் நம்ம தவிர்க்கும் போது தான் ஹார்ட் அட்டேக் பலவிதமான பிரச்சனைகள் ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்பட வாய்ப்புள்ளது.
3: நலமுடன் வாழ.
4: இதுவரை உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள், அதன் ஆரோக்கியம் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
6: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல் கேட்கலாம்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் அப்படின்றது, அந்த ஆக்ட் வந்துட்டு 2017 வந்துட்டு அந்த ஆக்ட் வருது. அந்த ஆக்ட் எப்படின்னா, இப்ப தமிழ்ல அதை சொல்லணும்னா மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் 2017. அந்த ஆக்டுக்கு வந்துட்டு நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? செக்ஷன் 33 என்ன சொல்லுதுன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் அத்தாரிட்டி. நான் சொன்னதாங்க, முன்னாடியே சொல்லியிருப்பேன், அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட், அது ஸ்டேட்டா இருந்தாலும் சரி இல்ல சென்ட்ரலா இருந்தாலும் சரி, இவ்வளோ அவேர்னஸ் கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு இந்த செக்ஷன் 33. சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் அது எப்படி டீல் பண்ணுதுன்னா, செக்ஷன் 57. இப்போ சென்ட்ரல் மென்டல் அத்தாரிட்டி ஃபண்ட், ஒரு ஃபண்டே அலாட் பண்றாங்க இதுக்கு வந்துட்டு. இந்த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்டுக்கு ஒரு ஃபண்டே வந்துட்டு அலாட் பண்றாங்க. அந்த ஃபண்ட் எப்படி அலாட் ஆகுதுன்னா, த்ரூ சென்ட்ரல் மென்டல் அத்தாரிட்டி ஃபண்ட். அதுக்கு ஒரு பேரே வந்திருக்குங்க, அந்த ஃபண்ட் பேர் வந்துட்டு சென்ட்ரல் மென்டல் அத்தாரிட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இவ்வளோ இது இருக்கும்போது, இப்போ வந்துட்டு நம்ம சைக்காட்ரிஸ்ட் பத்தி பேசிட்டோம், மென்டல் இல்னஸ் பத்தி பேசிட்டோம், இதுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம், அதுக்குன்னு ஒரு அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டோம். இப்ப வந்துட்டு ஒரு போர்டையும் சொல்றாங்க, ஒரு மெம்பர்ஸ் இருக்கிற போர்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த போர்டுக்கும் வந்துட்டு அப்பீல் போலாம். எங்க அப்பீல் போறது? இந்த போர்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், இவங்க வந்துட்டு மென்டலி வந்துட்டு ரொம்ப இல்னஸ், அதாவது இவங்க மென்டலி ஒரு அவுட்டர் இதில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு போர்டில் ஒரு இது கொடுத்துறாங்க, ரிப்போர்ட் கொடுத்துறாங்கன்னா நம்ம அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு அப்பீலுக்கும் போகலாம், அதாவது ஹைகோர்ட்டில் ஒரு அப்பீலுக்கும் போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சில இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஸ் லா அப்படின்றத விட, இப்போ பேசிக்கா வந்துட்டு நம்ம ஒரு ஜென்ரலாவே சொல்லுவோமே, இப்போ வந்துட்டு நம்ம கோர்ட்ல எல்லாம் போயிட்டு நம்ம நிற்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைங்க இவங்க வந்துட்டு மென்டலி இல்லா இருக்காங்க, இவங்க ஒரு மென்டலி அப்நார்மலான பர்சன் அப்படின்னு சொல்லும் போது, நான் உடனே வந்துட்டு நம்ம கோர்ட்ல வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு அந்த சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சர்டிபிகேட்டுமே வந்துட்டு நம்ம ஒரு சைக்காட்டிஸ்ட வந்துட்டு கேட்டு வாங்கி, அந்த சைக்காட்ரிஸ்ட் ஒரு ப்ராப்பரான, அதுக்குன்னு நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, அந்த சர்டிபிகேட்டை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த சர்டிபிகேட்டை வச்சு இவங்க வந்துட்டு நிஜமாலுமே வந்துட்டு ஒரு கிரைமா இருந்தாலும் சரி இல்லை ஒரு அஃபென்ஸ் அவங்க பண்ணியிருந்தாலுமே சரி, அவங்க வந்துட்டு நிஜமாலுமே உண்மையாலுமே வந்துட்டு ஒரு மென்டல் அப்நார்மலில் தான் பண்ணாங்க தவிர்த்து அவங்க சுய ஒரு அந்த ஒரு இதுல வந்துட்டு அவங்க பண்ண கிடையாது அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்க முடியும். இது வந்துட்டு உங்களுக்கு கேஸ் லாங்கிறத விட பிராக்டிக்கலா உங்களுக்கு தேவைப்படும். அதுக்குன்னு வந்துட்டு பொய்யா வந்துட்டு நம்ம போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. நிஜமாலுமே அவங்க வந்துட்டு அப்நார்மல் ஸ்டேஜ்ல இருந்தனா கண்டிப்பா நம்ம போயிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன், இல்லை ஆத்தரைஸ்ட் நான் சொன்ன தெரியுங்களா, இந்த மெடிக்கல் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்பரான சைக்காட்டிஸ்டை வந்துட்டு நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம அவங்கள வந்துட்டு அந்த கிரைமோ இல்லை அஃபென்ஸ்லையோ வந்து காப்பாற்றிடலாம். ஆனால் அது முழுக்க முழுக்க ஜென்யூனாக இருக்கணும், என்றைக்குமே வந்துட்டு அது வந்து ஃபேக்காக இருக்கக்கூடாது. ஜென்யூனாக இருந்தேன்னா நம்ம அதை வந்து கண்டிப்பாக ஒரு டிஃபென்சிவ் பாயிண்ட்டாக எடுக்க முடியும்.
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவி சின்மா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுகளை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்குகிறார். 2024 ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது பழம்பெரும் நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்படுகிறது. அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெறுகிறார். பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டியும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனும் சிறந்த நடிகருக்கான விருதை பெறுகின்றனர். சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஆர்டிகல் 370 என்ற படத்திற்கு வழங்கப்படுகிறது. சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 5 நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் நெதர்லாந்து ஜெர்மனி நாடுகள் நட்புறவு நாடுகளாக கலந்து கொள்கின்றன. அத்துடன் 14 மாநிலங்கள் 6 மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இதில் நீர் மேலாண்மை, குடிநீர், சுகாதாரம், துப்புரவு, உட்கட்டமைப்பு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு கூட்டு பணிக்குழு தலைவர்களின் தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியில் 2 நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் அடுத்த தலைமுறையினரை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. போதைப்பொருட்களால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையிலான தொலைக்காட்சி விளம்பரங்களை அவர் இம்மாநாட்டில் வெளியிடவுள்ளார். அத்துடன் லக்னோ மற்றும் டேராடூனில் உள்ள போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகங்களின் புதிய வளாகங்களுக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த 2 மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு தலைவர்கள் சம்பந்தப்பட்ட அரசுத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்கவுள்ளனர். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த மாதம் 5 தொடங்கவுள்ள கனடாவுடனான இருதரப்பு பேச்சுக்கள் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று கூறினார். கடந்த வாரம் மும்பையில் கனடா வர்த்தகத்துறை அமைச்சருடன் 4வது சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்த பேச்சுக்களை விரைவுபடுத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின்போது பெயர்கள் விடுபட்டது குறித்து கோரிக்கை விடுத்தவர்களின் விண்ணப்பங்களை விரைவாக விசாரிப்பதற்காக தீர்ப்பாயங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தற்போது 19 தீர்ப்பாயங்கள் உள்ள நிலையில் அதனை 42 அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தேர்தல் ஆணையம் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின்போது தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் நிலம்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள பூக்கொட்டுப்பாடம் மற்றும் டி கே காலனியில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டி கே நகரில் பெரும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் நேற்று பார்வையிட்டார். இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ், ஈக்வடார், ஸ்லோவோக்கியா, ஹங்கேரி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர் விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் திரு ஜீன் நோயல் பாரோவுடன் இருநாட்டு நட்புறவை வலுப்படுத்துவது குறித்தும் யுக்ரைன் மற்றும் வளைகுடா விவகாரங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஈக்வடார் வெளியுறவு அமைச்சர் திரு ரோபர்ட்டோ குரியுடன் எரிசக்தி, மருந்து உற்பத்தி மற்றும் பணியாளர் பயிற்சி உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஜார்க்கண்டின் செழுமையான பழங்குடியின கலாச்சாரம் இயற்கை மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான பாச பிணைப்பை போற்றும் கரம் திருவிழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அம்மாநிலத்தில் சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனையொட்டி நேற்று ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மக்களுக்கு கரம் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் எடுத்துரைத்தார். முரோபாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழங்குடியினர் கலந்து கொண்ட ஆடை அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் உள்ள 309 இடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் 197 இடங்களில் பிஜேபியும் 94 இடங்களில் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன. 7 இடங்களில் சுயேட்சை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி, ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தலா 1 இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநகராட்சிகளில் 4 மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பைகானிர் மாநகராட்சியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இதன் மூலம் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் நிறுவனங்கள், தரையிறங்கும் வசதிகள் அல்லது பயணச்சீட்டு விற்பனை போன்ற சேவைகளை அளிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களும் அமெரிக்காவின் தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா மாநிலங்கள் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதாஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சானோ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ்

புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் நேயர்களுக்காக வளம் பெற காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே. நமக்கு ஒவ்வொரு நாளுமே நமக்கான ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படியான தினத்தை தீர்மானிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய நல் எண்ணங்களால் தான் அப்படின்னு சொல்லலாம். நமக்கான இன்றைய நாளினை சிறப்பான தினமாக நல் எண்ணங்களோடு தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். இன்னைக்கு ஒரு பல சிறப்புகள் இருந்தாலுமே இன்றைய நாளில் வந்து செப்டம்பர் 22 தேதி அப்படின்னு சொல்லி உலக அளவில் ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு கொண்டாடுவோம். அந்த வகையில் சிறப்பு தினமாக இன்று நம்ம ரொம்பவுமே ஒரு பலமான ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருகம் காண்ட மிருகம் இருக்கு இல்லைங்களா. இந்த காண்ட மிருக இனங்களை வந்து பாதுகாப்பது மற்றும் அவற்றிற்கு ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உலக காண்டாமிருக தினமாக இன்றைய தினத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. இந்த தகவல்களோட ஒரு சூப்பரான பாடலும் காத்துக்கிட்டே இருக்கு. நிறைய தகவல்கள் உங்களுக்காக, இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ಹಿಟ್.
1: இன்றைய நாளில் வந்து அடுத்து ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைய நாள் செப்டம்பர் 22 அப்படிங்கும்போது யானைகளின் உடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கான தினமாகவும் கொண்டாடுறாங்க. யானைகளை வந்து அங்கீகரிக்கும், அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தகவலோட அடுத்த பாடலும் ஜெயிலர் படத்திற்காக ஒலிக்கின்றது. இணைந்தீர்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நறுமணம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சம

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ். ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் அடுத்த சிறப்பு இருக்கு அப்படிங்கும்போது என்ன அதுன்னு கேட்குறீங்களா? உலக ரோஜா தினமாக இன்றைய தினத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த ரோஜா தினம் அப்படிங்கிறது காதலர்களுக்கான ரோஜா தினம் இல்லைங்க, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தினம். இன்றைய நாளின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரோஜா தினத்தை வந்து 12 வயது சிறுமியான மெலிண்டா ரோஸ் என்பவர் தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாராம். தான் இறக்கும் வரை மற்ற நோயாளிகளுக்கும் கவிதை கடிதம் மூலம் நம்பிக்கை கொடுத்து வந்தாராம். அவரின் நினைவாகவே தான் இன்றைய தினத்தை ரோஜா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. புற்றுநோயிற்கு பல காரணங்கள் இருந்தாலுமே புகையிலை, அதிகம் மது அருந்துதல், ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறத எடுக்கிறது போன்றவை தான் மிக முக்கிய காரணமாக சொல்லப்பட்டு வருது. இருந்தாலுமே ஒரு ரோஜா பூவை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அழகாக நமக்கு தெரிகிறதோ அதுபோல நம் வாழ்க்கையும் எவ்வளவு அழகானது என்று நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வெளி தோற்றத்திற்கு கோபமானவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய மனதில் ரோஜா பூவை போல அழகான குணங்களை கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த குணங்கள் கொண்டவர்களாக நாமும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடலும் நேயர்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: கேட்ட பாடல் ஒலித்தது நூர்சாமி படத்திற்காக.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடரின் நான்காம் பருவம்.

வாயிலில் தந்தை ஊன்றுகோளுடன் வந்து குரூரமான பார்வையோடு நின்று கொண்டு, ஒன்றுமில்லை, உனக்கு என்மேல் இருக்கிற கோபத்தில் இந்த நேரத்துக்கு நான் இங்கே தேடி வருவதே தவறு என்று நீ சீறினாலும் சீருவாய். நான் வந்த காரியம் அவ்வளவு பெரிய சீற்றத்துக்கு கூட தகுதியானது இல்லை. அது மிகவும் சிறியது. இதோ இப்படி என் பக்கமாக பார். இந்த ஊன்றுகோலை உனக்கு நினைவிருக்கிறதா என்று அந்த ஊன்றுகோலை முன்னால் காண்பித்தபடி வாயில் புறத்திலிருந்தே அவர் அவளை கேட்டார். அந்த கேள்வியை சிறிதும் லட்சியம் செய்யாதவளாய் நின்றாள் சுரமஞ்சரி. தான் அப்போது அவருக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என்றார் போல ஒரு வெறுப்பு அவள் முகத்தில் தெரிவதை வசந்தமாலையும் பார்த்தாள். தானும் தன் தலைவியும் தெரிந்து கொள்ள வேண்டிய அருமை உண்மை ஒன்றை இந்த சமயத்தில் தெரிந்து கொண்டு விட விரும்பினாள் வசந்தமாலை. உடனே அவள் மெல்ல மறுபடியும் தன் தலைவியின் காதருகே சென்று, அம்மா, அந்த ஐம்படை தாலியை காணாமல் தவித்துக் கொண்டுதான் இப்போது இவர் பதறிப்போய் இங்கே வந்திருக்கிறார். நாம் அதை பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொள்ள இதுதான் ஏற்ற சமயம். சிறிது நேரம் தேடி பார்ப்பது போல் இந்த மாடத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் சுற்றிவிட்டு என்னிடமே இருக்கும் இந்த ஐம்படை தாலியை எடுத்து இங்கு ஏதோ ஒரு மூலையில் கிடைத்ததாக சொல்லி இவரிடம் கொடுத்து விடுகிறேன். அப்படி கொடுப்பதற்கு முன்னும் கொடுத்த பின்னும் அவர் அடைகிற உணர்ச்சிகளை நாம் இருவருமே கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று கூறினாள். தந்தையின் வார்த்தைகளுக்கு மறுமொழி கூறாமல் அலட்சியம் செய்ததைப் போலவே தோழியின் இந்த தந்திர முயற்சியையும் அவள் அலட்சியம் செய்தாள். தலைவியின் அலட்சியத்தை தனக்கு சம்மதமாக புரிந்து கொண்ட தோழி தன் திட்டப்படியே செய்தாள். சிறிது நேரம் பெருநிதி செல்வரின் பொறுமையை சோதித்த பின், ஐயா, எங்களுடைய மாடத்தில் உங்கள் ஊன்றுகோல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் கீழே இந்த பொருள் கிடந்தது. இதை உங்களிடம் கொடுத்துவிட வேண்டுமென்று பத்திரமாக நான் எடுத்து வைத்திருந்தேன் என்று அந்த ஐம்படை தாலியை அவரிடம் பயபக்தியோடு கொடுத்து விட்டாள் வசந்தமாலை. அப்போது சுரமஞ்சரி ஒன்றும் பேசாமல் தன் தந்தையையும் வசந்தமாலையையும் மாறி மாறி பார்த்து கொண்டுதான் நின்றாள். மனதிற்கு விருப்பமான கனவு கலைக்கப்பட்டு நனவுலகத்தின் துன்பமயமான அனுபவங்களை அந்த நேரத்திலே தான் அடைய நேர்ந்ததை வெறுத்தாள் அவள். பெருநிதி செல்வரோ அவர்கள் இரண்டு பேர்களும் தன் முகத்திலிருந்து தெரிந்து கொள்வதற்கு காத்திருந்த உணர்ச்சிகளை சிறிதளவும் தன்னிடம் தெரியவிடாமல் சர்வசாதாரணமாக அந்த ஐம்படை தாலியை தன் கையில் வாங்கிக் கொண்டு நின்றார். வாங்கிக் கொண்ட விதத்திலும் வாங்கி கையில் வைத்துக் கொண்ட விதத்திலும் எந்த அவசியமும் தெரியாத அலட்சிய பாவம் திகழ நின்று கொண்டு ஓரிரு கணங்களுக்கு அந்த பொருளை பற்றிய நினைவையே அவர்களிடமிருந்து மறைப்பதற்காக, இதென்ன, இந்த பொற்பேழை நிறைய கொண்டு வந்து இங்கே வைத்த பணியாரங்களும் உணவும் அப்படியே இருக்கின்றன, நீங்கள் இருவருமே ஒன்றும் உண்ணவில்லையா என்று கவனத்தில் பட்ட வேறொரு காட்சியை பற்றி தேவையை விட அதிகாக்கரை எடுத்துக்கொண்டவர் போல கேட்டார் அவர். தங்களை அப்போது திட்டமிட்டு கொண்டு ஏமாற்றுகிறார் என்று சுரமஞ்சரிக்கும் வசந்தமாலைக்கும் ஓரளவு புரிந்தது. தொலைந்து போன ஐம்படை தாலி திரும்ப கிடைத்ததால் தனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை தெரிய விடாமல் செய்வதற்காகத்தான் கவனம் செலுத்தி விசாரிக்க வேண்டாத சிறிய விஷயமான இந்த உணவு பேழையை பற்றி அவர் விசாரிக்கிறார் என்றும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நொடி பொழுதில் எதிரே நிற்கிறவர்களுடைய ஆவலையும் மனப்போக்கையும் புரிந்து கொண்டு நாம் அதற்கு ஏற்ப விரைந்து மாறிக்கொண்டு எதிரே இருப்பவர்களின் உணர்வை தாங்கி நிற்கும் அந்த தந்திரத்தை பார்த்து வியப்பதா பயப்படுவதா என்றே புரியாமல் மலைத்து நின்றார்கள் தோழியும் அவளுடைய தலைவியும். அப்போது அவருடைய குரல் இருந்தாற்போல் இருந்து திடீரென்று உரம் பெற்று மிக வலிமையாக அவர்களை நோக்கி ஒலித்தது. பெண்ணே, உன்னை காட்டிலும் உன்னுடைய தந்தைக்கு புத்தி அதிகமாக இருக்கும் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சில ஆண்டுகளுக்கு முன் ஏதோ ஒரு இந்திர விழாவின் இரண்டாவது நாள் பூத சதுக்கத்து கூட்டத்தில் யாரோ பிள்ளையாண்டானை கண்டுபிடித்து அழைத்து வந்து அவனுடைய ஓவியத்தை வரைந்து வாங்கினாயல்லவா? அந்த நாளிலிருந்து இன்று இந்த ஐம்படை தாலியை கீழே கிடந்ததென்று சொல்லி என்னிடம் தோழி மூலமாக எடுத்து கொடுக்க செய்யும் இந்த வினாடி வரை உன் தந்தைக்கே விருப்பமில்லாத பல காரியங்களை நீ வரிசையாக செய்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். இந்த நிலையை தெளிவுபடுத்தி விவரமாக உனக்கு இப்போது சொல்ல முடியாதவனாக இருக்கிறேன் நான். ஆனால் சுருக்கமாக உனக்கு ஒன்று சொல்ல முடியும். இன்று உன் தந்தையின் எல்லா நினைவுகளும் எவையவற்றை எண்ணி கவலையும் குழப்பமும் அடைகின்றனவோ அவற்றையெல்லாம் அப்படி உயர்த்தி எழச் செய்தவள் நீதான் என்பதை படிப்படியாக காரண காரியங்களோடு உன்னிடம் விளக்கலாம். ஆனால் அப்படி செய்ய எனக்கு இன்று நேரமில்லை. இப்படி பெற்று வளர்த்து பேணி உனக்கு நான் தந்த வாழ்வு என்னுடைய சாவுக்கு நானே இட்டிருக்கிற வித்தோ என்று நினைத்து கொண்டு பயப்பட வேண்டிய காலமும் வந்துவிட்டது என்று வாயிலுக்கு அப்பால் ஒரு காலம் இப்பால் ஒரு காலமாக போகிற போக்கிலே பேசுவது போல் அவர் பேசிவிட்டு போன வார்த்தைகள் சுரமஞ்சரியும் அவள் தோழியும் தீர்த்து கொண்டு தெளிவு பெற விரும்பிய குழப்பங்களைப் போல பல மடங்கு புதிய குழப்பங்களை அவர்களுக்கு இப்போது அளித்துவிட்டன. அந்த ஐம்படை தாலி திரும்ப கிடைத்த நிகழ்ச்சியையே ஒரு சாதாரணமான நிகழ்ச்சியாக்கி விடுகிறவரைப் போல அதற்கு சில கணங்கள் இடைவெளி அளித்து அதை மிகவும் அலட்சியம் செய்து தாங்களும் அதை சாதாரணமாக கருது தொடங்கிவிட்ட நேரத்தில் உனக்கு நான் தந்திருக்கிற வாழ்வால்
எனக்கு நீ தரப்போவது சாவுதான் என்று துணிந்து அவர்களிடம் புதிர்போர்ட்டு விட்டு போயிருந்தார் அவர். அங்கிருந்து அவர் தலை மறைந்ததும் 10-12 பேரரசர்களுக்கு சூழ்ச்சிகளை கற்பித்து சொல்லிக் கொடுக்கும் ஒரே ஓர் அமைச்சராக இருக்கிற அளவு அற்புதமான சூழ்ச்சிகளை பாடம் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிற ஒருவர் உங்கள் தந்தையாயிருக்கிறார் என்பதற்காக நீங்களும் பெருமைப்படலாமே அம்மா என்று சுரமஞ்சரியிடம் மெல்ல சொல்லி சிரித்தாள் வசந்தமாலை.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4வது பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: யூத் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ். நேரம் 7:51.
1: அறிவும் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று பால் கூட்டுறவு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். பால் கூட்டுறவு திட்டம் என்பது பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளை கூட்டுறவு அமைப்புகளுடன் இணைத்து பாலை முறையாக சேகரித்து சந்தைப்படுத்த உதவும் அமைப்பாகும். தமிழ்நாட்டில் இது கூட்டுறவு அமைப்பின் மூலம் முக்கியமாக செயல்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் பால் உற்பத்தியாளர்களுக்கு நிலையான சந்தை ஏற்படுத்துதல், உற்பத்தியாளர்களிடமிருந்து பாலை நேரடியாக கொள்முதல் செய்தல், தரமான பாலை நுகர்வோருக்கு வழங்குதல், கிராமப்புறங்களின் வேலைவாய்ப்பை உருவாக்குதல், பால் உற்பத்தியை அதிகரிக்க ஊக்குவித்தல். இதனால் விவசாயிகளுக்கு பாலை விற்பனை செய்ய உறுதியான வாய்ப்பு கிடைக்கிறது. பால் தரம் சோதிக்கப்பட்டு அதற்கேற்ப கொள்முதல் செய்யப்படுகிறது. கால்நடை மருத்துவ சேவைகள் கிடைக்க உதவுகிறது. கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் உற்பத்தி தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான தொழில்நுட்ப உதவிகள் கிடைக்கின்றன. பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. விவசாயிகளுக்கு பாலுக்கு உரிய கொள்முதல் விலை கிடைக்க உதவுகிறது. சேகரிக்கப்பட்ட பால் குளிரூட்டும் நிலையங்களுக்கு அனுப்பப்படுவது பால் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் குடும்ப வருமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. விவசாயிகள் பால் உற்பத்தியை தொடங்குவதற்கு கால்நடை வளர்ப்புக்கு ஏற்ற இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். சுத்தமான காற்றோட்டமான கொட்டகைகளை அமைக்க வேண்டும். நல்ல ஆரோக்கியமான கறவை மாடுகளை வாங்க வேண்டும். கால்நடை மருத்துவரின் ஆலோசனையுடன் மாடுகளை தேர்வு செய்வது நல்லது. கால்நடைகளுக்கு தேவையான தடுப்பூசி மற்றும் மருத்துவ பராமரிப்பு செய்ய வேண்டும். பால் பண்ணை தொடங்க அருகிலுள்ள கூட்டுறவு வங்கியை அணுக வேண்டும். ஆதார், வங்கி கணக்கு விவரம், முகவரி மற்றும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அறிவோம் அரசின் திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை பால் கூட்டுறவு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரேஸ். ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இருந்தாலுமே நம்ம நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாளை என்பதை நாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். நாளை எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி நினைப்பது நமக்கான ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். அப்படி மாறவில்லை என்றாலும் அதை சமாளித்து விடலாம் அப்படின்னு சொல்கிறது தாங்க நம்மளுடைய தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். அந்த தன்னம்பிக்கை எப்போதுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு ஓடிஎஃப்எம் 101.8.

கருப்பு படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரேஸ். நேயர்களே, இன்று காலை 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், அதனைத் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில பாடலை மனதிற்கு நெருக்கமாக்குவது வரிகளின் ஆழமா அல்லது மெட்டின் அழகா என்ற தலைப்பில் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இன்று காலை 11:02.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில நிறைவு பாடலுக்கு காத்துக்கிட்டே இருக்கும் நேயர்களே, டூட் படத்திற்காக இந்த பாடல்.

நேயர்கள் கேட்ட இந்த பாடலோடு இன்றைய குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து

0: பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
3: சூப்பரான காலை நேரத்தில் நேயர்களுக்காக வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே. டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மதராசப்பட்டினம், அதனைத் தொடர்ந்து குட்டி படங்களுக்காக இந்த பாடல்கள் வளம் வர காத்து கொண்டிருக்கிறது.

0: தேடி. இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியில் இது நேர்களே அடுத்த பாடல் விளம்பர காத்துக்கொண்டிருக்கிறது. உன்னை கொடு என்னை தருவேன் படத்திலிருந்தும், அடுத்த பாடலாக ரோஜா கூட்டம், அதனைத் தொடர்ந்து தாஜ்மஹால் படங்களுக்காக ஒலிக்க காத்துக்கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: நேயர்கள் கேட்ட இந்த பாடலோடு இன்றைய ரெட்ரோ ராகங்கள் டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: நேரம் சரியாக 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நிறைய இருக்கு. ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
3: ஆர்பிஐ சொல்கிறது, பிஎஸ்பிடி அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.

0: கேட்ட பாடல் ஒலித்தது கை கொடுக்கும் கை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்களின் குரலில் இந்த பாடல். நேரம் 9:10. இது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா திரங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: ஒருத்தர் இருக்கார், அவர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார். எந்த நேரம் பார்த்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு காண முடியாமல் குழம்பிக்கிட்டு இருப்பார். தூங்கும் பொழுது சின்ன சத்தம் கேட்டாலும் திடுக்குன்னு தூக்கி போட முழிச்சுக்குவார். இதெல்லாம் மனப்பதட்டத்தின் அறிகுறிகள். திடீர் திடீர்னு மனசில் ஏற்படுற பய உணர்வுகள், அதோட கூட உடல் பாதிப்புகள், இதுதான் மனப்பதட்டம். 5 பேருக்கு இந்த பாதிப்பு உண்டான். ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களாம். 15 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு இது அதிகமாக இருக்குதான். இதெல்லாம் மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிற விவரங்கள். அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்க, அதிக மனசாட்சி உள்ளவங்க, கடினமாக உழைக்கணும்னு நினைக்கிறவங்க, சுறுசுறுப்பாக உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு வருது. சராசரி மனுஷனை விட இவங்கள்லாம் புத்திசாலிகளாக கூட இருப்பாங்களாம். பெற்றோர்கள் அதிகமாக பதற்றமடைகிறவங்களாக இருந்தால் அதே பாதிப்பு பிள்ளைகளுக்கும் வரலாமா? சரி, எது மாதிரி சூழ்நிலையில் இந்த பாதிப்பு உண்டாகுது தெரியுமா? தான் விரும்புகிறத செய்ய முடியல, அல்லது விருப்பம் இல்லாததை செய்ய வேண்டிய நிர்பந்தம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் மனப்பதட்டம் உண்டாகலாம். இந்த மனப்பதட்டம் எப்படி உண்டாகுது தெரியுமா? தன்னம்பிக்கை குறையும் பொழுது மனப்பதட்டம் உண்டாகுதான். பய உணர்வு அளவுக்கு அதிகமானால் அது பதட்டமாக மாறும். பயம்ங்கிறது மனுஷனுக்கு தேவை தான். அது இல்லைன்னா வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்க முடியாது. ஒரு சிங்கம் வந்து எதிரில் வருது, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் போய் நிற்க முடியுமா? அதனால் பயம் தேவை தான், ஆனால் அளவுக்கு அதிகமான பயம் தேவையில்லை. பயம் வந்து பதட்டமாகி அதுவே இன்னும் அதிகமாகச்சுன்னா இதுக்கு பேர் தான் ஆங்ஸைட்டி சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆகிட்டுதுன்னா நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தாமல் போயிடுவோம். அதனால் பதட்டங்கிறது இந்த நிலையிலேயே அதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை குணப்படுத்திக்கலாம். மனுஷனுக்கு பயம் உண்டாகிறதுக்கு 6 காரணங்கள் உண்டு அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. அது என்ன 6 காரணம்? 1, வயசாகிடுமோ அப்படிங்கிற பயம். 2, இறப்பு வந்துருமோங்கிற பயம். 3, வறுமை வந்துருமோங்கிற பயம். 4, நோய் வந்துருமோங்கிற பயம். 5, நேசிப்பவரின் அன்பை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம். 6, மற்றவங்க ஏதாவது குறை சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இது மாதிரியான காரணங்களின் அடிப்படையில் தான் பயம் வந்து உருவாகுதான். வாழ்க்கையின் இயல்புகளை சரியாக புரிஞ்சுக்கணும், உழைக்கணும், உடற்பயிற்சி வேணும், உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கணும். இதெல்லாம் தான் அதுக்கு பரிகாரம். அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை வீணாக்காமல் பயன்படுத்த கற்றுக்கணும். அப்போ தான் வாழ்க்கைங்கிறது ஒரு சுகமான பயணமாக அமையும். ஒருத்தர் வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு போனார். ஒரு சிங்கத்தை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிட்டார். அங்கே அந்த சிங்கத்துக்கு ஆகாரம் போட்டுக்கிட்டு இருந்தவர் சொன்னார், பயப்படாதீங்க, இப்போ இது வயிறு நிறைய சாப்பிட்ருக்கு, ஒன்றும் ஆபத்தில்லை. சிங்கம் வந்து பசியோடு இருக்கிறப்ப தான் அடுத்தவங்க மேலே பாயும். இதை நீங்கள் ஒரு புத்தகத்தில் படித்தது இல்லையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவர் சொன்னார், நான் படிச்சிருக்கிறேன், ஆனால் அந்த புத்தகத்தை இந்த சிங்கம் படிச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னார்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா திரங்கோ சைபால்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூயட் டிலைட்ஸ்.

0: நாளை உனது நாள் படத்திற்காக ஒலித்தது கே ஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் அவர்களின் குரல்களுக்காக இந்த பாடல்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

பாட்டு வாத்தியார் படத்திற்காக பாடல் ஒலித்தது கே ஜே யேசுதாஸ் மற்றும் ஸ்வரலதா அவர்களின் குரல்களுக்காக இந்த பாடல். நேரம் 9:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்களை பாடல்களை கேட்பதற்கு முன்பாக இன்று உதகை உழவர் சந்தை காய்கறி பழங்கள் விலை நிலவரம். இன்றைய விலையாக உத்தேச விலை கத்திரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 42, தக்காளி நாட்டு ரகம் 30, தக்காளி ஆப்பிள் ரகம் 35, அவரை 70 ரூபாய், புடலங்காய் 35, பீர்க்கங்காய் 48, சுரைக்காய் 28, பாகற்காய் 50, கொத்தவரைக்காய் 40, பூசணிக்காய் 20, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 50 முதல் 45, சின்ன வெங்காயம் 95, பெரிய வெங்காயம் 64 முதல் 60 ரூபாயாகவும், பொரியல் தட்டை 35 முதல் 40

0: 40 ரூபாயாக விற்கப்படுகிறது. இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம்: முருங்கைக்காய் 40, தேங்காய் 65, மாங்காய் 110, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 35, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45, உருளைக்கிழங்கு 50 முதல் 40 ரூபாயாக விற்கப்படுகிறது. மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் 35, பீட்ரூட் 45, நூற்கோல் 45, டர்னிப் 45, முட்டைகோஸ் 40 ரூபாயாக விற்கப்படுகிறது. காலிஃப்ளவர் 40, பட்டாணி 130 ரூபாயாகவும், வெள்ளைப்பூண்டு 210 முதல் 200 ரூபாயாக விற்கப்படுகிறது. இஞ்சி 170 முதல் 180 ரூபாயாக விற்கப்படுகிறது. புஷ் பீன்ஸ் 70, டபுள் பீன்ஸ் 70, ஊட்டி அவரை 100 முதல் 110 ஆக விற்கப்படுகிறது. குடைமிளகாய் 60, பச்சை மிளகாய் 50, புரக்கோலி 90 ரூபாய் என விற்கப்படுகிறது. இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரமாக: கருவேப்பிலை 50 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 60 ரூபாய். கீரை வகைகளான அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்குக்கீரை, பருப்புக்கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை இவைகள் 60 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 60 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 120 ரூபாய், வெள்ளரிக்காய் 45 ரூபாயாகவும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாயாகவும், எலுமிச்சம்பழம் 250 முதல் 260 ரூபாயாக விற்கப்படுகிறது. கொய்யாப்பழம் 80 ரூபாயாகவும், பப்பாளி 55, மாதுளம்பழம் 150, திராட்சை 100, வாழைப்பழம் பூவன் 55 ரூபாயாகவும், ரஸ்தாலி 70 ரூபாய், மோரிஸ் 45, நேந்திரம்பழம் 60, செவ்வாழை 90, கற்பூரவள்ளி 55, ஆப்பிள் 200, ஆரஞ்சு 100 ரூபாய், சாத்துக்குடி 80 ரூபாய், அன்னாச்சி பழம் 90 ரூபாய் என இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள்.
1: எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூயட் டிலைட்ஸ்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

0: கேட்ட பாடல் மனு மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரல்களுக்காக ஒலித்தது ஈரமான ரோஜாவே படத்திற்காக இந்த பாடல். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்களாக டூயட் டிலைட்ஸ். நேரம் 9:45.
1: தொண்டையில தான் நினைச்சே

தாய் மனசு படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேர்களே. மனோ மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரல்களுக்காக. இதோ நேர்களே அடுத்த பாடல் வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு. கிளிஞ்சல்கள் படத்தில் இருந்து டாக்டர் கல்யாண் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரல்களுக்காக. நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் பாடலை மனதிற்கு நெருக்கமாக்குவது வரிகளின் ஆழமா அல்லது மெட்டின் அழகா என்ற தலைப்பில் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்களே தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04233 என்ற இணைப்பு எண்ணோடு 2966678 என்ற எண்ணில்

கேஜி யேசுதாஸ் சுமாரமணன் என்றும் இணைந்து பாடிய அந்த பாடல் தென்றலே என்னை தொடுது திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் கேட்ட இந்த பாடலுடன் ரெட்ரோ ராகங்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 10 மணி.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரலை கேட்டு ரசிக்கலாம் மாணவர் குரல். நேர்களை இன்னைக்கு மாணவர் குரல் நிகழ்ச்சியில கல்லூரி மாணவர்கள் கூட பேசிட்டு அவங்களுடைய விருப்பப்படலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியில முதல் மாணவர் நம்ம கூட இருக்காரு, அவங்க கிட்ட பேசலாம்.
2: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: பேரு சாந்தமூர்த்தி.
2: எப்படி இருக்கீங்க சாந்தமூர்த்தி?
3: நாங்க நல்லா இருக்கேங்க மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: பாட்னி தேர்ட் இயர் படிக்கிறேன்.
2: தேர்ட் இயர் படிக்கிறீங்க? பாட்னி எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா, டஃபா இருக்கா?
3: ஈஸியா தாங்க மேம் இருக்கு.
2: ஓகே, எப்படி அந்த கோர்ஸ் எடுத்தீங்க?
3: ஃபாரஸ்ட்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கும், ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறது இந்த மாதிரி எல்லாம். சரி, இந்த ஃபாரஸ்ட் வேலைக்கு போலாமே அப்படின்னு சொல்லி நான் பாட்னி எடுத்திருக்கேன்.
2: ட்ரெக்கிங் எல்லாம் உங்களுக்கு போறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா?
3: எஸ் மேம், அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும்.
2: ஆல்ரெடி போயிருக்கீங்களா ட்ரெக்கிங் எல்லாம்?
3: போயிருக்கேங்க மேம்.
2: நீங்க ட்ரெக்கிங் போன இடத்துல ஒரு மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னா என்னது?
3: பண்ணலான்னு இருக்கேன். அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணுங்க.
2: ஓகே, எக்ஸாம் எல்லாம் எழுதணும் இல்லையா?
3: எஸ் மேம்.
2: எக்ஸாம்க்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? இப்பத்துல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா இல்ல எம்எஸ்சி முடிச்சுட்டு பிறகா?
3: அப்படியே போயிட்டு இருக்கு, இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்றேன். அப்புறம் எம்எஸ்சி முடிச்சுட்டு அப்படியே பாக்கலாம்.
2: ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்ன?
3: தோட்டத்துக்கு போவேன், இங்க தோட்டம் இருக்கு. தோட்டத்துக்கு போறது, புக்ஸ் படிக்கிறது, சாங் கேக்குறது, இந்த மாதிரிதான்.
2: நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்
3: மேம்? எனக்கு ராகவா ரன்ஸ்னா பிடிக்கும். அவரு மூவில இருந்து எந்த சாங் கொடுத்தாலும் ஓகே தாங்க மேம்.
2: ஓகேப்பா, தேங்க்யூ.
3: ஓகே, தேங்க்யூ.

0: நேர்களை மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சௌந்தர்யா மேம்.
1: எப்படி இருக்கீங்க சௌந்தர்யா?
2: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்க சௌந்தர்யா. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
2: நான் ஃபைனல் இயர் பிகாம் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
1: ஈஸியா இருக்கா டஃபா இருக்கா?
2: ஈஸியா தான் மேம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கோர்ஸ், அதனால ஈஸியா இருக்கு.
1: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா
2: மேம்? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இப்ப இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். சோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாம எந்த ஃபீல்டுலுமே நம்மளால சர்வை பண்ணவே முடியாது. எந்த சயின்ஸா இருக்கட்டும் இல்ல எந்த ஃபீல்டா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மஸ்ட். அதனால அதுவும் இல்லாம பர்சனலா எனக்கு கம்ப்யூட்டர்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சோ அதனால இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதை எடுத்தேன்.
1: முடிச்சுட்டு நீங்க வந்து ஜாப் ஒரு ஐடியா இருக்கா இல்ல வந்து ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது பண்ற ஐடியா இருக்கா?
2: இல்ல மேம், ஜாப் போற ஐடியா தான் இருக்கு.
1: ஜாப் போவீங்க? ஓகே. உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்னென்ன
2: மேம்? கார்டனிங், கார்டன் பிளான்ட்ஸ் எல்லாம் பிளான்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். அண்ட் சிங்கிங்.
1: பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு?
2: ஏஆர் ரஹ்மான் சார் மேம்.
1: ஓகே. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்?
2: முழுமதி அவளது முகமாகும்.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்க கிடைச்ச பண்ணுங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ சோ மச்.

0: மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் பிரதீக்ஷா மேம்.
1: பிரதீக்ஷா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்க பிரதீக்ஷா. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
2: மேம், நான் பிஎஸ்சி ஜுவாலஜி எடுத்திருக்கேன்.
1: எந்த இயர் படிச்சிட்டு இருக்கீங்க?
2: செகண்ட் இயர் மேம்.
1: ஓகே, ஜுவாலஜி கோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கு மேம்.
1: ஓகே, உங்க கோர்ஸ் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா?
2: மேம், இந்த கோர்ஸ் வந்து எதுக்காக நம்ம லேப் டெக்னீஷியன் லேப்காக போலாம் அப்படின்னு எடுத்தது மேம், அதுக்காகத்தான் மேம். அதுவும் இல்லாம அனிமல் பத்தி படிக்கிறது இதெல்லாம் இருக்கிறதுனால வைல்ட் லைஃப்க்கு இது எல்லாத்துக்கும் போகிறதுக்கும் எல்லாத்துக்கும் இது இருக்கு மேம்.
1: யார் சொல்லி இந்த கோர்ஸ் எடுத்தீங்க? ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எடுத்தீங்களா, யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களா?
2: மேம், இல்ல, ஓன் இன்டெக்ல தான் பாட்னி இல்லைன்னா ஜுவாலஜி எடுக்கலாம்னு ஒரு பிளான் மேம்.
1: ஓகே,
2: சரி, பாட்னி எல்லாரும் சரி ஜுவாலஜி எடுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு இது எடுத்தது மேம்.
1: அனிமல்ஸ் பத்தி படிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: மேம், இல்ல, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம சொல்ற பேர் வேற, அங்க வந்து சயின்டிபிக் நேம் வேற மேம். அதனால
1: உங்களுக்கு படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வருது.
2: நீலகிரியில
1: வந்துட்டு நிறைய விலங்குகள் வந்து அழிஞ்சிட்டே வருது, அதுக்காக நீங்க ஜுவாலஜி ஸ்டூடெண்டா என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: மேம், இல்ல, எல்லாம் நம்ம பண்ற மிஸ்டேக் தான் மேம். கரண்ட் இதை சேர்த்து நம்ம தான், அதே மாதிரி சாப்பாடு இதெல்லாம் போனத நம்மளே எல்லாத்தையும் அழிச்சிடறோம் மேம். அதனால நம்ம பண்ற மிஸ்டேக் தான்
1: மேம். நம்ம அந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ண கூடாது.
2: ஆமா மேம்.
1: பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி பண்ற ஐடியா இருக்கா?
2: இருக்கு மேம்.
1: எம்எஸ்சி ல என்ன படிப்பீங்க?
2: மேம், இல்ல, எம்எஸ்சி ல இதே இது தான் மேம், ஜுவாலஜி தான் மேம்.
1: ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? உங்க ஹாபிஸ் என்ன?
2: மேம், ஃப்ரீ டைம்ல சாங் கேக்குறது மேம்.
1: ஓகே,
2: புக்ஸ் ரீட் பண்றது.
1: இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்?
2: மேம், வெண்ணிலவே வெண்ணிலவே சாங் மேம்.
1: ஓகே, நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
2: தேங்க்யூ மேம்.

0: மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன?
2: என் பேர் எஸ் பிரேம்குமார்.
1: எப்படி இருக்கீங்க பிரேம்குமார்?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன். என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க?
2: அக்கா நான் இப்போ பிஏ எக்கனாமிக்ஸ் ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன்
1: அக்கா. ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க?
2: ஆமாங்க அக்கா.
1: ஃபைனல் முடிச்சிட்டு ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ண ஐடியா இருக்கா
2: அக்கா? இல்லங்கா.
1: அவ்வளவுதான், வர்க் போலாம்ன்ற ஐடியா
2: அக்கா? ஆமாங்கா.
1: ஓகே, எதனால எக்கனாமிக்ஸ் எடுத்தீங்க
2: அக்கா? எனக்கு ஃபர்ஸ்ட்ல ஸ்கூல்ல இருந்தே எக்கனாமிக்ஸ் நல்லா பிடிக்கும். ஸ்கூல்லயே ஆர்ட்ஸ் குரூப் எடுத்த எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தேன்க்கா. அப்பதுல இருந்து கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் மேல, அப்புறம் மார்க்கெட்டிங் ஓன் பிசினஸ் பண்ணும், அதனால எக்கனாமிக்ஸ் எடுத்தேன்க்கா.
1: எக்கனாமிக்ஸ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
2: ஆமாக்கா பிடிக்கும்க்கா. ஏன்னா அண்ணனும் எக்கனாமிக்ஸ் எடுத்தாரு, இப்ப அவரும் ஓன் பிசினஸ் பண்றாரு.
1: ஓகே,
2: இப்ப எக்கனாமிக்ஸ் எடுக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி டேலண்ட் இருக்கும். படிக்கும் போதே நல்லா எப்படி பிசினஸ் பண்ணும், மார்க்கெட் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்க்கா. அப்ப அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலனாலுமே அவங்க ஓனா ஒரு பிசினஸ் பண்ற ஐடியா அவங்களுக்குள்ள இருக்கும்.
1: ஓகே, காலேஜ் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு?
2: காலேஜ் லைஃப் நல்லா போகுதுங்க்கா.
1: எத்தனை பேர் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்?
2: மொத்தம் 6 பேர் இருக்கோம்க்கா கேங்ல. எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான்க்கா, ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட.
1: ஓகே, இப்போ உங்களோட ஹாபிஸ்லாம் என்னென்ன? ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்கக்கா?
2: ஃப்ரீ டைம்ல நான் எடிட்டிங், அப்புறம் வீட்ல கொஞ்சம் கீபோர்ட் மியூசிக் ஐட்டம்ஸ்ல இருக்கு, கம்போசிங் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் இருக்குக்கா.
1: எடிட்டிங்னா மியூசிக் எடிட்டிங்கா?
2: ஆமாங்க்கா, ஃப்ரீயா இருக்க டைம்ல நானும் தம்பியும் பண்ணுவோம்க்கா.
1: என்ன ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு விஜய் பிடிக்கும்க்கா.
1: என்ன சாங் போடலாம் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு?
2: நீங்க விஜய் படத்துல இருந்து எந்த சாங் போட்டாலும் எனக்கு ஓகேக்கா, விஜய் ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகேப்பா, தேங்க்யூ.
2: ஓகேக்கா, வெல்கம்.

0: நேர்களையத்துடன் மாணவர் குரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்சியா பிராங்க்லின்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோட சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்துல இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
4: இன்னும் சில நொடிகளில் 11 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
5: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் இன்று தொடங்கப்பட்ட காலை உணவு திட்ட உருவாக்கத்தின் மூலம் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6-8 வகுப்பு வரை பயிலும் 15,30,000 மாணவ மாணவியர்கள் கூடுதலாக பயன்பெறுவர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 43 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவில் ரோப் கார் சேவை இன்று முதல் இயக்கப்படும் என்று திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உள்ளிட்ட தமிழகத்தின் துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கைக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பின்றி 67 எடுத்துள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: நேரம் 11:02.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
7: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, அக்டோபர் 6 தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது? கேள்விக்கான சரியான பதில் மதுராந்தகம் தாராபுரம். இன்றைய கேள்வி, தமிழகத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைய உள்ள இடம் எது? கேள்வி மீண்டும் ஒருமுறை, தமிழகத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைய உள்ள இடம் எது?
8: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
4: நேர்கள் இனி கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக நேர்களே, பாடலை மனதிற்கு நெருக்கமாக்குவது வரிகளின் ஆழமா அல்லது மெட்டின் அழகா? ஒரு அருமையான ஒரு டாபிக் எடுத்திருக்கிறோம் இன்னைக்கு. நம்மளுடைய மனசுக்கு ஆகட்டும், எந்த நேரங்களில் கவலையாக இருக்கும்போதும் சரி, சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, பல சமயங்களில் நமக்கு ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியது அப்படிங்கும்போது நம்ம அழகாக கேட்கக்கூடிய அந்த பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்பவுமே மனசுக்கு பிடிச்சது. எனக்கான ஒரு தன்னம்பிக்கை வரிகளாக இருக்கட்டும், காதலுக்கான வரிகளாகட்டும், இயற்கையை ரசிப்பதாக இருக்கட்டும் அப்படின்போது நிறைய ஒரு விஷயங்கள் எல்லாம் பாடலாசிரியர்கள் அந்த பாடல்களில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பாடல் வரிகளுக்காக அந்த பாடலை வந்து என்னுடைய மனதை நெருக்கத்திற்கு அதிகமான ஒரு பங்களிப்பை கொடுத்தது அந்த பாடல் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லைங்க, பாடலில் வரக்கூடிய அந்த மியூசிக், அந்த மெட்டு வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அதனால தாங்க அந்த பாடல் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். எனக்கு விருப்பமான பாடல் அப்படிங்கும்போதும் இல்லாமல் என்னுடைய பாடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படியான ஒரு நமக்கான ஒரு தேவைகளை நிறைவேற்றுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பாடல். பாடலை மனதிற்கு நெருக்கமாக்குவது வரிகளின் ஆழமா அல்லது மெட்டின் அழகா என்ற தலைப்பில் இன்னைக்கு வந்து சூப்பராக நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. புதிய நேயர்களே, இந்த நம்பரை நோட் பண்ணுங்கள், 04-23 என்ற இணைப்பு எண்ணோடு 2966-7-8-1 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9-3-4-4-9-0-1-0-1-8 என்ற எண்ணிலும், 8-3-0-0-1-9-1-0-1-8 என்ற அலைபேசி எண்களிலும் நேயர்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். முதலாக நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
4: வணக்கம் ஐயா. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசுறேன்.
4: சொல்லுங்க, உங்களுக்கு வந்து என்ன பாடல் பிடிச்சிருக்கு, அந்த பாடல் வரிகளா இல்லை மெட்டின் அழகா?
3: இல்ல, விளக்கமா சொல்றேனுங்க. நீங்க தலைப்புக்கு அற்புதமான முகவரை கொடுத்தீர்கள், அதற்காக நேயர்கள் சார்பில் எனது இதயங்களிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
4: சொல்லுங்க.
3: ஹலோ. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இந்த தலைப்பு நேயர்களின் திறமையை சோதனை செய்து பார்க்கின்ற புதியதோ முயற்சி என்றே நான் கருதுகிறேன். இப்பொழுது எல்லாம் எழுதப்படும் எழுத்துக்கு யாரும் மெட்டு போட்டு இசையமைப்பதில்லை. கொடுக்கப்பட்ட மெட்டுக்களுக்குத்தான் பாடலாசிரியர்கள் பாடல் எழுதுகிறார்கள். இசையமைப்பாளர்கள் உடைத்து போட்ட சத்தங்களை அசைபிரித்து அழகு பார்த்து பாட்டை பாடலாசிரியர்கள் உருவாக்குகிறார்கள். பாடலின் வரிகள் கருத்து தெரிவிக்க ஆழமானதாக இருக்கலாம், ஆனால் அந்த பாட்டு மிளிந்து சிறப்புற எல்லா தரப்பு மனிதனின் மனதில் நின்று நிலை பெற மெட்டுத்தான் முக்கியம். திரைப்பட பாடல் தவிர தமிழில் எத்தனையோ கருத்து தெரிவிக்கும் பாடல்கள் உள்ளன. அவை திரைப்பட பாடல்களைப் போல் எல்லோருடைய மனதிலும் போய் படியாது. ஏன்? அதற்கு காரணம் அவைகளெல்லாம் மெட்டமைத்து பாடப்பட்டு படாததுதான். 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த திரைப்பட பாடல்கள் இன்னும் கூட நம் மனதில் ஏன் நிழலாடி கொண்டிருக்கின்றன? அதற்கு காரணம் அவைகள் மெட்டமைத்து பாடப்பட்டதால் தான். எனவே ஒரு பாடலின் அழகு அது மெட்டமைத்து பாடுவதே தான் இருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.
4: நன்றிங்க, நன்றிங்க. அருமையான கருத்தை வந்து சொன்னீங்க, உங்களுக்கு நன்றி. அதாவது இந்த பாடல் உருவாகிறது அப்படிங்கும்போது அந்த மெட்டை தான் முதல்ல கொடுப்பாங்க. இந்த மெட்டுக்கு எனக்கு பாடல் வேணும் அப்படின்னு இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்களுக்கு கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர்களுடைய பாடல்கள் அமையப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நேயர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
9: ஹலோ. வணக்கம் சார்.
4: வணக்கங்க. வணக்கம்.
9: கோவையிலிருந்து ராஜேஷ்.
4: ராஜேஷ் சொல்லுங்க.
9: அதாவது சார், நல்ல கருத்து கொடுத்துருக்கீங்க. பாடல்கள் வந்து, ஒரு பாடல் வந்து இசையும் வேணும் கவியும் வேணும். ஆனா கவிங்கிறது வந்து சார் ஒரு பாடலோட இப்ப மருந்து மாதிரி. மருந்தை வந்து நம்ம இனிப்பு தொடவி கொடுத்தாதான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க இல்லையா? நீங்க கவிய வந்து இப்ப எத்தனை பேர் வந்து நிறைய புஸ்தகங்கள், பெரிய பெரிய கவிஞர்கள் வந்து நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆனா அவங்க சொல்லும் போதுதான் நமக்கு அந்த புஸ்தகம் புரியும். கவியை ரசிக்கிறதுக்கு வந்து சார் ஒரு ஒரு தனி ஒரு ரசனை தன்மை வேணும். எல்லாராலையும் ஒரு கவியை ரசிக்க முடியாது. ஆனா இசைங்கிறது அப்படி இல்லை சார், ஒண்ணுமே இருக்காது, பாட்டுல வந்து எதுவுமே இருக்காது, ஆனா அந்த பாடலை வந்து ரசிப்பாங்க. ஒரு குழந்தை 4 வயசு குழந்தை வந்து இசையை ரசிக்குது இல்லைங்களா, அது கவிநயத்தை தெரிஞ்சு ரசிக்கிறது இல்ல. எல்லாரும் எந்த விதமான பாடுகளும் அப்ப அந்த இசை வந்து உங்க மைண்டுக்குள்ள முதல்ல போயிடுது. போனதுக்கு அப்புறம் தான் நீங்க கவிய வந்து அந்த கவிதை வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பாப்போம். நினைத்தாலே இனிக்கும்னு ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் கவியே இல்லாம இருக்கும். அந்த பாட்டு நினைத்தாலே இனிக்கும்ங்கிற ஒரே வரியை வச்சு எஸ்பி ஜானகியம்மா பாடியிருப்பாங்க. அந்த பாடல்களை வந்து நம்ம ரசிக்கிறோம் இல்லையா. இசைக்கு வந்து இல்லாத ஒரு இதே கிடையாது சார். எத்தனையோ வாத்தியங்கள், வீணை, வயலின், இந்த இசையெல்லாம் ரசிக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம கவிக்காக எதுவும் ரசிக்கிறது இல்லை. அதே தான் திரைப்பட பாடல்கள்.
4: நம்ம
9: மனசுக்குள்ள இடம்பெறத்துக்கு அது ஒரு 3 வயசு குழந்தை ஒரு பாட்டை கேட்டு ஆடுவாங்க, டான்ஸ் ஆடும் அந்த குழந்தை.
4: அழகுதான் அந்த கவியை வந்து கொண்டு வருது அப்படின்றீங்க.
9: அதாவது கவி வந்து ரொம்ப அழகான கவிதைகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா அது நம்ம கிட்ட வந்து சேர்க்கணும்னா ஒரு நல்ல இசையாலதான் நம்ம கிட்ட வந்து அதை சேர்க்க முடியுமே தவிர இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவி இருக்கும், அத புஸ்தகங்கள்ல இன்னைக்கும் நிறைய கவிதைகள் இருக்கு. மகாகவி பாரதியாரோட ஏகப்பட்ட புஸ்தகங்கள், கவி நூல்கள் இருக்கு. ஆனா நம்மள எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு இசையை சேர்த்து மெட்ட சேர்த்து அவர் திரைப்படங்கள்ல அவரோட பாடல்கள்
4: வரும்போது தான் நிறைய பேர் அதை வந்து ரசிச்சு கேட்டிருக்கிறாங்க. அது வந்து எல்லோரும் மனசுலயும் வந்திருக்கு அப்படின்றீங்க. நன்றிங்க.
9: மனசுலயும் போக போறது இல்ல.
4: நன்றிங்க நன்றிங்க. உங்களுடைய அழகான கருத்துக்கு
9: ஒரு ரசனை வேணுங்கிறதா என்னோட கருத்து.
4: நன்றி. அருமை அருமை. நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்கு. அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
10: ஹலோ. வணக்கம் சார்.
4: வணக்கங்க. வணக்கம். யார் பேசுறீங்க? ஊட்டி எஃப்எம்
10: தென்பொன்மடியிலிருந்து தேனமணியன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கிறோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
10: அருமையா இருக்கிறேங்க சார். அங்கே மழைங்களா?
4: அப்படியே வெயில் அடிச்சிருக்கீங்க.
10: இங்கே அப்படிதாங்க சார், மழை இல்லை இல்லை, அப்படியே லேசான வெயில் தாங்க.
4: கண்டிப்பாங்க கண்டிப்பா.
10: நல்லதொரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, இசையா வரிகளான்னு சொல்லிட்டுங்க.
4: ஆமாங்க, அந்த பாடல்
10: உண்மையில. ஆமாங்க சார். இப்ப எப்படின்னா பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் இசைதாங்க சார் நம்ம கூட வந்துட்டு இருக்குது. அந்த இசையின் நாதத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குங்க. ஒரு பாடல் வெற்றி பெறுதுன்னா கொஞ்சம் இசை இது கொஞ்சம் இதா இருக்கு. வரிகளும் முக்கியமா தான் இருக்குதுங்க, இருந்தாலும் அதுல முதல்ல வர்றது இசையா தான் இருக்குங்க சார். அந்த இசை இந்த இசை கேட்டேன்னு இந்த பாடல்னு சொல்லி சொல்லிடுறோம் இல்லைங்களா. அந்த சில இசைகளுக்காக இப்ப வர்ற பாடல்கள்லாம் வந்து முதல் வந்து வரிகளும் இசையும் கரெக்டா மெட்டுக்கும் வரிகளுக்கும் இசையமைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மெட்டுக்குதான் இசையமைக்கிறாங்க. அந்த ஒரு சின்ன குழந்தைங்க கூட நீங்க இப்ப முன்னாடி நேயர் சொன்ன மாதிரி அந்த இசை வந்துச்சுன்னா அப்படி டான்ஸ் ஆடுறதுங்க இல்லைங்களா. அதனால இசைதான் இன்னைக்கு பிரதானமா இருக்குதுங்க சார். ஒரு
4: பாடல்களுக்கு
10: வாய்ப்புக்கு
4: நன்றி. நன்றி. வணக்கம். இது மாதிரி நேயர்களே உங்களுடைய கருத்துக்களை வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். நேயர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக 8300 1 9 1 0 1 8 என்ற எண்ணிற்கும் உங்களுடைய அழகான கருத்துக்களை சொல்லலாம். இன்றைக்கி வந்து பாடலை மனதிற்கு நெருக்கமாக்கக்கூடியது என்ன அப்படிங்கும்போது அந்த பாடல் வரிகளா அல்லது மெட்டின் அழகா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறோம். சொன்ன நேயர்கள் எல்லாம் மெட்டு தாங்க முதல்ல வந்து நம்மளுடைய மனசில் ஆழமாக பதிகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
11: ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம். ஊட்டி எஃப்எம்
11: கோவையில இருந்து ராஜேஸ்வரி.
4: சொல்லுங்க.
11: நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க, கவியா இசையான்னு. ரொம்ப அருமையான தலைப்பு. அதாவது என்ன சொல்றது, கவி வாழ்றது வந்து ஒரு இசையால மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ இப்ப கண்ணதாசன்லாம் எவ்வளவோ பாடல் எழுதியிருக்காரு, ஆனா போனால் போகட்டும் போடா அப்படின்னு சும்மா சொல்றதை விட அதை ஒரு ராகத்தோட சொன்னா அதை வந்து எல்லார் மனசுலையும் போய் உட்காந்துக்கும். அந்த மியூசிக் கொடுக்கும்போதுதான் ஒரு காட்டுக்குள்ள போறாங்க, அந்த அந்த பாட்டோட சிச்சுவேஷன் மனசுல வந்து நமக்கு படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது இல்லையா. அதுக்கு வந்து இசைதான் முக்கியத்துவமா
4: பேசப்படுது. அழகுதான் நம்மளுடைய மனசுல வந்து நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றீங்க.
11: நெருக்கத்தை ஏற்படுத்துது. கவிதை எவ்வளவு அருமையான கவிதை, வைரமுத்துலாம் எவ்வளவோ ராரா ராமையான்னு பாட்டெல்லாம் தத்துவ பாடல்கள் எவ்வளவோ எழுதியிருக்காரு. அருமையா இருக்கு அதெல்லாம். ஆனா அதை நீங்க மெட்டோட கேட்கும் போதுதான் மனுஷங்க மனசுக்கு ஈஸியா போய் சேரும். புக்ல வாசிக்கிறத விட ஈஸியா நம்ம மத்தவங்க மனசுல போய் நிக்கிறது வந்து இசை முதல்ல போய் அதை வழி நடத்துதுங்கிறதுதான் என்னோட அபிப்பிராயம்.
4: ஓகேங்க. ஓகே. அருமை. நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நன்றி. இது போல நேயர்களே உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் எங்களுடைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில. இன்னைக்கு வந்து பாடலை மனதிற்கு நெருக்கமாக்குவது வரிகளின் ஆழமா அல்லது மெட்டின் அழகா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ பேசின நேர்கள் அனைவருமே அந்த மெட்டுக்குத்தாங்க முதலிடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் இதற்கான மாற்று கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம், எங்களோடு பகிர்ந்து கொண்டு இணைந்திருங்கள். ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில. இன்னைக்கு வந்து பாடலை மனதிற்கு நெருக்கமாக்குவது வரிகளின் ஆழமா அல்லது மெட்டின் அழகா அப்படின்னு வந்து சொன்னோம். இன்னைக்கு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க நேயர்கள். அது அழகான அந்த மெட்டு தாங்க அந்த பாடலுக்கு வந்து அழகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய மனசுக்கு அந்த மெட்டு தான் எப்பவுமே நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொன்ன நேயர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வரிகள், அந்த பாடல் வரிகளை எழுதணும் அப்படிங்கும்போது நாங்கள் படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க பாடலாசிரியர்கள். அப்படி இருக்கும்போது அந்த பாடல் வரிகள், இப்போ இந்த பாடலை கேட்டோம் நாடோடி பாட்டுக்காரன் படத்திலேருந்து, அந்த அழகான வரிகளை அந்த மெட்டிற்காக எழுதுவதற்காக பாடலாசிரியர்கள் எந்த அளவுக்கு ஒரு சிரமப்பட்டிருப்பாங்க. பிரைச்சூடன் அவர்கள் எழுதியிருந்தார் இந்த பாடலை. இந்த பாடல் வரிகள் தாங்க ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான பாடல் இந்த கவிஞர் கொடுத்திருப்பார். இப்படியான கருத்துக்களை நேயர்களே நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பதிவு பண்ணலாம். அடுத்து நேயர் லைன்ல வந்திருக்கிறார், பேசிடலாம். யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: தென்பொன்முடி சுரேஷ்குமார்.
1: வணக்கங்க. வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க உங்களுடைய கருத்து.
2: சார், வரிகள் தாங்க சார்.
1: வரிகள் தான்.
2: எனக்கு வந்து இந்த தளபதி படத்துல வர்ற அந்த வாய் மொழிந்த வார்த்தையாவும் காட்டில் மறைந்தால் போகும் அப்படிங்கும் போது அப்படியே ஒரு தாளாட்டு மாதிரி வருங்க சார். இசையும் கூட தான் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் வாலி சார் எழுதியிருப்பாருங்க, பிச்சு உதறி இருப்பாருங்க. என்னுடைய கருத்து வந்து வார்த்தைகள் தாங்க சார்.
1: வார்த்தைகள், அந்த வரிகள் தான் நம்மளுடைய ஆழமான மனசுல வந்து
2: ஆழமா நிக்கிங்க சார்.
1: கண்டிப்பாங்க. அருமை அருமை. நன்றிங்க. நன்றி. வணக்கம். அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொல்லுங்க. என்ன
3: மியூசிக் வந்து உங்க பாறைய பட்டை இருக்கு, காற்று வெளியிட கண்ணமா இருக்கு, நல்லதொரு இணை செய்து காணி இளம் வேண்டும் சுட்டு வெளியிட்டு இருக்கும் போது மனசுல பதிஞ்சிருது. நிறைய பாட்டு இருக்கு பாரதிய பாட்டு, அதுல முக்கியமான இந்த சினிமாவில பாட்டு தான் நெட்டோட வர்றதுனால.
1: கண்டிப்பா. அதாவது அந்த மெட்டின் அழகு உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்ல அந்த பாடல் வரிகள் உங்களுடைய மனசுக்கு நெருக்கத்தை கொடுத்திருக்கா அப்படிங்கறத தான் கேட்டிருக்கோம். மியூசிக் தான் இருக்கீங்க. ஓகே.
3: இந்த நாளை வச்சு இது இசையம் பாட்டு போட்டீங்க 11:30 நேரத்துல தான்.
1: நன்றி நன்றி. வணக்கம். அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கோவை மாவட்டத்துல இருந்து செல்வராஜ் பேசுறேன் சார்.
1: வாங்க வாங்க, நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொல்லுங்க என்ன.
4: தேங்க் யூ சார்.
1: உங்களுடைய
4: இந்தி பாட்டும் கேட்பேன், தெலுங்கு பாட்டும் கேட்பேன், கன்னட பாட்டும் கேட்பேன். அதனுடைய டியூனுக்கு தான் சார் ரொம்ப முக்கியம்.
1: இல்ல நீங்க வந்து நிறைய பழைய பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க, கேக்குறீங்க இல்லீங்களா? அப்படி இருக்கும்போது கண்ணதாசன் வரிகளோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த அழகா இருக்கும். அப்படியா சொல்லியிருப்பாரு, இப்படியா சொல்லியிருப்பாரு, அந்த வரிகளை கேட்கணும் அப்படிங்கும் போது அதுல இருக்கக்கூடிய சிறப்பே தனிங்க அப்படின்னு சொல்றோம் இல்லீங்களா? அப்புறம் எப்படி மெட்டுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம்?
4: அவர் மெட்டு போட்டனால சார் பாட்டினுடைய அந்த வார்த்தைக்குனால உயிர் வருது சார். அவருடைய கவிதை வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுவேன் சார். வாழ்க்கைக்கு தத்துவத்துக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனா சும்மா சொல்றதுமே அதாவது ராகத்தோட சொல்றது வித்தியாசிருக்கிறேன் சார். அதனால சார் ரெண்டு சேர்ந்தா தான் நல்ல, அதாவது மக்கள் மனதில் பதியுது சார்.
1: கண்டிப்பாங்க.
4: அப்படி நான் சொல்ல வர்றேன் சார். தனிப்பட்டதா சொல்லல.
1: ஓகேங்க.
4: வேணும் இப்ப பாட்டு வேணும் சார்.
1: கண்டிப்பாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கு நன்றி நன்றி. அதாவது நான் கேட்டேன் அப்படின்றதுக்காக இல்லை, அதாவது அந்த மெட்டை கொடுக்கும்போது அந்த பாடல் ஆசிரியர்கள் அந்த பாடலுக்காக அந்த வரிகளை உருவாக்கும்போது அவர்களுடைய திறமை ஒரு பக்கம் இருக்கும். நம்ம வந்து அந்த பாடலை வந்து கேட்போம், அதை அந்த வரிகள் வந்து நம்மளுடைய ஆழ் மனதில் வந்து நிற்கும். அப்போது அந்த பாடலை, அந்த வரிகளை கேட்கறதுக்காகவே அந்த பாடலை முழுவதும் கேட்போம் நாம். அப்படிப்பட்ட பாடல்கள் நிறையவே இருக்குது நம்மளுடைய ஆழ் மனத்தில் இடம்பெடுத்த நெருக்கமான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நேயர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்
5: சார். வணக்கம்.
1: வணக்கங்க. வணக்கம்.
5: கோயில பழனிசாமி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கீங்களா?
1: அருமையான ஒரு உங்களுடைய மனதை நெருடிய பாடல் வரிகளா மெட்டா?
5: நெருடிய பாடல் வரிகள்ல நிறைய பாடல்கள் இருக்கு. அத வந்து நம்ம மனசுக்குள்ள எதை நினைக்கணும் எதை நினைக்க கூடாதுங்கிற வரிகள்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கன்னி பருவத்துல வந்து பாக்யராஜ் நினைச்சிருக்காங்க, அதுல பாட்டு வந்து சூப்பரா இருக்கு. அந்த வரிகள்லாம்
1: வரிகள்
5: காற்று பட்டாலே கரையாதா கற்பூரம் கரையுது மனசு ஒன்னால. அந்த வரிகள் வந்து எழுதுறது கஷ்டம் சார், அத ராகமா பாடுறாங்க பாத்தீங்கன்னா அந்த
1: மெட்டுக்கள்
5: அதுதான் சார் மனசுல ரொம்ப ஆழமா பதியுது. ஏன்னா எங்க படம் அந்த பாடல் பாடிச்சுன்னா நின்று கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப அமைச்சு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி வரிகள் இப்ப நம்ம கண்பணிலே ஒரு இடம் இரவு நேரங்கள்ல அந்த மாதிரி பாடல் எல்லாம் போட்டீங்கன்னா டிஸ்டர்ப் இல்லாம இருக்கிற இடத்துல உட்காந்து அந்த பாடலை ரசிக்கணும்னு தோணுங்க. அவ்வளவு சிறப்பா இருக்குங்க வரிகள் எல்லாம். நம்மளுக்கு பிடிக்க வரிகள் தான் நம்ம எங்க படம் வாயில முழு முடிச்சுட்டே இருக்கும்.
1: நன்றி வணக்கம். இது மாதிரி அழகான அந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சதுனால எப்பவுமே நான் அந்த பாடலை வந்து முணுமுணுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த மெட்டு எனக்கு ரொம்பவுமே அழகாக பிடிச்சிருக்கு, அதனால் என்னுடைய மனசுக்கு நெருக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறையவங்க இருக்கிறாங்க. இன்னும் அடுத்த நேயர் கூட என்ன சொல்ல வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம்மா. வணக்கம். யார் பேசுறீங்க?
6: சாந்தா பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேங்க சார். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாருமே சூப்பராக இருக்கிறாங்க. உங்களை மாதிரியே நெருக்கமா இருக்கக்கூடியது அந்த பாடல் வரிகளா இல்லை மெட்டின் அழகா அப்படின்னு கேட்டிருக்கோம், சொல்லுங்க.
6: பாடல்கள் வரிகள் தான் சார் ரொம்ப அழகா இருக்கும் சார். பழைய பாடல்கள் எல்லாம் பாருங்க சார், இப்ப கூட அதை கேட்க தோணுதுங்க சார். நம்ம 62-63 வந்த பாடல்கள் இப்ப கூட நம்ம மனசுல பதிய வச்சுட்டு இருக்குங்க சார். அந்த வரிகள் நம்ம கவிஞர் கண்ணதாசன் எழுதுறது அந்த மாதிரி பாடல்கள் சார். இந்த சும்மா ஒரு பேருக்கு சொல்றாருன்னா சூரியகாந்தி படத்துலங்க சார், அந்த பரமசிவன் கவிதையில இருந்து
1: பாடு அந்த வரிகள் யாருமே மறக்க மாட்டாங்க இல்லைங்களா?
6: ஆமாங்க சார். அதெல்லாம் கேட்கும் போது நமக்கு அந்த பாடல்களை மறக்கவே முடியாதுங்க சார். பழைய பாடல்களோட வரிகள் சார் இப்ப கூட முணுமுணுக்கலாம் நம்ம. ஆனா இப்ப பாடல்கள் சார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். இப்பதான் பசங்களுக்கு புரியுது, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது.
1: கண்டிப்பா, அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல்கள் கொடுக்கறாங்க, அதை ரசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
6: இருக்கிறோம் நமக்கு இப்பவும் அந்த பழைய பாடல்கள் கேட்டா சார் நமக்கே நம்ம அந்த பழைய நினைவுகள் மலர் நினைவுகள் மாதிரி அந்த படம் பார்த்ததுல இருந்து நமக்கு நினப்பு வருங்க சார். அந்த டைமுக்கு போனது உட்கார்ந்தது எல்லாமே அந்த பாடல்கள் கேட்கும் போது அந்த படம் இப்ப நம்ம படகோட்டியில எல்லாம் பாருங்க சார். அந்த பாட்டு கேட்கும் போது தொட்டால் பூ மலரும் பாட்டு பார்த்தா அந்த படம் இப்பவும் நம்ம கண்ணு முன்னால் ஓடுற மாதிரி இருக்குங்க சார். அந்த மாதிரி அந்த டியூன் எல்லாம் நல்லா இருக்கும் சார். கேட்கறதுக்கு அந்த வரிகள் அவ்வளவு இத மனசுக்கு இதமா இருக்குங்க சார். பா கேட்கும் போது எங்களுக்கு எல்லாம் பிடிச்சது அந்த காலத்து பாடல்கள் தான் சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி.
6: பிள்ளைங்க கிட்ட கேட்டா என்ன பாடல்னா இது சொன்னா இந்த பாட்டு எல்லாம் யார் கேக்குறா நீங்க தான் கேட்டுட்டு
1: உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
6: தேங்க்யூ சார்.
1: இது மாதிரி அழகான கருத்துக்களை நேயர்களே நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். உங்களுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 வந்து உங்களுடைய ஃபோனை எடுங்க. 0423 அப்படிங்கிற இணைப்பு என்ன எடுங்க. 2966678 என்ற தொலைபேசி எண் இருக்கு. நேயர்கள் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசலாம். எங்களோடு வாட்ஸ்அப் வழியாகவும் என்னுடைய கருத்தை நான் சொல்லணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் வந்து 8300019 1018 என்ற எண் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இன்றைக்கி வந்து அழகான ஒரு டாப்பிக்கில் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது எப்போவுமே நம்ம மனசுக்கு ஆறுதல் தரக்கூடியது, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படிங்கும்போது அந்த பாடல் வரிகளும் இருக்கும், அந்த பாடலுக்கான மெட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இருக்கை ஓசைகள் அப்படின்னு இரண்டுமே அழகான ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும்

0: ஒரு சிறப்பான பாடலை கேட்டோம் நேயர்களே. கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்கள் ஒட்டியாக 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் பட்டின பிரவேசம் படத்தில் இருந்து ஒரு சிறப்பான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருப்பார். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலை எழுதுவதற்காக கண்ணதாசன் அவர்களுக்கும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டையே நடந்ததாமா. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து மெட்டு கொடுத்துட்டு லா லா என்ற சொல்ல கொடுத்துட்டு அந்த மெட்டு இந்த மெட்டில் வந்து பாட்டை கொடுங்க அப்படின்னாராம். லா லான்னு என்ன பாடலை நான் வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அழகான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் கொடுத்திருப்பார். இந்த பாடலில் மெட்டு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இந்த பாடல் வரிகளா என்று கேட்கும்போது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் வரிகளை கண்ணதாசன் அவர்கள் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாடலை மனதிற்கு நெருக்கமாக்குவது வரிகளின் ஆழமா அல்லது மெட்டின் அழகா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறோம். நிறைய நேயர்கள் தங்களுடைய அழகான கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் வழியாகவும் தங்களுடைய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிற ஒரு நேயர் யாருன்னு பார்க்கலாம். பொள்ளாச்சி கஞ்சம்பட்டி ஜெயராமன் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். எனக்கு வந்து ரொம்பவுமே பிடித்தது வந்து பாடல் வரிகள் தாங்க அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறாருங்க. தொடர்ந்து அடுத்த நேர் கூட லைனில் பேசிடலாம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். அடுத்த நேயர் கூட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கம். ஊட்டி எஃப்எம்.
1: நான் வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சார், ஒரு குறையும் இல்ல.
0: ஓகேங்க. ஓகே, சூப்பர். சொல்லுங்க.
1: என்ன பொறுத்த வரைக்கும் பாட்டினுடைய வரி அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் சார். ஏன்னா இசை அப்படிங்கறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த இசையை விட அந்த வரி அப்படிங்கறது தான் ரொம்ப நல்லா இருக்கும். தத்துவார்த்தமான அந்த ஒரு வரி அப்படிங்கறது ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறத மனசுக்குள்ள கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு சில பாடல்கள்லாம் இருக்கு, அந்த ஒரு சில பாடல்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு உத்வேகம் தரும். உதாரணத்துக்கு சார் ஒரு ரெண்டு மூணு பாட்டு சொல்றேன். அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அந்த பாட பாருங்க, தத்துவார்த்தமான அந்த ஒரு வரி. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானவளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் ஏத்துக்கவும் செய்வோம். அதே மாதிரி அத கலைந்தெறிந்து அந்த ஒரு விஷயத்தையும் என்ன உண்மை தன்மை அப்படின்றத பார்ப்போம். அந்த இசை அப்படிங்கும் பொழுது சார், இசை மனச வருடும், மனச தொடும் அப்படின்ற வரிகள் தான். இந்த அளவும் கூட இவ்வளவோ வருஷம் ஆகுது, ஒரு பாட்டினுடைய அந்த வரிய நம்ம சொன்னோம்னா இந்த பாட்டு அப்படின்னு நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடறோம். அந்த இசை அப்படிங்கறது அது சந்தோஷம் கொடுத்தாலும் உணர்வு பூர்வமா மனுஷனை பக்குவப்படுத்துறது, மனுஷனை பண்படுத்துறது, மனுஷனை ஒரு உத்வேகம் கொடுக்கறது அப்படிங்கிறது வரிகள் தான். நல்ல என்ன பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பாட்டா இருந்தாலும் வரிகள் நல்லா இருந்தா அடிக்கடி கேட்பேன். வரிகள் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல அப்படின்னா அந்த பாடலை கேட்கறத நான் தவிர்த்துக்குவேன். அது மாதிரிதான் நான் ஒவ்வொரு பாட்டையும் நான் ரசிப்பேன் சார்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க. உங்களுடைய மனசுக்கு நெருக்கத்தை தரக்கூடியது அந்த வரிகள் தான் அப்படின்னு.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி சார. நன்றி.
0: அடுத்த நேயர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கிறோங்க. சொல்லுங்க. அதாவது நிறைய பாடல்கள் கேட்கறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மெட்டுக்காக அந்த பாடல் வந்து உங்களை வந்து அழகுபடுத்துகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த பாடல் வரிகளா?
2: பாடலோட வரிகள் தானுங்க. உதாரணத்துக்கு ரெண்டு சொல்றேங்க. நார் இருந்தாத்தான் பூச்சி ஓட முடியுங்க, வண்டி சக்கரம் இருந்தாத்தான் வண்டி ஓட முடியுங்க, ரெண்டுமே வேணுங்க. அவர்கள் வந்து ஒரு அவன்தான் மனிதன் இருந்துங்க, அன்பு நடமாறும் தலைக்கு விடுமே அந்த பாட்டுல அப்படியே அவ்வளவு தத்துவமா தத்துவமான பாட்டுங்க, அப்படியே மனதில் நிக்கீங்க. அப்புறம் தீர்க்க சுமங்களில் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர், அதெல்லாம் எவ்வளவு அருமையான பாடல, அர்த்தமுள்ள வரிகள்,
0: எனக்கு ரெண்டாவது தாங்க இசை வந்து எனக்கு மெட்டு, முதல்ல வந்து வரிகள் தான் அப்படின்னு
2: சொல்றீங்களா?
0: நன்றிங்க. நன்றி. நன்றி. வணக்கம். அடுத்த நேயர் கூட பேசலாம். நன்றிங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஊட்டி எஃப்எம் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து பாடலை மனதிற்கு நெருக்கமாக்குவது வரிகளின் ஆழமா இல்லை மெட்டின் அழகா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறோம். இந்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம் வணக்கம் சார், சீனிவாசன்.
0: வணக்கங்க. வணக்கம் சொல்லுங்க ஸ்ரீனிவாசன்
3: சார். சார் இசைத்தா சார், இசைத்தா வந்து மனதை மயக்கக்கூடிய சார். ஒரு மன உளைச்சல் இருந்தாக்கா ஒரு பாடல் கேட்கும்போது மனதை மயக்க வச்சுக்கூடிய இசைத்தாங்க.
0: அந்த இசை மட்டுமே கேட்டிருக்கலாமே, அந்த பாடலை கேட்காம அப்படிப்பட்ட ஒரு வகையும் இருக்கு இல்லைங்களா?
3: ஆமா, இசை இருக்குங்க. இசையும் கேட்கலாம், அந்த பாடலோட அதுவும் கேட்கலாங்க.
0: அதையும் கேட்கலாம், ரெண்டுமே வேணும் அப்படின்றீங்களா?
3: நன்றி
0: நன்றி நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம். நேயரோட இணைப்பு வந்து கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்மா. வணக்கம்.
4: குள்ளக்காப்பாளைய சித்ராமணிக்கு பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்க.
4: எனக்கு வந்து பாட்டு தான் பிடிக்கும், பாட்டோட வரிதான்,
0: பாடல் வரிகள் தான்.
4: ஆமாப்பா, வானம்பாடியில கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து ஏமாற வேணும் சொல்ல மாற கடவுள் எதையோ நினைக்கிறாரு. ஆனா எப்படி இந்த மாதிரி எல்லாம் எழுதுறாங்க
0: அந்த கவிஞர்கள்?
4: ஒரு வரி எழுதும் போது அது எப்படித்தான் மனசுல வச்சு எழுதுறாங்கன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நாளா ஒரு ஆசை. முதலே எழுதி வச்சுட்டு படிப்பாங்களா இல்ல எழுதிட்டு படிப்பாங்களா அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையும் வேண்டாம். சில்லான மோகனாம்பல்ல நலந்தானா, அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடும்போது அந்த மாதிரி அந்த வரிக்கையில எழுதும் போது எப்படித்தான் இந்த மாதிரி எல்லாம் எழுதுறாங்க? நம்மளுக்கு பாடும் போதே இவ்வளவு சந்தோஷமா இருக்குது, அவங்க உங்க வரி எழுதி வச்சு படிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு அதனால அந்த பாட்டோட வரிகள் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
0: வரிகள் தான் என்னுடைய மனசுக்கு நெருக்கத்தை கொடுக்குது அப்படின்றீங்க. நன்றிமா நன்றிமா நன்றி. அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம். இணைப்பு வந்து கட் ஆயிடுச்சு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து பாடலை மனதிற்கு நெருக்கமாக்குவது வரிகளின் ஆழமா அல்லது மெட்டின் அழகா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறோம். நிறைய நேயர்கள் தங்களுடைய அழகான கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கிறீங்க, பேசலாம்.
5: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க. வணக்கம்.
5: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பொடி பகுதியிலிருந்து பாட்டப்பன் பேசுறேங்க. வரிகள் தானாகிய மையம், அதாவது இசைங்கிறது வந்து ஒரு பழம் சாப்பிட்டோம்னா அந்த பழத்தினோட சுகமாய் இசை, அந்த பழத்தில் ஒளிஞ்சிருக்கூடிய சத்துக்கள் வந்து வரிகள். அப்போ இனிப்பு மேனும் அந்த வைட்டமின் சத்துக்களும் மேனும், அப்பத்தானே அது முழுமை பெறும். வெறும் இனிப்பே இருந்தாலும் நல்லா இருக்காது, சுவை இருக்கு வேணும். அந்த சுவையினுடைய ஒரு உள்ள வந்து உள்ள ஆழமானதுல வந்து வைட்டமின் சத்துக்கள் பழத்தில் அடைக்கிற மாதிரி ரெண்டு இருந்தா தானே நல்லா சுவையா இருக்கும்.
0: கண்டிப்பாங்க. அதாவது சுவை அப்படின்னு அந்த பாடல் வரிகளை விட சத்துக்கள் தான் பாடல் வரிகள், மெட்டு அப்படிங்கறது சுவை அப்படின்றீங்களா?
5: ஆமா ஐயா, ஆமா ஐயா.
0: நன்றி.
5: அந்த பாட்டுல ஒரு இதுல மணப்பாறை மாடு கட்டி மாணவ மாய வரை ஏற்படுங்கிற பாட்டு மியூசிக் அருமையா இருக்கும் ஐயா. அதே பாடம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வரி நல்லா இருக்கு.
0: கண்டிப்பா அந்த வரிகளுக்காகத்தான் நம்ம அந்த பாடலை நிறைய கேட்போம் இல்லைங்களா?
5: விவசாயத்தை
0: சார்ந்த அந்த பாடல் அப்படிங்கும் போது அந்த வரிகள் நம்மளுடைய மனசுல நெருக்கமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நன்றியா. நன்றி. வணக்கம்.
5: நன்றி.
0: அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் சார், நான் மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன் சார். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லோருமே நலமா இருக்கிறவங்கம்மா. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கம்மா உங்களுடைய கருத்து.
6: அதாவது சார், எல்லா பாட்டுக்குமே இசை இருக்கு, இசை இல்லாத பாட்டு இருக்கா? ஆனா சில பாட்டுகள் தோல்வி அடையிற காரணம் வந்து வரிகள் தான் சார். வரிகள், அதாவது வசந்த மாளிகை, இருப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். அந்த வரி தான் சார் ஈர்க்கும், மனிதர்களை ஈர்க்கிறது அந்த வரிகள் தான் சார்.
0: ஓகேங்க. ஓகே, அந்த வரிகள் தான் முதல் இடத்த இருக்கு என்னுடைய மனசுக்கு அப்படின்றீங்க. அழகான கருத்துக்கள், தங்களுடைய ஆழமான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து பாடல்கள் அப்படிங்கும் போது நிறைய பாடல்கள் இருக்கு நம்மளுடைய மனதில் தாக்கத்தை கொடுத்த பாடல்கள், நெருக்கத்தை கொடுத்த பாடல்கள். அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வரிகள் மட்டும் இல்லைங்க, அந்த ஒரு மெட்டு இருக்குது பாருங்க, அச்சா கேட்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளும் நிறைய கேட்போம் அப்படிப்பட்ட பாடல்களை. தொடர்ந்து அடுத்து ஒரு பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாடலை மனதிற்கு நெருக்கமாக்குவது வரிகளின் ஆழமா அல்லது மெட்டின் அழகா என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்ல வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கங்க. வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம், கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: பாட்டு முடிஞ்சிச்சு?
0: பாட்டு முடிஞ்சு நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க. சொல்லுங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு ரசனையோட பாடலை கேட்டுட்டே இருக்கிறீங்க.
1: எனக்கு தோணுது வரிகள் வந்து மனசுல ஆழத்துல பதியும். இசை வந்து கேட்கலாம், காதுக்கு கேட்க இனிமையா இருக்கும், ஆனா வரிகள் தான் மனசுல ஆழத்துமா பதியும். அதாவது உதாரணம் சொல்லணும்னா, அந்த கை கொடுத்த தெய்வம்னு படம் உண்டு. அந்த படத்துல எப்படின்னா, கதாநாயகி வந்து ரொம்ப, அதாவது கள்ளங்க அப்படி இல்லாம பழகக்கூடிய ஒரு பெண். ஆனா அந்த பெண் மேல எல்லாருமே பை சுமத்துவாங்க. அவங்க அண்ணன் கூட சொல்வார், ஆனா கதாநாயகன் மட்டும் அந்த இதை ஏத்துக்க மாட்டார். அதாவது பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும் பெண் மனது என்னவென்று புரியவில்லையோ, கண்ணென்ன கண்ணோ நெஞ்சென்ன நெஞ்சோ, களங்கம் சொல்பவர்க்கு உள்ளம் இல்லையோ, ஆதாரம் நூறு என்று ஊர் சொல்லலாம், ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன். அந்த மாதிரி வரிகள்லாம் கேட்கிறப்போ மனசுக்கு ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். அந்த வரிகள்லயே நமக்கு கதை ஃபுல்லா நமக்கு தெரிஞ்சிருது. எப்படி அந்த ஹீரோயின் எப்படி, ஹீரோயின் எப்படி, எல்லாமே. அதே மாதிரி கர்ணன் படத்திலையும், செஞ்சோற்று கடன் தீர்க்க ஈராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தான் இடம் கர்ணன்.
0: அந்த வரிகள் தான், வரிகள் அந்த படத்தோட அந்த சுருக்கத்தமா கொடுத்துருவாங்க இல்லீங்களா?
1: அந்த மாதிரி கதை, அந்த வரிகள்லயே அந்த கதை பாடம் எல்லாமே நமக்கு அந்த வந்துருது. இசை கேட்கலாம், இசை கேட்க காதுக்கு இனிமையா இருக்கும் இல்லைன்னு சொல்லல, ஆனா வரிகள் தான் மனசுல ஆழமா பதியும். இப்ப நம்ம பாட்டுன்னு சொல்லும் போது வரிகளைத்தான் பாடுவோம், வரிகளைத்தான் சொல்லுவோம். இசையை நம்மளால கேட்கதான் முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: வரிகள் தான் எனக்கு தோணு.
0: நன்றிங்க, நன்றி. அழகான கருத்துக்கு நன்றி, நன்றி, வணக்கம். அதாவது இந்த மெட்டுக்கள் அப்படிங்கும்போது நம்ம இன்னொருத்தர்கிட்ட வந்து அந்த இதை மெட்டை வந்து நம்ம விவரித்து பேச முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லலாம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாடகராக இருக்கும்போது அதை வந்து மெட்டுக்களை சொல்லலாம். அந்த வரிகள் வந்து சாமானியர்கள் அனைவருமே அந்த பாடல் வரிகளை வந்து புரிந்து கொண்டு அடுத்தவரோடு நம்ம அதை பகிர்ந்து கொள்வோம். நம்மளுடைய மனசுக்கு அதை நெருக்கத்தை தருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கம்
2: சார். இனிய சிகே சாமி கண்ணா,
0: நல்லா இருக்கீங்களா?
2: என்ன நல்லா இருக்க சார், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கிறோம்.
2: ஊட்டியில எல்லாம் மழை அடிக்கிறீங்களா?
0: அப்படியே எப்பப்ப வந்துகிட்டு இருக்கீங்க.
2: எல்லாம் அப்படிதான் சார், நம்ம ஊரெல்லாம் அப்படிதான். பாட்டு வந்து வரிகள் தான் சார். எனக்கு பிடிச்சது வந்து வரிகள் தான். இசை வந்து 24 மணி நேரமும் நான் கேட்டிருப்பேன். இருந்தாலும் அந்த ஒரு சில வரிகள் வந்து நம்மள அப்படியே பண்றோம். அதுல ஒரு பாடு வந்து இந்த மயக்கமா
0: கலக்கமா,
2: அந்த பாட்டெல்லாம் பாடினேன்னா
0: எனக்கு அந்த வரிகள் தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாங்க, அழகான ஒரு வரிகள் இல்லைங்களா? அந்த பாடலை அதுக்குள்ளார முடிஞ்சிருச்சா, அப்புறம் அந்த வரிகள் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
2: அதுலயே வந்து குறிப்பிட்டு அதுல உனக்கு கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு, அதெல்லாம் வந்து ரியல் லைஃப்ல நடக்கிற அப்படியே சொல்லியிருக்காங்க.
0: நிஜ வாழ்க்கையை வந்து பாடல் வரிகளாக கொடுத்துருப்பாங்க.
2: ஆமா ஆமா சார், அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த அந்த வரிகள் சொன்ன இதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதனால அந்த வரிகள் தான் சார் ரொம்ப
0: முக்கியம் அப்படின்றீங்க. நன்றிங்க, நன்றிங்க. உங்களுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தியது வந்து பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். அந்த நேயரோட லைனு கட் ஆயிடுச்சு. நேயர்கள் வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு நேயர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார். எண்ணங்களின் வண்ணங்களில் வந்து தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சகிதா பானு அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. மனதில் நிற்கிறது ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள். உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, அவமானம் படுதோலி எல்லாமே உரமாகும் வரிகள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அழகான வரிகளை, மனதை தொடக்கூடிய அந்த வரிகளை நான் எப்போதும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த நேயர் கூட தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார். யார் அப்படின்னு கேட்குறீங்களா? கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். மெட்டு என்பது ஒரு பாடலின் உடல் என்றால் வரிகள் என்பது அதன் உயிர் அப்படின்னும், மெட்டு நம்மை பாடலின் பக்கம் இழுக்கிறது, வரிகள் அந்த பாடலை நம் மனதில் நிரந்தரமாக தங்க வைக்கிறது. ஆகவே வரிகளும் மெட்டுக்களும் சம அளவில் கலந்திருக்கும் போதுதான் அந்த பாடல் நல்ல பாடல் என்ற அந்தஸ்தை பெறுகிறது என்பது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அழகான ஒரு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு. நன்றி. தொடர்ந்து நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய அழகான கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம். நேயர்களே, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9344-9390-1018 என்ற எண்ணில் அடுத்த ஒரு நேயர் இருக்கிறாங்க, யாரும் கேட்கலாம். வணக்கம்.
3: இனிய வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கம்.
3: மசனக்குடியிலிருந்து கனக சபாபதி சார்.
0: நலமா இருக்கீங்களா?
3: நலமுடன் இருக்கேன் சார்.
0: ஓகே, சூப்பர்.
3: கிடைச்சதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார்.
0: கண்டிப்பா உங்களுக்காகவே ஒரு உங்களுக்காகவே இப்படியான ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு கொடுத்தால் நீங்க எல்லாம் வருவீங்க அப்படிங்கறதுக்கா.
3: திருவிளையாடர் படத்துல பாத்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா இரவுக்காகுமா, தீயில் இட்டால் கருகி மிஞ்சுமா அப்படின்னு சொல்ல அந்த பாடல் ஒண்ணு எழுதிருக்காங்க. அது ஒரு அற்புதமான வரி சார். அது
0: கண்டிப்பா வாழ்க்கை தத்துவத்தை கொடுத்திருப்பாங்க.
3: அந்த மனிதன் எப்படி இருந்து எப்படி போறாங்கறத அந்த ஒரு பாட்டுல வச்சு எழுதியிருக்காங்க. உண்மையிலே ஒரு அற்புதமான வரி சார். அது நான் அடிக்கடி அதெல்லாம் நினைச்சிட்டே இருப்பேன் நான். உடம்பு இருக்கும் அழகை பாரு, வாட்ட சாட்டமா, கூனி வளைந்து விட்டால் உடம்பு இந்த ஆட்டம் போடுமான்னு சொல்லி அந்த மாதிரி வரி எல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு புள்ள இருக்கும் சார், நமக்குள்ளே ஒரு இது வரும்.
0: அவசரமான
3: உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் இல்லடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே சொல்லி ஒரு பாடல் இருக்கு சார் பழனி படத்துல.
0: கண்டிப்பா
3: அந்த மாதிரி பாடல்லாம் கேட்கும் போதே நமக்கே மனசுக்குள்ள ஒரு புத்துணர்வு
0: எண்ணங்களின் வண்ணங்கள், அவங்களுடைய கருத்துக்கள் சூப்பராவே அந்த வண்ணங்களாக இருந்தது அப்படின்னு சொல்லாங்க. எல்லோருமே ஒரே மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளாம என்னுடைய மனசுக்கு ரொம்பவுமே பிடித்தது அந்த பாடலின் வரிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மெட்டு இருந்தால் தாங்க என்றைக்குமே எனக்கு அந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் காதிற்கு வந்து மெட்டும் மனதிற்கு அந்த பாடல் வரிகளும் அப்படின்னு ஒரு நேயர் சொன்னார். இன்னொரு நேயர் கூட சொன்னாங்க, மெட்டு என்பது வந்து சுவை போல, அந்த பாடல் வரிகள் வந்து சத்து இருக்கக்கூடிய ஒரு அந்த பொருள் போல அப்படின்னு சொன்னாருங்க. அழகான கருத்துக்களை நேயர்கள் வந்து இன்றைக்கி சொன்னீங்க. இப்படி தான் அந்த பாடல் வரிகளாகட்டும் அந்த மெட்டு ஆகட்டும் ரெண்டுமே இருந்தால்தான் நமக்கு வந்து அந்த பாடலின் முழு வடிவம் நம்மளுடைய மனதின் தாக்கத்தையும் நெருக்கத்தையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசின அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களுடன் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ்.

நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள், 2:30 மருத்துவ மலர், உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் குறித்து பொதுநல மருத்துவர் மகாதேவன் அவர்களுடன் நேர்முகம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். இன்று பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை இசை, மாலை 4:00 எதிரும் புதிரும் சரியா தவறா, 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டது கமலு பழுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 தேனி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, கை கொடுக்கும் காளான் சாகுபடி குறித்து திருவாரூர் மாவட்டம் அரணி ஏ என் கௌதம் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து ரோஸ்மேரி மற்றும் தைம் ஆகிய நறுமணங்களின் சாகுபடி முறைகள் மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்ட உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய் ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம் படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை, மனநல மருத்துவர் டாக்டர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி, 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதைவம் சம்மியோ, தென்னிலாம் சம்மியோ.
3: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: சிறிய 12 நேர்கள் எல்லாரும் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. நேர்கள் தொடர்ந்து ஸ்நேகிதியை கேட்கும் முன்,
1: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
0: மீண்டும் இணைந்திருக்கும் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்நேகிதே நிகழ்ச்சி அப்படின்றது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. ஸோ பெண்களாகிய உங்களுக்கு நீங்க வந்து மனசுல நிறைய விஷயம் வந்து நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் இல்லைங்களா. சில நல்ல விஷயங்கள் இருக்கும், சில சோகமான விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பொதுவா வந்து பெண்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா அதை மனசுக்குள்ள போட்டு ஆராய்ச்சி பண்ணி இதை வந்து இது வெளியே சொல்லலாமா வேண்டாவா, இது ஒருத்தவங்களுக்கு பயன்படுமா, சரி நல்லது தான் சொல்றோம் ஆனா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, இந்த மாதிரி பல யோசனைக்கு அப்புறம் தான் அதை வந்து வெளியிலேயே வந்து சொல்லுவாங்க. சில நேரம் வந்து சொல்லவே மாட்டாங்க, அதை வந்து மனசுக்குள்ள தனக்கு தானே வந்து வச்சுப்பாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அது 4 உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது இது சரியான்றது தெரியல அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தா கூட நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த விஷயங்கள் வந்து நீங்க கேட்கலாம். உள்ளூர் நேர்கள் 9344901018 அப்படின்ற எண் இருக்கும். வெளியூர் நேர்கள் 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும். புதிய நேயரா இருந்தீங்கன்னா 8300019108 அப்படின்ற இந்த எண்ணுக்கும் நீங்க தொடர்பு கொண்டு நம்ம நிகழ்ச்சியில இணைந்து பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இல்ல எனக்கு வந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை ஆனா வாட்ஸ்அப் மூலமா நான் வந்து என்னோட கருத்தை வந்து பதிவு செய்வேன், அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் இல்லைன்னா சில ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்போம் இல்லைங்களா, இந்த கிச்சன்ல எல்லாம் யூஸ் பண்ற ட்ரிக்ஸ் இருக்கும், இல்லைன்னா மெடிக்கலா குழந்தைங்களுக்கு வந்து சட்டுன்னு சளி பிடிச்ச இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் 8300019108 அப்படின்ற இந்த எண்ணிற்கு உங்கள் பெயர் எங்கேருந்து அனுப்புகிறீங்க அண்ட் நீங்கள் அனுப்ப வேண்டிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் அனுப்பலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: கேட்ட பாடல் சின்மையோடைய குரல்ல என்ன எரிந்தால் திரைப்படத்துல இருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கக்கூடிய அந்த முதல் சிநேகிதி யாரைங்கிறதுன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹாய்.
0: ஹாய், வணக்கம். சொல்லுங்க, யாரைங்கிறது?
1: நான் சசிரேகா, சென்னையில இருந்து பேசுறேன்.
0: ஓகே சசிரேகா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வர்க் போறீங்களா இல்ல படிக்கிறீங்களா? என்ன சொல்ல விரும்புறீங்க? டிப்ஸ் வச்சிருக்கீங்களா?
1: ஜெனரலா என்னோட மாமியார் இந்த டிப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சுகர் கொஞ்சம் அதிகம் அப்படின்றனால மார்னிங், ஏர்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்ல கொய்யா மரத்தோட இலை இருக்குல்ல, கொய்யா இலை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு எம்டி ஸ்டமக்ல ஜெனரலா குடிப்பாங்க. அது வந்து நமக்கு சுகர் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க.
0: ஓகே,
1: சோ நவ ஷீ இஸ் அரௌண்ட் 65 அண்ட் சுகர் எல்லாம் கொஞ்சம் நார்மலா இருக்கு,
0: கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகே
1: கண்ட்ரோல்ல இருக்கு.
0: ஓகே,
1: டாக்டர்ஸ் அட்வைஸோட மேபி
0: நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் பயன்பெறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? தொடர்ந்து நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி டிப்ஸ் நிறைய சொல்லலாம். அதுவரை இணைந்திருங்கள் ஊட்டி FM 100.8 உடன்.

வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க திரைப்படத்துல இருந்து அர்மன் மாலிக், வருண், பிரணீப், மரியா ராய் இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 12:23 ஆயிடுச்சு. இன்றைய ஸ்நேகிதி

நிகழ்ச்சியில தொலைபேசி மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களோட டிப்ஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக ஒரு அருமையான டிப், அதாவது குழந்தைகளுக்கு தேவையான ஒரு டிப்பை அனுப்பியிருக்க நேயர்கள் வந்து யார், எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ரேகா அவர்கள் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம வந்து உப்பும் சர்க்கரையும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது வந்து டாக்டர்ஸோட அட்வைஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக சாப்பிட்ற, ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பழகுவோம் இல்லைங்களா, அப்போது கொஞ்சம் இனிப்பு சேர்த்தா வந்து கஞ்சி எல்லாம் குடிப்பாங்க. ஸோ அதுக்கு சர்க்கரைக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழம் வந்து சேர்க்கலாம், இல்லைன்னா டேட்ஸ் பவுடர் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியா டிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேன்றாங்க, ஏதாவது இனிப்பாக கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு இருக்கிறப்போ ஆல்டர்னேட்டிவாக இந்த டேட்ஸ் பவுடர் நம்ம வந்து கொடுக்குறப்போ இனிப்பும் இருக்கும் ஆரோக்கியமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த அருமையான டிப் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் தொடர்ந்து ஒரு பாடல், இணைந்திருங்களுடைய 100.8 உடன்.

விஜய் யேசுதாஸ் அவருடைய குரலில் உரிமையின் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுருக்க இந்த நேரம் 12:27 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்கள், அதாவது மகளிர் நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உள்ளூர் நேர்கள் 9349401018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், புதிய நேர்கள் 8300019101018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய கருத்துக்கள் அனுப்ப இருக்கும் நேர்கள் 8300019101018 அப்படின்ற இந்த எண்ணிற்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கேருந்து அனுப்புகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸோட உங்களுடைய அந்த டிப் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். ஓகே, அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் போஸ்ட் பகுதியிலிருந்து பரிமளா அவங்க வந்து ஒரு டிப் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டனிங்கான ஒரு டிப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பூக்கள் பூக்கிற செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன பூச்சிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, இதுக்காக நம்ம தனியாக கடைக்கு போய் ஒரு பூச்சி மருந்து வாங்கணும்னு இல்லை, வேப்பை

ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் ஜோனிதா காந்தி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ஷியான் ரோல்டன், பத்மலதா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 12:36 ஆயிடுச்சு. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியிலும் நான் வந்தா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியா வந்து கொடுப்போம். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நம்ம வந்து வெளியில் போய் வேலை செய்யறதுக்கான சூழ்நிலை இல்லை, இருந்தாலும் நம்மளுடைய தேவைகள் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுப்போம். அதே மாதிரி இன்றைய ஸ்நேகிதே நிகழ்ச்சியில கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஐடியா என்ன அப்படின்னா, பூக்கள் அப்படின்னா கண்டிப்பா பெண்களுக்கு வந்து பிடிக்காம இல்லை இல்லைங்களா. எல்லா பெண்களுக்குமே பூ ரொம்ப பிடிக்கும். செடி வளர்த்து ஒரு பூ பறிச்சு வைக்கணும் அப்படின்றது நிறைய ஆசை இருக்கும். ஆனா வேலைக்கு போற பெண்களுக்கு வந்து அதை பராமரிக்கிறதுக்கும் பாத்துக்கிறதுக்கும் நேரம் இருக்காது, ஆனா வைக்கணும்ன்ற ஆசை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் நீங்க இந்த வேலையை எடுத்தா கூட போதும். உங்க அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லாத பற்றாக்குறைக்கு நீங்க போய் அவங்களுடைய கார்டன் இல்ல அவங்க வைக்கக்கூடிய மலர்கள் என்ன வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றத கேட்டு அவங்களுக்காக நீங்க அதை மெயின்டைன் பண்ணி கொடுத்து மாதந்தோறும் அதற்கு வந்து இவ்வளவு மெயின்டெனன்ஸ் செலவாகுது அப்படின்ற மாதிரி பேசி நீங்க வந்து ஒரு சின்ன தொகையை வந்து அதுக்காக வாங்கிக்கலாம். மனசுக்கு திருப்தியான வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நம்மளுடைய தேவைக்கான அந்த பணத்தை வந்து நம்மளே சம்பாரிச்சுக்கிட்டோம் அப்படின்ற சந்தோஷமும் இருக்கும். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு தோழியா உதவிட்டு இருக்கோம், அதாவது வேலைக்கு போற அந்த பெண்களுக்கு நம்ம வந்து ஒரு தோழியா இருந்து உதவிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மன திருப்தியும் இந்த வேலையில நமக்கு கிடைக்கும். இதை வந்து செடிகளுக்கு மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பெட்ஸுக்கு கூட பண்ணலாம். அவங்க வீட்டு செல்ல பிராணிகள் வந்து வளர்க்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கான நேரம் இருக்காது. சோ இந்த மாதிரி நீங்க மலர்கள், அதாவது செடிகளுக்கு மட்டும் இல்லாம பெட்ஸுக்கும் சேர்த்து நீங்க வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் நான் வந்து கவனிச்சுக்கிறேன், அவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னா கூட்டிட்டு போயிட்டு வரோம், இந்த மாதிரி வேலைகள் வந்து வேலைன்றதை தாண்டி அவங்களுக்கான ஒரு உதவியா நீங்க வந்து இதை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றதையும் அடுத்த ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில நீங்க கூப்பிட்டு சொல்றப்போ அது இன்னும் ஒரு 4 பேருக்கு வந்து உதவிகரமாக அமையும். ஸோ இதோட இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து மீண்டும் நம்ம வேறொரு நிகழ்ச்சியில இணையலாம். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

ஐரோப்பிய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனியுரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்வதேச நீர் வார விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். இதில் பேசிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த சர்வதேச நீர் வார விழாவில் உலக நாடுகளைச் சேர்ந்த கொள்கையாளர்கள், நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் நீர் சேமிப்பு குறித்து கலந்துரையாட உள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். சிறந்த திரைப்படத்திற்கான விருதை ஆர்டிகல் 370 படத்திற்கு வழங்க உள்ளார். இதில் நடித்த யாமி கௌதம் சிறந்த நடிகைக்கான விருதையும் பெறுகிறார். சிறந்த நடிகருக்கான விருது மலையாள திரைப்படம் பிரம்மயுகத்தில் நடித்த மம்முட்டிக்கும், சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியாவுக்கும் வழங்க உள்ளார். கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாகருக்கு 2024 தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படுகிறது. நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கலூப்பூர் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கெவேடியா ஏக்தா நகரில் இன்று தேசிய திரைப்பட விழா நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவிற்கேற்ப இந்த ஆண்டிலிருந்து தேசிய திரைப்பட விழா தில்லிக்கு பதிலாக நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற இருப்பதாக கூறினார். அனைத்து மாநிலங்களும் தேசிய திரைப்பட விழா நடத்துவதற்கான சுற்றுலா தலங்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆதார் அடிப்படையிலான நாட்டின் டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாத்சவ் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் டிஜிட்டல் சுகாதார கண்டுபிடிப்புகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதாக கூறினார். சுகாதாரத்துறையில் நோய் அறிகுறிகள் அதிகமாக உள்ள இடங்களை கண்டறிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் சுகாதாரத்துறையை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாத்சவா கேட்டுக் கொண்டார். மேற்கு வங்கத்தில் காலியான மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அடுத்த மாதம் 16 இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி ருக்மணி மாலிக் ராஜினாமா செய்ததையடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 29 தொடங்கும்.

0: உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 11, பீகாரில் 8, மகாராஷ்டிராவில் 5, கர்நாடகாவில் 4 உள்ளிட்ட சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக போலந்து, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, செக் குடியரசு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவும் விசி கிராட் வி போர் உறுப்பு நாடுகளுடனான இந்த பேச்சுவார்த்தை மூலம் பொருளாதாரம், கலாச்சாரம், எரிசக்தி ஒத்துழைப்பிற்கு வழிவகை செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்களின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கன்னியாகுமரியிலிருந்து கார்கில் வரையிலான மிதிவண்டி பயணத்தின் இறுதிக்கட்டத்தை புதுதில்லியில் ஏர் மார்ஷல் சிவ்குமார் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்திய விமானப்படையில் 12 பேர் அடங்கிய குழு கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த மிதிவண்டி பயணத்தை தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் உடற்பயிற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக குரூப் கேப்டன் சந்திரசேகர் தலைமையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மிதிவண்டி பயணம் அடுத்த மாதம் 22ஆம் தேதி டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் முடிவடைய உள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது. பீகார் மாநிலம் சாரன் மாவட்டத்தில் உள்ள பேலா ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை ரயில்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. அந்த வகையில் பீகார் மாநிலம் சாரன் பகுதியில் இந்திய ரயில்வேயால் கடந்த 2008ஆம் ஆண்டு 1600 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை நாட்டின் ரயில்களை பாதுகாப்பாக இயக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய ரயில்வே சக்கர இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நோக்கத்துடன் இந்த ஆலை இயங்கி வருகிறது. கடந்த 2025-26ஆம் ஆண்டில் 60,699 சக்கரங்களை விநியோகம் செய்துள்ள இந்த ஆலை நடப்பாண்டின் இலக்காக 72,000 என நிர்ணயம் செய்துள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வளர்ச்சியடையும் இந்தியாவின் அடித்தளங்களாக உள்ளன.
3: பீகார் மாநிலம் சரண் மாவட்டம் பேலா ரயில் சக்கரங்கள் தொழிற்சாலையிலிருந்து எஸ் கண்ணன்.
0: உலக காண்டாமிருக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் 27,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் நிலையில் அவற்றை பாதுகாக்க இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 500,000 காண்டாமிருகங்கள் இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அதனை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 4,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே இருப்பதாகவும் அதனை பாதுகாக்க வனக்காவலர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. அயர்லாந்து தகவல் பாதுகாப்பு ஆணையம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை கூகுள் நிறுவனம் சட்டவிரோதமாக தனிநபர்களின் இருப்பிடம் தொடர்பான தரவுகளை பெற்றதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனமான கூகுளின் ஐரோப்பிய மண்டல தலைநகரம் அயர்லாந்தில் டப்ளினில் செயல்பட்டு வருவதையடுத்து இந்த தரவுகள் தொடர்பான வழக்குகள் அயர்லாந்தில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள சவுதி அரேபியாவிற்கு ஆதரவளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக சவுதி அரேபியாவின் வேண்டுகோளை ஏற்று பிரிட்டனின் வாயேஜர் போர் விமானத்தை சவுதிக்கு அனுப்பவுள்ளது. இந்த விமானம் மூலம் வானிலேயே போர் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்ப முடியும். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டே பர்னம், இந்த ஆதரவு குறுகிய காலத்திற்கு மட்டும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா 79 ரன் எடுத்தார். ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் குவித்த முதல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார். ஆசிய விளையாட்டு குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் அவர் பிலிப்பீன்ஸின் ஐரா வில்கோசை வென்றார். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 12:50.
5: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
6: பிஎம் யுவா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு நாட்டின் வலிமை என்பது அதன் பொருளாதார உற்பத்தியிலும் ராணுவ பலத்திலும் மட்டுமே அடங்கிவிடவில்லை. அந்த நாட்டின் அறிவுசார் செழுமையிலும் பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் இலக்கிய ஆற்றலிலும் தான் உண்மையாக நிலை பெற்றுள்ளது. டிஜிட்டல் திரைகளிலும் சமூக வலைதளங்களிலும் மூழ்கியிருக்கும் இன்றைய நவீன காலகட்டத்தில் இளைஞர்களிடையே ஆழமான வாசிப்பு பழக்கமும் சிந்தனையை எழுத்து வடிவில் செதுக்கும் எழுத்து கலாச்சாரமும் அருகி வருவது ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. இந்த தேக்க நிலையை உடைத்து நமது இளைஞர்களை வெறும் இலக்கிய நுகர்வோராக மட்டுமே வைத்திருக்காமல் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையையும் வரலாற்றையும் பறைசாற்றும் தலை சிறந்த படைப்பாளர்களாக உருவாக்க மத்திய கல்வி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வழிகாட்டுதல் திட்டம்தான் பிஎம் யுவா திட்டம். அதாவது யங் அப்கமிங் அண்ட் வெர்சடைல் ஆத்தர்ஸ். சொல்லாற்றலின் உன்னத வலிமையை பற்றி ஐயன் திருவள்ளுவர் கூறுவது, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நாம் சொல்லும் சொல்லை வேறு எந்த சொல்லாலும் வெல்ல முடியாதபடி மிக ஆழமாக ஆராய்ந்து சிறந்த சொற்களை பயன்படுத்த வேண்டும். அத்தகைய சொல்லாற்றல் மிக்க இளம் எழுத்தாளர்களை உருவாக்கி இந்திய பண்பாட்டு பார்வையை உலகெங்கும் கொண்டு சேர்ப்பதே இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம். யுவா என்பதன் பொருள் வளர்ந்து வரும் பன்முகத்திறன் கொண்ட இளம் எழுத்தாளர்கள். நாட்டின் 30 வயதிற்குட்பட்ட இளம் மற்றும் வளரும் எழுத்தாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தலை சிறந்த இலக்கிய ஆளுமைகள் மூலம் பயிற்சி அளித்து அவர்களின் புத்தகங்களை தேசிய அளவில் வெளியிடுதல் இதன் நோக்கமாகும். மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் உள்ள உயர்கல்வித்துறையால் இத்திட்டம் வழிநடத்தப்படுகிறது. நாட்டின் முன்னணி பதிப்பக அமைப்பான நேஷனல் புக் ட்ரஸ்ட் இத்திட்டத்தின் தேசிய செயலாக்க முகமையாக செயல்படுகிறது. புதிய தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய இலக்கான தாய்மொழி வழிக்கல்வி, இந்திய அறிவுசார் மரபுகளை மீட்டெடுத்தல் மற்றும் படைப்பாற்றல் சிந்தனையை வளர்த்தல் ஆகியவற்றுடன் இத்திட்டம் நேரடியாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள எளிய கிராமப்புற மற்றும் நகர்ப்புற இளைஞர்களுக்கு சம வாய்ப்பு வழங்கும் வகையில் முற்றிலும் வெளிப்படையான போட்டி முறையில் செயல்படுகிறது. மை கவ் இணையதளம் வாயிலாக நாடு தழுவிய அளவில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள 22 அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழிகள் மற்றும் ஆங்கிலம் என மொத்தம் 23 மொழிகளிலும் இளைஞர்கள் தங்களின் படைப்புகளை சமர்ப்பிக்கலாம். புனை கதை அல்லாத பிரிவில் சுமார் 10,000 சொற்கள் கொண்ட மாதிரி நூல் முன்மொழிவை விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இதில் சுருக்கம், அத்தியாய திட்டம் மற்றும் மாதிரி அத்தியாயங்கள் அடங்கும். உயர்நிலைக்குழுவின் தீவிர ஆய்வுக்கு பின் நாடு முழுவதிலுமிருந்து திறமையான இளம் எழுத்தாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த திட்டத்தின் மிக முக்கிய கருப்பொருட்கள் யுவா 1.0, 2.0, 3.0. யுவா 1.0 இந்திய சுதந்திர போராட்டத்தின் அறியப்படாத தியாகிகள் மற்றும் விடுதலை இயக்கத்தின் வரலாறு, 2.0 இந்திய ஜனநாயகத்தின் வளர்ச்சி, அரசியலமைப்பு, சமூகம் மற்றும் கலாச்சார பரிணாமம், 3.0 இந்திய அறிவுசார் கட்டமைப்பு, தேச கட்டமைப்பில் புலம்பெயர் இந்தியர்களின் பங்களிப்பு மற்றும் நவீன இந்தியாவை உருவாக்கிய சிற்பிகள் ஆகியவை அடங்கும். தேர்ந்தெடுக்கப்படும் இளம் எழுத்தாளர்களுக்கு இலக்கிய உலகின் கதவுகள் முழுமையாக திறந்துவிடப்படுகின்றன. அவர்களுக்கு நேஷனல் புக் டிரஸ்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் மற்றும் அறிஞர்கள் குழு மூலம் நேரடி பயிற்சி பட்டறைகள் நடத்தப்பட்டு புத்தகங்களை செம்மையாக்கும் வழிகாட்டல் வழங்கப்படுகிறது. எழுத்தாளர்கள் தங்களின் அன்றாட நிதிச்சுமையின்றி முழு கவனத்தோடு எழுதுவதற்காக மாதம் 50,000 வீதம், 6 மாதங்களுக்கு மொத்தம் 3,00,000 உதவித்தொகை மத்திய அரசால் நேரடியாக வழங்கப்படுகிறது. பயிற்சியின் முடிவில் எழுத்தாளர்கள் முழுமையாக எழுதி முடிக்கும் புத்தகங்களை மத்திய அரசே நேஷனல் புக் டிரஸ்ட் மூலம் உலகத்தரம் வாய்ந்த புத்தகங்களாக நேரடியாக அச்சிட்டு வெளியிடுகிறது. வெளியிடப்படும் புத்தகங்களின் விற்பனையிலிருந்து எழுத்தாளர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் 10% ராயல்டி தொகையும் வழங்கப்படுகிறது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் கொள்கையின் கீழ் ஒரு குறிப்பிட்ட மொழியில் எழுதப்படும் சிறந்த புத்தகங்கள் மற்ற இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு நாடு முழுவதும் விநியோகிக்கப்படுகின்றன. PM UI என்பது வெறும் புத்தகங்களை அச்சிடுவதோடு நின்றுவிடாமல் இந்தியாவின் ஆழமான ஆன்மாவையும் நமது அறிவுசார் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு மாபெரும் அறிவு புரட்சி. எழுத்தாணி ஏந்திய விரல்கள் தான் வரலாற்றின் திசையை தீர்மானிக்கின்றன என்பார்கள். நமது இளைஞர்களின் கைகளில் இருக்கும் தூவலுக்கு சுதந்திரமும் முறையான பயிற்சியும் சர்வதேச மேடையும் கிடைக்கும் போது விக்சித் பாரதம் என்னும் வளர்ந்த இந்தியாவை நோக்கிய நமது பயணத்தில் இந்திய இலக்கியம் உலக அரங்கில் மணிமகுடமாக மிளிரும். நமது இளம் எழுத்தாளர்களின் சிந்தனைகளுக்கு சிறகுகள் கொடுப்போம், வாசிப்பை போற்றுவோம், புதிய அறிவு புரட்சியை படைப்போம்.
7: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை
6: PM UVA திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
8: தொடர்வது மெல்லிசை பாடல்கள்.

0: Britain has agreed to provide limited support to Saudi Arabia to counter attacks from Iran-backed Houthis. Riyadh requested the support after the Houthis, who control the most populous parts of Yemen, intensified their attacks on Saudi Arabia, marking a new front in the wider war that began with the U.S. and Israeli strikes on Iran in late February. For the new air-to-air refueling support, Britain will deploy one Voyager plane in the coming days. Indian Eves opener Smriti Mandhana has created history by becoming the first cricketer in the world to score 11,000 runs in women's international cricket. Smriti achieved this milestone during the Asian Games final against Sri Lanka at the Korogi Sports Park in Nishin, Japan. In women's cricket, chasing a target of 217 runs, Sri Lanka were at 54 for 7 wickets in 11 overs against India in the final in the Asian Games at the Aichi Prefectural Korogi Sports Park, Japan, when reports last came in. Early opting to bat first after winning the toss, India scored 216 runs for 3 wickets in 20 overs. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 1:10. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். பாடல் கேட்கும் முன்
2: நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல சித்ரா திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டிருக்க இந்த நேரம் 1:21 இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

ஐட்ரஸ் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன், அல்கியா யக்னிக், ராஜேஷ் காந்தி இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 1:40 ஆயிடுச்சு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: ஆசிர்வாதம் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் ஜென்சி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் நிறைவேறுகிறது.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்குகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கியுள்ளது. நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்க உள்ளார். இதன்படி 2024 ஆண்டிற்கான தாதா சாஹிப் ஃபால்கே விருது கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த இயக்குநருக்கான விருது அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமிக்கு அளிக்கப்படுகிறது. சிறந்த நடிகருக்கான விருதை நடிகர்கள் மம்முட்டியும் கார்த்திக் ஆரியனும் பெறுகின்றனர். சிறந்த நடிகைக்கான விருது யாமி கௌதம் பெற உள்ளார். கல்கி 2898 AD சிறந்த பொழுதுபோக்கு திரைப்பட விருதை பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு திரைப்பட நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையின் ஒரு பகுதியாக மலைப்பகுதிகள் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த மாவட்ட ஆட்சியர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தமிழகத்தின் தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக ஏற்படக்கூடிய நிலச்சரிவு, மண் சரிவு, மலைச்சரிவுகளில் நிலையற்ற தன்மை, சாலைகளில் மண் மற்றும் பாறைகள் சரிந்து போக்குவரத்து பாதிப்பு போன்ற அபாயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மலைப்பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்காக பணியாளர்களையும் உபகரணங்களையும் முன்கூட்டியே நிலைநிறுத்த வேண்டும். நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். தென் மாவட்டங்களில் கால்வாய் நீர்வழிகள், கண்மாய்கள், மழைநீர் வடிகால்களில் தடையின்றி நீர் செல்வது உறுதி செய்யப்பட வேண்டும். மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்கள் சேதமடையாமல் இருப்பது கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். டெங்கு மற்றும் காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் நோய் அதிகரித்து வரும் பகுதிகளை கண்டறிந்து கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கொசு உற்பத்தியை தடுக்கும் முறைகள், உடனடி மருத்துவ ஆலோசனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். டெங்கு காய்ச்சலை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சைக்கு ஏதுவாக அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கோவை, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், மதுரை, நீலகிரி, சிவகங்கை, தென்காசி, தேனி, விருதுநகர் மாவட்டங்களின் ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கு விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை திருவான்மையூர் காந்தி கிராமம் நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 15,30,000 மாணவ மாணவியர் கூடுதலாக பயன்பெறுகிறார்கள். இந்த திட்டத்திற்கு 217,63,00,000 ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களின் உடல்நலம், ஊட்டச்சத்து, பள்ளி வருகை, கற்றலை ஒருங்கிணைத்து பள்ளி கல்வி அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணாக்கரின் கல்வி பயணத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் இது பெரிதும் பயனளிக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த பகுதி அமைச்சர்களும் ஆட்சித்தலைவர்களும் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. செமி கண்டக்டர் துறையில் தலைமைத்துவ நாடாக இந்தியா உருவெடுக்கும் நோக்கத்துடன் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பெரும் முதலீடுகளுடன் செமி கண்டக்டர் உதிரி பாகங்கள் தயாரிப்பு முழுவீச்சில் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. சூரிய சக்தி, காற்றாலை, பசுமை ஹைட்ரஜன், உயிரி எரிசக்தி துறைகளில் உற்பத்தி ஊக்கத்தொகை திட்டங்களுக்கு மானிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. PLI திட்டத்தால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து இறக்குமதி பெருமளவு குறைந்து வரும் அதே நேரத்தில் உள்நாட்டு தொழில் முனைவோர் பெரிதும் பயனடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் 9வது சர்வதேச தண்ணீர் வாரத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், படைப்பாற்றல், புதுமையான தொழில்நுட்பங்கள், வலுவான கொள்கைகள், அறிவியல் திறன், உள்ளூர் அனுபவங்கள், சமூக பங்களிப்பு போன்றவற்றின் மூலம் நீர்வளம் சார்ந்த பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியும் என்று சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்றங்களால் மழைப்பொழிவிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக எடுத்துரைத்த அவர், ஆற்றுப்படுகை மேலாண்மை, நிலத்தடி நீர்பெருக்கம், மழைநீர் சேகரிப்பு, வலுவான பாசன முறைகள் போன்றவற்றின் மூலம் நீர் மேலாண்மை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் பேசுகையில், நாட்டிலுள்ள அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான அதேவேளையில் போதுமான குடிநீரை வழங்குவதில் அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். நீரை பாதுகாப்பதில் அனைவருக்குமே பொறுப்பிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 5 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் நீர் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகின்றன. போதைப் பொருள் தடுப்பு குழுவின் 3வது தேசிய மாநாட்டை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் எதிர்கால தலைமுறையினரை பாதுகாப்பதற்கான நடைமுறைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. 36 மாநிலங்களின் போதைப் பொருள் தடுப்பு படையின் தலைவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். பொறுப்புணர்வுடன் இணைந்து செயலாற்றுவதை கருப்பொருளாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது. போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான இணையதள சேவைகளை அமைச்சர் தொடங்கி வைத்ததுடன் இது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் அறிமுகம் செய்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் இடைத்தேர்தலையொட்டி தபால் வாக்குகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் களம் தற்போது விறுவிறுப்பு அடைந்துள்ளது. 85 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வீடற்ற முறையில் வாக்களிக்கும் வகையில் தபால் வாக்கு வசதியை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. தொகுதி முழுவதும் மொத்தம் 1236 வாக்காளர்கள் தபால் முறையில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 3 குழுக்களாக பிரிந்து தற்போது தபால் வாக்குகள் பெறப்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
1: வேலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதார பணியாளர்கள் முழுவீச்சில் விழிப்புணர்வு மூலம் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார்.
4: நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெங்கு காய்ச்சல் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மொத்தமாவே இந்த மாசத்துல நம்மளுக்கு ஒரு 10 டெங்கு கேஸ் மட்டும்தான் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. டிபிசி ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல் ஸ்விங்ல வந்து ஃபீல்ட்ல இருக்கு. டெங்குக்கான அவேர்னஸ் ஆக்டிவிட்டி, சோர்ஸ் ரிடக்ஷன், அந்த எல்லா பணிகளும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஃபீவர் ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அப்பப்போ நம்ம வந்து மெடிக்கல் கேம்ப் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலர் பேசிஸ்லயே வந்து அது நடக்குது.
1: ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில்

0: இந்தியா வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இலங்கைக்கு எதிராக ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 147 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றது. முதலில் விளையாடிய இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்த நிலையில் 217 ரன் என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய இலங்கை 15.4 ஓவரில் 69 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்க உள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கியுள்ளது. நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 1:55. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.
2: என் மனசுல நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தனா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைனா.

0: வாகா திரைப்படத்திலிருந்து ஜிதின் ராஜ் விக்ரம் பிரபு இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டும் நேர்கள் கேட்ட இந்த பாடலுடன் திரைகானம் நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
1: நேயர்களே,

இந்த ஆதிவாசிகளின் பாரம்பரிய கல்ச்சரம் படி இவங்க வந்து ஆண்டுதோறும் அந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க கொஞ்சம் வசூல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராகி சாம இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆற்றுல போய் அந்த இந்த தேர் பண்ணி பரணி ஆட்டம் அப்படின்னு ஒரு பொம்மையில் இது வச்சு ஒரு ஏழு நாள் இல்லாட்டி மூணு நாள் இல்லைன்னா ஒம்பது நாள் அந்த மாதிரிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நைட்டு இரவு நேரங்களில் போய் ஆட்டம் ஆடி இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொம்மைகளில் வந்து ஒரு பெரிய ஆற்றுல போய் தண்ணியில் விட்டுருவாங்க. தண்ணியில் விட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எடுத்து அவங்க வசூல் பண்ணாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பள்ளத்தில் வந்துட்டு அன்றைக்கி வந்து அந்த ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க பரணி ஆட்ட திருவிழா அப்படின்ட்டு. அப்போ எல்லா மக்களும் போய் அங்கே போய் அந்த திருவிழாவில் கலந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த ஊருக்கு வந்து எந்த ஒரு கஷ்ட துன்பங்கள் எதுவுமே வராதுன்னு தான் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணுறாங்க. அந்த ஒரு அதுக்கான இசைகள் வந்து இப்போ பண்ணுறாங்க.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: ஜனனி ஜனனி.
0: நேரம் 2:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: மருத்துவமலர்
3: இன்றைய மருத்துவமலர் நிகழ்ச்சியில் உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் குறித்து பொதுநல மருத்துவர் மகாதேவன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே எஸ் ஸ்ரீதேவி.
4: வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17 உலக நோயாளி பாதுகாப்பு தினம், வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே கடைபிடிக்கிறாங்க. சோ இந்த தினம் எதற்காக நம்ம கடைபிடிக்கிறோம், இந்த தினத்திற்கான நோக்கம், இது குறித்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பொதுநல மருத்துவர் மகாதேவன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. சார் வணக்கங்க.
5: வணக்கம்.
4: உலக நோயாளி பாதுகாப்பு தினம் நம்ம எதுக்காக வந்து கடைபிடிக்கிறோம்?
5: உலக நோயாளி பாதுகாப்பு தினம் அப்படிங்கறது வந்து 1971 இருந்து இதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், லேட்டர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாங்க. அப்போ இருந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குறிக்கோளாக இருக்கும். வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அவங்களால வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து முன்னிறுத்தி அதுக்குன்னு பிரபகண்டா வந்து இது பண்ணிட்டு அவங்க செய்வாங்க. இந்த வருஷம் 2026 17 செப்டம்பர் இந்த வருஷம் வந்து கடைபிடிக்கிறது வந்துட்டு சேஃப் கேர் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். சேஃப் கேர் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாத வியாதிகள். அது என்னென்ன வியாதிகள்? அப்போ நம்மளுக்காக வரக்கூடியது சுகர், ப்ரெஷர், ஆஸ்துமா, தைராய்டு, கண் பிரச்சனை, காது பிரச்சனைகள், இதெல்லாம் வந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு வியாதிக்கு அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்? இப்போ இவங்களாம் வந்துட்டு நாட்பட்டு மருந்து சாப்பிட வேண்டியது ஒரு விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு. நம்ம நாள் சாப்பிடக்கூடிய மருந்துகள் அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம சேஃபாக இருக்கோமா, இந்த மருந்துகள் எடுக்கும் போது பக்க விளைவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சிலர் இதுக்கு இருக்கு. எப்போ பக்க விளைவுகள் வரும்? ஒரு மருந்து தொடர்ந்து நம்ம 20 வருஷம் 30 வருஷம் சாப்பிட்ருக்கும் போது அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள். அதுலேருந்து நம்ம எல்லாத்துக்குமே வருமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, ஒரு சிலருக்கு வரும். அதுலேருந்து நம்ம எப்படி தவிர்த்துக்கிறது, இல்லை அதை எப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த மருந்துகளை நிறுத்திட்டு வேற மருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இதுதான் வந்துட்டு இந்த வருஷத்தோட முக்கிய குறிக்கோள். இல்லை அந்த மருத்துவத்தை நிறுத்த முடியுமா, வேற மாற்று மருத்துவ முறை மூலமா அதில் ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வருஷத்தில் அவங்க வந்து முன்னிறுத்தி கொண்டு வர.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து லேசா லேசா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தொடர்வது மருத்துவமலர் நிகழ்ச்சியில் உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் குறித்த நேர்முகம்.
1: உலக நோயாளி பாதுகாப்பு தினம் எப்ப வந்து முதல்ல நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க சார்?
2: இது கடைபிடிக்கப்பட்ட ஆரம்பிச்ச வருடம் வந்துட்டு 2019 மே மாசம், அது அப்ப ஆரம்பிச்சு. யாரால இதை வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி, அவங்க வந்துட்டு குளோபல் ஆக்ஷன் ஆன் பேஷண்ட் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணி 2019 மே மாதம் வந்து இது ஆரம்பிச்சு.
1: இந்த வேர்ல்டு சேஃப்டி டே, இதற்கான வந்து செயல்பாடுகள், நம்ம கவர்மெண்ட் எடுக்கிற செயல்பாடுகள் குறித்து சொல்லுங்க சார்.
2: இந்த வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்தி இதை வந்து வருட வருடம் இது கொண்டாடு. அவங்களுடைய அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மருத்துவத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வந்து முன்னிறுத்துறாங்க. இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு மாரத்தான் கனெக்ட் பண்ணுறது, ஒரு ஃப்ரீ கேம்ப் கனெக்ட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கறது, எந்த மருந்தை வந்து எவ்வளோ நாளைக்கு மேலே கொடுக்கக்கூடாது, எந்த மருந்தை வந்து நம்ம இப்போ கொடுக்கணும், எந்த மருந்து கொடுக்கக்கூடாது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. மெக்கானிக்கல் ஏரர் அப்படிங்கிறது நடக்கும் கண்டிப்பாக மருத்துவத்துறையில், ப்ரிஸ்கிரிப்ஷன் மாறி போகிறது, மருந்து மாத்திரைகள் மாறி போகிறது, நாமளும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது, இதனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வந்து ஸ்டாஃப்ஸுக்கும் பேஷண்ட்ஸுக்குமே ஒரு பெரிய மருத்துவமனைகளில் வந்து நம்ம கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணுறது,

0: அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்கறதெல்லாம் கடைபிடிக்க பண்ணுறாங்க.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரிதம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தொடர்வது மருத்துவமலர் நிகழ்ச்சியில் உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் குறித்த நேர்முகம்.
1: ஆக்சுவலாக வந்து இந்த சேஃப்டிங்கிறது முக்கியம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்கிறது இல்லைங்களா? ஸோ ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஹாஸ்பிட்டலாக அது வந்து
2: இல்லை. வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டேங்கிறதுக்கு முக்கியம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போன பிறகு அவங்க சேஃப்டியாக ஒரு நாம் ஒரு வியாதிக்கு போயிட்டு திரும்ப வேற ஒரு வியாதியை வாங்கிட்டு வரக்கூடாது. அதுதான் இந்த பேஷண்ட் சேஃப்டி டேயோடைய முகாந்திரம். மிஸ் டயக்னோசிஸ், ராங் டயக்னோசிஸ், அப்புறம் இல்லை நாம் நம்மளுடைய கேஸ்ட்டு வேறவங்களுக்கு கேஸ்ட்டு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொன்று விஷயத்துக்கும் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வருடம் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ங்கிறது முன்னாடியே சொன்ன போல் வந்துட்டு தொற்று அல்லாத நோய்கள் அப்படிங்கிற விஷயம். இப்போ மூட்டு வலிக்காக ஒரு மாத்திரை எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, பெயின் கில்லர் நிறையா எடுத்துகிட்டே இருப்பாங்க. உதாரணமாக ரொம்ப நாள் மருத்துவ நடுவரணி இல்லாமல் இவங்க நாள்பட்ட மருந்துகள் எடுத்துகிட்டே இருக்கும்போது கிட்னி குறைபாடுகள் வரும், ஒரு சிலருக்கு நுரையீரல் சுவாச பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்துட்டு வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே. அதில் இந்த வருடம் கடைபிடிக்கிறது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சேஃப்டி. காலையிலாம் டாக்டர்கிட்ட போய் சொல்லிடுவாங்க, அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க, மூட்டு மாத்தணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்காங்கன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மிக மிக குறைவு. அப்போ மூட்டு மாத்தணுமா அப்படின்றது அதை தாண்டி வந்துட்டு இவங்க கவுண்டரில் போயிட்டு மருந்து மாதிரிகள் நிறையா வாங்கி சாப்பிட்றது. இன்றைக்கி ஒரு மெடிக்கலை வாங்கி சாப்பிடுவோம், நாளைக்கு ஒரு மெடிக்கலை வாங்கி சாப்பிடுவோம், அவங்களுக்கு தெரியாது. அவங்க நாலு பேர்த்த பார்க்குறவங்க ஆனால் மருந்து மாதிரிகள் நாம் டெய்லியும் அந்த வலி நிவாரங்கள் ரொம்ப உட்கொள்ளும் போது இந்த பிரச்சனைகள் வரும். வலி நிவாரங்கள் ரொம்ப உட்கொள்ளும் போதுங்கிறத விட அது ரெக்கமெண்ட் டோசஸை விட அதிகமாக போட்டுருவாங்க. ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு ஒரு மருத்துவர்கள் பரிந்துரை செய்தாலும் ஒரு மருந்து ஒரு நாளைக்கு பரிந்துரை செய்வாங்க. இப்போ நைட்டுக்கு வந்துட்டு வேற ஒரு மருந்து கொடுப்பாங்க. இதை மருத்துவர்கிட்ட போனால் தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மருத்துவ அறிவுரைகள் கிடைக்கும். சுய மருந்துகம் எடுக்கிறது வந்து உடல் ரீதியாக வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தொடர்வது மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் குறித்த நேர்முகம்.
1: சரி, இப்ப இந்த வலி நிவாரணி வந்து நம்ம அதிகமா எடுக்கும் போது கிட்னி பாதிப்பு வரும் சொல்லி சொன்னீங்க. இப்ப மத்த விஷயங்கள், தைராய்டு, இப்ப வேற ஏதாவது கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மருத்துவர் அனுமதி இல்லாம நம்ம மாத்திரைகள் எடுக்கும் போது உடல் ரீதியா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்?
2: தைராய்டுக்கு நீங்க மருத்துவர்கள் அனுமதிதான் மருந்து எடுக்க வேணும் கண்டிப்பாக. அதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு நம்ம மருந்து எடுத்துகிட்டே இருக்கோம். மருந்து எடுத்துகிட்டே இருக்கும் போது வந்துட்டு ஒரு 6 மாத காலத்துக்கு ஒரு தடவை அந்த தைராய்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம எடுத்துக்கூடிய மருந்தினுடைய அளவு வந்து நம்மளுக்கு போதுமானதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். தைராய்டு குறைபாடு இருக்கும், ஒன்று வந்துட்டு அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து கம்மியாக இருக்கும். இப்போது இந்த குறைபாடுகள் இருக்கும்போது பதட்டம், படபடப்பு வர்றது, மறதி வர்றது, கை நடுக்கம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். கரெக்டான அளவு நம்ம மருந்து சாப்பிடணும். அந்த மருந்துகள் வீதம் வந்து மாறி போனாலும் பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து அதை தொட்டு வந்துட்டு அடுத்தது கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, காலில் நீர் தேக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, உடல் பருமன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதனுடைய மருந்து நம்ம 6 மாதம் ஒரு தடவை அந்த தைராய்டு ஹார்மோன் எவ்வளோ இருக்குன்றது செக் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவரின் அறிவுரையின்படி நம்ம மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், டெய்லி கொலஸ்ட்ரால். அப்போ கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாயிடும் மருந்துகள் அறிவுரை இல்லாமல். அதுவும் அப்படி தான், கொலஸ்ட்ரால் வந்துட்டு ஒரு சிலர் சாப்பிடும் போது அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவர் அருகிறீங்க அப்படின்னா மாத்திரையும் கொடுப்பார், கூட வாழ்வியல் முறையும் மாற்றம் சொல்லிக் கொடுப்பார்.
3: நீங்கள் வாழ்வியல் முறை 55 நிமிடம். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கடலூர் மாவட்டம் பூங்குணம் 8 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் மாம்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் தேத்துரை, சென்னை பெரம்பூர், வாச்சனூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஆம்பூர், தம்மம்பட்டி, வாணியம்பாடி, ஸ்ரீமுஷ்ணம், ஆத்தூர், மதுராந்தகம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், ஜமுனாமருத்தூர், குடியாத்தம், வெள்ளிவாக்கம், கீழ்பண்ணாத்தூர், கள்ளக்குறிச்சி, மேலாலத்தூர், கடலூர், ராணிப்பேட்டை, வந்தவாசி, கடலூர் ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சென்னை பாரிமுனை, சேந்தமங்கலம், புதுச்சேரி பாகூர், கலவை, கொளத்தூர், அவலூர்பேட்டை, விழுப்புரம், மாதவரம், மாடம்பூண்டி, பன்ருட்டி, செங்கம், காஞ்சிபுரம், செய்யூர், வளத்தி, பேசின் பாலம், பரூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், தளி, நாற்றாம்பள்ளி, குறுங்குளம், தாமரப்பாக்கம், கொடித்தாங்கி, நெய்வாசல், தென்பதி, மேமாத்தூர், திருப்பாலப்பந்தல், குன்றத்தூர், வடவனூர், சென்னை ஐஸ் ஹவுஸ், புதுவேட்டக்குடி, நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், வேலூர், ஆரணி, பணப்பாக்கம், செம்பரம்பாக்கம், ஆலங்காயம், வடப்புதுப்பட்டு, ராசிபுரம், கொளப்பாக்கம், கீழ்ப்பாடி, கொரட்டூர், பூண்டி, கொப்பம்பட்டி, உரத்தநாடு, வேப்பூர், சமயபுரம், மடிப்பாக்கம், முத்துப்பேட்டை, அரியலூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், திண்டிவனம், கோமுகி அணை, அடையாறு, தரங்கம்பாடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னை காசிமேடு, மதுக்கூர், குப்பநத்தம், திருவாரூர், திருப்பத்தூர், அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், மாரண்டஹள்ளி, தண்டையார்பேட்டை, புதுச்சத்திரம், நீடாமங்கலம், கேதண்டப்பட்டி, திருவண்ணாமலை, விருதாச்சலம், வரட்டுப்பள்ளம், வெம்பாக்கம், ஜம்புகுட்டப்பட்டி, பேராபுரணி, சேத்துப்பட்டு, வாணியம்பாடி, காட்பாடி, சிறுகுடி, மூரார்பாளையம், நாராயணபுரம் ஏரி, பட்டுக்கோட்டை, செய்யாறு, ஊத்துக்கோட்டை, ஆலக்கரை எஸ்டேட், புலிவளம், அண்ணாநகர் மேற்கு, போளூர், கலசப்பாக்கம், கெடார், திருவள்ளூர், பள்ளிக்கரணை, பாலார் அணைக்கட்டு, திருவெண்ணை நல்லூர், பூவிருந்தவல்லி, அரக்கோணம், மின்னல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சேலம் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது, தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு வங்க கடற்பரப்பில் நிலை கொண்டிருந்தது. மேலும் மேற்கில் நகர்ந்து இன்று கோபால்பூருக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், பூரிக்கு தெற்கே 210 கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி விசாகப்பட்டினத்திற்கும் கோபால்பூருக்கும் இடையே 24 தேதியன்று கரையை கடக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் மிதமான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு எங்கும் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
4: வாசிப்பவர் சுதாகுமரன். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தண்ணீர் சேமிப்புக்கு அறிவியல் பூர்வமான தீர்வு காண்பதுடன் இதனை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலேயே கண்டுபிடித்து வடிவமைத்து உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுகளை முறைகேடுகள் இன்றி நடத்தும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வித்துறை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகம் கர்நாடகம் இடையே நல்லுறவு தொடர்ந்து கொண்டிருப்பதாக கர்நாடக ஆளுநர் திரு தவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார். கூவமாறு மறுசீரமைப்பு திட்ட அறிக்கை தயாரித்தல் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறைப்பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். அரசு புதிதாக தொடங்க இருக்கும் மருந்தியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிமாற்றங்களுக்கு தொடர்ந்து வரி விலக்கு அளிக்கப்படும் என்று தேசிய பணப்பட்டுவாடா கழகம் கூறியுள்ளது. கட்டுமான பணிகளுக்கான ரோபோட்டிக்ஸ் ஆய்வுக்கூடம் சென்னை ஐஐடி வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 64 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் கலப்பு வர்மக்கலை பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை சுச்சிகா தரியலுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: நிலையத்தில் நேரம் சரியாக 3:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8

ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறோம். நேயர்களை, இன்றைக்கி ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு எல்லாரும் ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. இன்றைக்கி ஒரு சொல் திரை இசையில் யாருடைய விருப்ப பாடல் வரப்போகுது அப்படிங்கிறத கூட எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. நானே சொல்லிடுறேங்க, இன்றைக்கி ஒரு சொல் திரை இசையில் திருப்பூர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த மனவை கா சந்திரசேகர் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். இவர் இன்னைக்கு ஒரு சொல் திரை இசைக்கு கை என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களெல்லாம் ரொம்பவே அழகாக நமக்கு தொகுத்து அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்களை தான் இன்றைக்கி நீங்கள் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அடுத்தடுத்து ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. முதல் பாடலாக ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வரப்போகுது. கரங்கள் நம் வாழ்வின் மிக முக்கியமான அங்கம். மனித உடலின் உன்னதமான படைப்பான கையை பற்றிய ஒரு எளிய அழகான கவிதையுடன் பாடல்கள் இதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கவிதைகளெல்லாம் எழுதி அப்படியே எந்த படத்தில் எந்த பாடல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அழகாகவே எழுதி அனுப்பியிருக்கிறாரு. கைவீசம்மா கைவீசு அப்படின்ற படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறாரு. இதோ பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நேர்களே, கைகள் கைராசிக்காரன் அப்படின்ற படத்துலேருந்து தான் அந்த பாடலை நம்ம கேட்டு முடிச்சு வந்திருக்கிறோம். டைம் சரியாக 3:08 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரை இசை தான் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில் திருப்பூர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த மனவை கா சந்திரசேகர் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் இதோ.

0: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு
1: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:15 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கிற இந்த நிகழ்ச்சி ஒரு சொல் திரை இசை. இன்றைக்கி ஒரு சொல் திரை இசையில் திருப்பூர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த மனவை கா சந்திரசேகர் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நம்ம கேட்டு

வச்சுக்கிட்டே இருக்கிறோம். கை என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு அழகாக பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி ஒரு சொல் திரை இசையில் உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது அந்த சொல் சம்பந்தமாக உங்களுக்கு பிடித்த அழகான பாடல்களையெல்லாம் தேர்வு செஞ்சு, அந்த பாடல்கள் ஏன் பிடிக்கும், பிடித்ததற்கான காரணங்கள் என்ன, அந்த சொல்லை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வரிகளோடு எங்களுக்கு எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பாடல்களையெல்லாம் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட், உதகமண்டலம் அப்படின்ற முகவரிக்கு நீங்கள் தேர்வு செஞ்ச பாடல்களெல்லாம் அனுப்பலாம். அது மட்டும் இல்லைங்க, utfm101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் தேர்வு செஞ்ச பாடல்களெல்லாம் அனுப்பலாம். இதோ உங்களுக்காக அடுத்து ஒரு இனிமையான பாடல்.

ஊட்டியஃபம் 101.8 ஒரு சொல் திரையிசையை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரையிசையில் திருப்பூர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த மனவை க. சந்திரசேகர் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். கை என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு அழகா பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம அடுத்தடுத்து கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். உழவனின் உழைப்பில் உலகிற்கு உணவளிக்கும் கை, அழகிய கலைகளை வண்ணமாய் படிக்கும் கை என்ற வரிகளோடு அவன் ஒரு சரித்திரம் அப்படின்ற படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறாரு. இதோ அவருக்காக

3:27 ஆயிருச்சுங்க. ஊட்டியஃபம் 101.8 ஒரு சொல் திரை இசைதான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில திருப்பூர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த மனவைகா சந்திரசேகர் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். கை என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அடுத்தது ஒரு இனிமையான பாடல், ஆபத்தில் இருப்பவருக்கு உதவி நீளும் கருணையின் கை, அறிவை வளர்க்கும் பேனாவை பிடித்து எழுதுவது கை என்ற அழகான வரிகளோடு இரும்புத்திரை படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறாரு. இதோ அவருக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டூக்கேலியூர் கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா
1: அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
0: ஓடிஎஃப்எம் 101.8 ஒரு சொல் திரைசை தான் கேட்டு எரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. திருப்பூர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த மனவைக்கா சந்திரசேகர் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு சொல் திரைசையில் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கை என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு அழகா பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. இறைவனை வணங்க இருபுறமும் குவியும் கை, வெற்றியை நோக்கி வியக்க வைக்க உயர்த்தும் கை என்ற வரிகளோடு உயிரே உனக்காக படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறாரு. இதோ அவருக்காக பாடல்.
4: யூ யூ யூ சீ, என்னைய ஏமாத்திட்டீங்களா?

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தரிசை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் தரிசையில் திருப்பூர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த மனவை கா சந்திரசேகர் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்கள் தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கை என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அடுத்ததாக தோல்வி அடைந்தவரை தோல் தட்டி தேற்றும் கை, நட்பின் இலக்கணமாய் கை குலுக்கி மகிழும் கை அப்படின்ற அழகான வரிகளோடு குங்குமச்சிமிழ் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறார். இதோ அவருக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல்.

உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்த சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு சொல் திரையிசை. முதுமையில் தடியூன்றி மெல்ல நடக்கும் கை, மௌன மொழியிலும் பல அர்த்தங்கள் பேசும் கை என்ற அழகான வரிகளோடு சிறையில் சில ராகங்கள் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறாரு. இதோ அவருக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல்.
1: எந்தன் கைக்கு

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:49 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தரிசை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் தரிசையில் திருப்பூர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த மனவைக்கா சந்திரசேகர் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கை என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் இதோ உங்களுக்காக

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:53 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தெரிய செய்தான் கேட்டுருச்சுட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு சொல் தெரிய செய்யில் திருப்பூர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த மனவை கா சந்திரசேகர் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். கை என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பாடல்கள் எல்லாம் நமக்கு எழுதி அனுப்பியிருக்காரு. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி அடுத்தடுத்து நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்போ நம்ம கூட பேசுகிறதுக்காக அவர் வெயிட்டிங்கில் இருக்கிறார். அவர் கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். திருப்பூர்லேருந்து மனவை கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. நிகழ்ச்சியெல்லாம் கேட்டீங்களா?
1: கேட்டீங்க இதுக்கு வந்து உற்சாகம் கொடுத்தது நம்ம என்ன யோசிச்சு வச்சது ஊட்டி பண்புகளுக்காங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னும் இதே மாதிரி நிறைய சொல்லையெல்லாம் தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் தேர்வு செஞ்சு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
1: நன்றிங்க, அனுப்புறேங்க. இங்கே என் தொகுப்பு தேர்ந்தெடுத்த நிலைய இயக்குநர்களுக்கும் அறிவிப்பாளர் உங்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்
0: எல்லோருக்கும். அதே மாதிரி நீங்களும் பாடல்கள் எல்லாம் தொகுத்து அனுப்பினதுக்காக ஊட்டி எஃப்எம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, எங்களுக்கு கால் பண்ணுங்க, கடிதம்லாம் எழுதி அனுப்புங்க. சரிங்களா?
1: சரி, ஓகே
0: ஓகேங்க. நன்றி நன்றி. ஓகேங்க, நம்ம அப்படியே ஒரு சொல் திரை இசையோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இவர் நமக்கு பாடல்கள் எல்லாம் தொகுத்து அனுப்பினதுக்காக ஊட்டி எஃப்எம் சார்பாக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் தேர்வு செஞ்சு எங்களுக்கு எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் 3:00 to 4:00 வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச அந்த பாடல்களை உங்களோடு சேர்ந்து எல்லாரும் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் திரை இசை பகுதி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஃபிங்கர் போஸ்ட் உதகமண்டலம் அப்படின்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லைங்க, utfm101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் தேர்வு செஞ்ச பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு நண்பன் தௌஃபிக். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இதோ ஒரு இனிமையான பாடல்.
2: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
3: தேவதைவம் சன்னியோ தென்னிலாம் சன்னியோ.
4: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே
2: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 4 மணி. சரியா 4 மணிக்கு தொடர்ந்து நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும்.

இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு நாளும் அது வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இன்றைய எதிரும் புதிரும்ல நம்ம என்ன சொல்ல போகிறோம், பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டாபிக் உங்களுக்கு சொல்லுவேன். டாபிக்னால் ஒரு கண்டென்ட் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். அந்த கண்டென்ட் வந்து சரியா தவறா, அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து சரியானதா தவறானதா அப்படின்றத மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் இணைந்து விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உள்ளூர் நேர்களாக இருந்தால் 9344901038 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், வெளியூர் நேர்கள் 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், புதிய நேர்களாக இருந்த 8300019108 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து விளையாடலாம். இது போக வாட்ஸ்அப்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான பதில்கள் சரியா தவறா அப்படின்றதையும் நீங்கள் அனுப்பலாம். 8300019108 அப்படின்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் அனுப்பலாம்.

0: நிகழ்ச்சியில தொடர்ந்து விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் இணைந்திருங்கள். ஊட்டி எஃப்எம் 101.8.
1: எடிய

0: காக்கி சட்டை திரைப்படத்துல இருந்து அந்தோனிதாசன், மானசி, துர்கானிதா இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில விளையாட இருக்கும் வந்த முதல் நேயர் யாரு எங்கதுன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: கோயம்புத்தூர் இருந்து செல்வராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கும் செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம், கொஞ்சம் வெயில் மேடம்.
0: கொஞ்சம் வெயில், ஓகே. ஊட்டியும் கொஞ்சம் வெயிலா தான் இருக்கு. சரி, உங்களுக்கான அந்த முதல் இது கேட்டுடலாங்களா?
1: கேளுங்க மேடம்.
0: ஓகே, பெங்குயினால் கடல் நீரை குடிக்க முடியும், இது வந்து சரியா தவறா?
1: சொல்லுங்க மேடம்.
0: பெங்குயின் இருக்கு இல்லைங்களா? அந்த பெங்குயினால கடல் நீரை குடிக்க முடியுமா? பொதுவா கடல் நீர் உப்பு நீர் இல்லைங்களா, யாராலையும் குடிக்க முடியாது. பெங்குயினால குடிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன், இது சரியா தவறா அப்படின்றத நீங்க சொல்லுங்க.
1: தவறு மேடம்.
0: தவறு அப்படின்னு சொல்லிட்டீங்களா? தவறு அப்படின்னு நீங்க தவறா சொல்லிட்டீங்க, அது வந்து சரிதான். பெரும்பாலான நேரம் பெண்குயில்கள் வந்து கடல்ல நீச்சல் அடிச்சுட்டே இருக்கிறதுனால எப்பொழுதுமே அது வந்து அந்த தண்ணி குடிக்கிறது இல்ல, சரிங்களா? இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து அவங்க வந்து கடல் நீரை தான் குடிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ மேலும் நம்ம மீண்டும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணலாம் கரெக்டான பதில் சொல்றதுக்கு. ஓகேங்களா?
1: Thank you,
0: ரொம்ப அழகா வந்து அட்டன் பண்ணாரு. ஓகே, பெங்குயின்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சால்ட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சால்ட் கிளாண்ட் வந்து அவங்களோட உடம்புக்குள்ள இருக்கிறனால அதிகப்படியான உப்பு நீர் வந்து அந்த கிளாண்ட் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவாங்களாம். ஸோ எப்பொழுதுமே அவங்க வந்து அந்த கடல் நீரை குடிக்கிறது இல்லை, ஆனால் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வந்து கொஞ்சமா கடல் நீர் வந்து பெங்குயின்கள் குடிக்கும் அப்படின்றது தான் இந்த பதிலுக்கான பின்னணி. ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து இனியும் அடுத்த நேயர்கள். வணக்கம்.
2: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கும் பாலசுப்ரமணியம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன் மேடம். நம்ம நாள் கழிச்சு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேங்க.
0: ஓ சூப்பர் சூப்பர், ஓகே. அதுக்கான வாழ்த்துக்கள் கண்டிப்பா சொல்லிடுறோம். எப்படி நேரடியா நம்ம கேள்விக்கு போயிடலாங்களா?
2: போயிடலாம் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான அந்த தாட் என்ன அப்படின்னா, யானைகளால் கண்ணாடியில் தங்களை தாங்களே அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அப்படின்னு நான் சொல்றேன், இது சரியா தவறுங்களா?
2: தவறு மேடம்.
0: தவறுங்களா?
2: ஆமாங்க.
0: எதனால தவறு அப்படின்னு சொன்னீங்க?
2: அதுக்கு கண்ணாடி காட்டுக்குள்ள இருக்குது, அதுக்கு கண்ணாடி எதுங்க மேடம்?
0: அப்படி நீங்க வரீங்களா? ஓகே, இருந்தாலும் யானைகள் வந்து மனிதர்கள் கூட நிறைய பழக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியா அடையாளம் காண முடியும். சோ தங்களை தாங்களே ஒரு டைம்க்கு ரெண்டாவது டைம் அவங்க கண்ணாடியில பாக்குறப்போ அவங்கனால அடையாளம் காண முடியும். ஓகேங்களா?
2: ஓகே மேடம்.
0: ஓகே, மிக்க நன்றி, ரொம்ப அழகா அட்டன் பண்ணீங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது?
3: நான் சென்னை பொன்மணில இருந்து தேனாமணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கிறேங்க மேடம், நிகழ்ச்சி சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குது.
0: நன்றி நன்றி. ஓகே, இப்போ நம்ம நேரடியா அந்த சுவாரஸ்யமான கேள்வி உங்களுக்கும் கேட்டுடலாங்களா? எறும்பு கூட்டத்தில் பொதுவா வந்து ராணி எறும்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த ராணி எறும்பு இல்லாமலும் எறும்புகளால் சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உயிர் வாழ முடியும் அப்படின்றது சரியா தவறா?
3: சரின்னு நினைக்கிறேங்க.
0: சரின்னு தான் நினைக்கிறீங்க. ஓகே, எதனால அப்படி நினைக்கிறீங்கன்றது சொல்லலாங்களா?
3: ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மேல இறந்துருங்க. ஆனா இவங்க அந்த இவங்கள வேலைக்கார எறும்புகள் தானுங்க, அந்த இது சேமிப்பு வைப்பாங்கல்ல, மழை வருன்னு தெரிஞ்சா அந்த கூட்டுக்குள்ள கொண்டு போய் உணவுப் பொருட்கள் எல்லாம் சேமிச்சு வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க இறந்தாங்கன்னா வழி நடத்துற கால இல்லைனாலும் சாப்பாடு அங்க உள்ள இருக்கு இல்லைங்களா?
0: சூப்பர், அருமையா சொன்னீங்க. இருந்தாலும் ராணி எறும்புக்கு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை இடுறதுதான் அதனுடைய முக்கியமான வேலை. ஓகேங்களா? அதாவது அடுத்தடுத்து ஜெனரேஷன் கொண்டு வர்றதா. சோ ராணி எறும்பு இல்லாம ஒரு வேலை ஜெனரேஷன் இல்லாம போகலாம், ஆனா ஆல்ரெடி இருக்கிற எறும்புகள் வந்து உயிரோடதான் இருக்கும். ஆமா, ஓகே, ரொம்ப அழகா வந்து சரியான விடை வந்து சொல்லிட்டீங்க, நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப சரியான விடை வந்து கொடுத்துட்டாரு மணிகண்டன் அவருக்கு. ஸோ அவருக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.
4: என் நெஞ்சில் குடியிருக்கும்.

0: ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து விஷால் மிஸ்ரா அனிருத் ரவிச்சந்திரர் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில சரியா தவறா விளையாடிட்டு இருக்கோம். நேர்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உள்ளூர் நேர்கள் 9344904018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் வெளியூர் நேர்கள் 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் புதிய நேர்களாக இருந்தீங்கன்னா 8300019018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் நீங்க தொடர்ந்து கால் பண்ணி நிகழ்ச்சியில இணைந்து விளையாடலாம். நம்ம நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமாக கூட நம்ம வந்து பதில்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி சரியான விடை அனுப்பிய நேர்கள் யாரு எங்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டான் பகுதியிலிருந்து அனுப்பியிருக்காங்க, சத்யநாராயணன் கோயம்புத்தூர் அந்த பகுதியிலிருந்தும் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அனுப்பியிருக்கிறது சென்னையிலிருந்து ராஜேஷ். இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய நேயர் யாரேங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: ஓகே சூப்பர் சந்திரசேகர். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கான ஃபேக்ட் என்ன அப்படின்றது பாத்துடலாங்களா?
1: கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சூப்பரா கொண்டு வந்திருக்கீங்க மேம், வேற லெவலுக்கு இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சந்திரசேகர். ஓகே, உங்களுக்கான அந்த ஃபேக்ட் என்னன்றது சொல்லிட்டுங்களா? கண்டிப்பா. ஓகே, உங்களுக்கான ஃபேக்ட் என்னன்னா ஒரு ஆக்டோபஸ் எதையாவது தொட்டாலே அதனுடைய சுவையை வந்து உணர முடியும் அப்படின்றது சரியா தவறா? ஒரு ஆக்டோபஸ் எதையாவது தொட்டா, இப்ப நம்ம வந்து சாப்பிட்டாதான் சுவை உணர்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆக்டோபஸ் வந்து எது மேலேயாவது கை வச்சாலே அதோட ருசி எப்படி இருக்கும்ன்றது ஆக்டோபஸ்க்கு தெரியும் அப்படின்றது சரியா தவறுங்களா?
1: ஓகே மேம், ஆமா மேம், கரெக்ட் தான், சரிதான். ஏன்னா கேள்விப்பட்ட ஞாபகம் அவருடைய சென்சரி சிஸ்டம் வந்து வெளியில இருக்கு அப்படின்ட்டு,
0: கைகள்ல இருக்கு அப்படின்றது. ஓகே
1: சரின்னு.
0: ஓகே சூப்பர் சந்திரசேகர், எப்படி இருந்தாலும் நீங்க கண்டிப்பா அப்ளோஸ் வாங்கிட்டு தான் போவீங்க. அதே மாதிரி முதல் ஃபேக்டுக்கே அப்ளோஸ் வாங்கிட்டீங்க, சூப்பர். தாராளமா கேட்கலாம். உங்களுக்கான அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்புகளுக்கு தங்களுடைய நாக்கை பயன்படுத்தி வாசனையை உணரக்கூடிய திறமை இருக்கு அப்படின்றது சரியா தவறா?
1: கரெக்ட் மேம், அதனால அது அடிக்கடி நாக்க வெளியில
0: நீட்டுது. சூப்பர் சந்திரசேகர், ரொம்ப அழகா ரெண்டு கேள்விக்குமே வந்து, அதாவது ரெண்டு ஃபேக்டையுமே கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம். இணைந்தமைக்கு நன்றி. ரொம்ப அழகா ரெண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் பாத்தீங்கன்னா நேர்கள் எல்லாரும் கரெக்டான பதில்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ எல்லாருக்காகவும் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: நான் அனிருத் ரவிச்சந்திரன் அவருடைய குரலை கேட்டோம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:20 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க யாரங்கிறது? ஹலோ, கேக்குதுங்களா? இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஓகே, என்னாச்சு, ரொம்ப நேரம் பிஸி ஆயிட்டீங்களே போனுக்கு வந்துட்டு? குழந்தைங்களுக்கும் சேர்த்தே கேக்குறேன். சில தாவரங்கள் பூச்சிகளை உண்ணும் தன்மையை உடையது, இது வந்து சரியா தவறுங்களா?
1: தாவரங்களில்
0: சில தாவரங்கள், அதாவது செடிகள் இருக்கு இல்லைங்களா, செடி கொடிகள், அதுல சில செடி கொடிகள் வந்து பூச்சிகளை உண்ணும் தன்மையை உடையது, சரியா தவறுங்களா?
1: சரி மேடம்.
0: சரி அப்படினு சொல்லிறீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: எப்படி சரி அப்படினு சரியா சொன்னீங்க?
1: தாவரங்களே பூச்சிகள் உண்பது கரெக்ட்டா மேடம், அது அப்படினு கரெக்ட்டா சொல்லுங்க.
0: நீங்க கேள்வியே தலையில தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தாவரங்களே பூச்சிகள் உண்ணாது, பூச்சிகளே தாவரங்கள் உண்ணும் அப்படினு நான் கேட்டிருந்தேன். அதுவும் சரிதான் மேடம். சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் நீங்க அப்ளோஸ் வாங்கிட்டீங்க, மிக்க நன்றி. ஓகே, ரொம்ப அழகா கியூட்டா வந்து அந்த கேள்விக்கான பதிலை சொன்னாங்க. தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் பாத்தீங்கன்னா கேள்விகளுக்கு வந்து சரியான விடை வந்து நேர்கள் அனுப்பிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசவிருக்கும் அடுத்த நேயரியாங்கிறது, ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரங்கிறது?
2: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன் மேம்.
0: ஓகே தீபா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோம் தீபா. சரி, உங்களுக்கான ஃபேக்ட் என்னன்றது சொல்லிரலாங்களா?
2: சொல்லுங்க மேம்.
0: கடலுக்கடியில் நீர் வீழ்ச்சி இருக்காது, இது சரியா தவறுங்களா?
2: சரிங்க மேம்.
0: இருக்காது அப்படின்னு நம்புறீங்களா?
2: ஆமாங்க மேம்.
0: சாரி தீபா, ஆக்சுவலி கடலுக்கடியில வந்து பாத்தீங்கன்னா நீர் வீழ்ச்சி இருக்கும்.
2: இருக்குங்களா?
0: ஆமா இருக்கும். ஏன்னா சில நீருக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீருக்கு கடலோட நீர் உப்பு நீரை விட இன்னும் கொஞ்சம் அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருக்க நீரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியே பார்த்து பாயுங்களாம். சோ அப்ப அது வந்து ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரிதான் நம்மளுக்கு தெரியுங்களாம். அது வந்து அண்டர் வாட்டர் வாட்டர் ஃபால் அப்படின்றது சொல்றாங்க ஆங்கிலத்துல. ஓகேங்களா? ஓகே தீபா, இருந்தாலும் இன்னொரு கேள்வி நீங்க ட்ரை பண்றீங்களா? எரிமலை வெடிக்கும் போது எரிமலை மின்னல் ஏற்படும், இது வந்து சரியா தவறா?
2: சரி.
0: சரி, எதனால சரி அப்படின்றது தெரியுங்களா?
2: தெரியாதுங்க மேம்.
0: சரின்றது தெரியும். ஓகே, இருந்தாலும் சூப்பரா சொல்றீங்க தீபா. சரி அப்படின்றது கரெக்ட். எதனால அது மின்னல் ஏற்படுது அப்படின்னா எரிமலை சாம்பல் துகள்கள் இருக்கு இல்லைங்களா, சோ அது ஒன்றோடு ஒன்று உரசும் போது மோதி கொள்ளும் போது வந்து பாத்தீங்கன்னா வால்கானிக் லைட்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேர் பினாமின் நடக்கும். இரவுல பாத்தீங்கன்னா இது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். ஓகேங்களா? ஓகே தீபா, தேங்க்யூ சோ மச், ரொம்ப அழகா வந்து நீங்க ஆன்சர் பண்ணீங்க. சொல்லுங்க.
2: நீங்க அந்த ப்ரீவியஸ் க்வெஸ்சன் உங்ககிட்ட கேட்டிங்களா மேம், அந்த தாவரங்கள் வந்து பூச்சிகளை உண்ணுமான்னு?
0: ஆமா,
2: அது வந்து அந்த நைட்ரஜன் தேவைப்பட்டுச்சு, ஏதாவது சத்து தேவைன்னா சில பிளான்ஸ் இருக்கு, அத நம்ம இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் சொல்லுவாங்க மேம்.
0: ஓகே சூப்பர் தீபா.
2: அது வந்து அந்த இன்செக்ட வந்து இது பண்ணி அதுக்கு தேவையான சத்து வந்து அந்த செடிகள் வந்து எடுத்துக்கும்.
0: ஆமா, யூஸ்வலி அது வந்து எப்பொழுதுமே அந்த சூரிய வெளிச்சத்துல இருந்து தான் உணவு எடுத்துக்கும். இருந்தாலும் இந்த தனிமங்கள் மிஸ் ஆச்சுன்னா வந்து பூச்சிகள்ல இருந்து சில தாவரங்கள் எடுத்துக்கும். சூப்பர், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ சோ மச், அதுக்கான அப்ளோஸ் கண்டிப்பா. ஓகே தீபா, இதே மாதிரி தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: தேங்க்யூ மேம்.
0: ஓகே தீபா அவர்கள், பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்சர் மட்டும் இல்லாம போன காலருடைய அந்த கேள்விக்கான பதிலையும் கண்டிப்பா அழகா வந்து சொல்லிட்டாங்க. சோ நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல், இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: இட்லி கடை திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் குமார், தனுஷ், அருவி இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டும் நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கிட்ட இந்த நேரம் 4:30 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேர் யாரை பார்க்கலாம்? வணக்கம் முடியப்ப.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரங்கிருந்து?
1: மேடம் அயன்ராஜ், தூத்துக்குடி மாவட்டம் திருமலைபுரம்.
0: ஓகே அயன்ராஜ், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான ஃபேக்ட் கேட்கலாங்களா?
1: கேளுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான ஃபேக்ட் என்னன்னா, மின்னலின் வெப்பநிலை சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றது சரியா தவறுங்களா?
1: மின்னல்ங்களா? மின்னல்.
0: ஆமா, மின்னல். மின்னல் வரும் இல்லைங்களா,
1: அதிகமாக இருக்குங்களா?
0: அதனுடைய வெப்பம் வந்து சூரியனோட மேற்பரப்பு வெப்பம் விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இது வந்து சரியா தவறுங்களா?

0: உங்க ஆர்வத்தை நான் பாராட்டி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வியில் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கடியில் இன்னொரு ஏரி போன்ற நீர்நிலை இருக்கும். இது சரியா தவறுங்களா?
1: இது சரிதானுங்க.
0: இதுவும் சரிதான். எதனால சரின்னு சொல்றீங்க?
1: அந்த மாதிரி இது பாத்துருக்கேன், இதுல டிவில பாத்துருக்கேனுங்க.
0: பாத்துருக்கீங்க, ஓகே. நீங்க பார்த்தது வந்து உண்மைதான், அது கரெக்ட் தான். அது எதனால அப்படின்னா, தண்ணீர் அடர்த்தியா சில தண்ணீர், அதாவது கடலுக்கடியில் இருக்கக்கூடிய உப்பு தன்மை ஜாஸ்தியா இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து அடர்த்தியும் ஜாஸ்தி இருக்கும். அப்படி அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கிறது வந்து கடலுக்கடியில போய் செட்டில் ஆகுறதுனால அது ஒரு ஏரி மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ என்ராஜ், ரொம்ப அழகாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, ரொம்ப சூப்பராக வந்து சரியான பதிலும் சொன்னீங்க. வாட்ஸ்அப் மூலமாகவும் நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த நேயர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து, ராமகிருஷ்ணன் கொல்லுமங்குண்டான் பகுதியிலிருந்து அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து ராஜேஷ் இதற்கான சரியான விடை அனுப்பியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: டிராகன் திரைப்படத்திலிருந்து லியோன் ஜேம்ஸ் அனிருத் ரவிச்சந்திரன் நட்டாஷா தாமஸ் இல்ல இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் அடுத்த நேயர் யாரங்கிறது பார்க்கலாம். வணக்கம் முடியம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரங்கிறது?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஓகே பாபு, சரி. நிகழ்ச்சி

0: கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான ஃபேக்ட் என்னன்றது சொல்லிடலாங்களா?
1: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, பகல் நேரங்களில் நம்மால் நட்சத்திரங்களை பார்க்க முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி விண்வெளி வீரர்களாலையும் அந்த நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. இது சரியா தவறுங்களா?
1: விண்வெளி வீரர்களால் பார்க்க முடியும் மேடம்.
0: பார்க்க முடியும்னு சொல்றீங்களா? ஓகே, எதனால?
1: அவங்க வந்து நிலவு தலைமையில ஆலோசனை பண்ண போயிருக்காங்க,
0: அதனால அங்கிருந்து பார்த்தா தெரியும் சொல்றீங்களா?
1: பார்க்கத்தான் தெரியும், கண்டிப்பா தெரியும்.
0: ஓகே, மிகவும் சரியான பதில் தான் அது. ஏன்னா விண்வெளி வீரர்களால பார்க்க முடியும். நம்மளுக்கு வந்து இந்த ஒளி அந்த அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால நம்மளால பார்க்க முடியல பகல் நேரங்கள்ல. ஆனா நட்சத்திரம் அங்கேதான்
1: இருக்கு.
0: ஓகே, மிக்க நன்றி, சரியான பதில் சொன்னீங்க. நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்றத பாக்கலாம். வணக்கம். வணக்கம் மூட்டி எஃப்எம். ஓகே, நேயரோட இணைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று நீங்களும் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உள்ளூர் நேயர்கள் 9344901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் நீங்க வந்து தொடர்பு கொண்டு பேசலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரெங்கிறது. வணக்கம் மூட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரெங்கிருந்து? மனித மூளைக்குள் வலியை உணரும் பெயின் ரிசெப்டர்ஸ் இருக்கிறது, இது வந்து சரியா தவறா?
2: சரிங்க மேடம்.
0: சரின்னு சொல்றீங்களா?
2: ஆமாங்க மேடம், வலிக்கும் மேடம்.
0: வலிக்கும், ஓகே. நீங்க சரியில தவறான பதில் சொல்லிட்டீங்க. ஓகே, அது என்ன அப்படின்னா, நம்ம வலியை உணரக்கூடியது வந்து நரம்புகளால தான் நம்மளால உணர முடியுமே தவிர மூளை வந்து மூளைக்குள்ள அந்த பெயின் ரிசெப்டர்ஸ் இல்ல. ஓகேங்களா? ஓகே, இருந்தாலும் அடுத்த முறை முயற்சிக்கலாம். நீங்க அழைத்தமைக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியில இணைந்து இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு எங்கிறது அப்படின்றத பாக்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம். நேயரோட இணைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நம்ம கேட்டுட்ருக்க இந்த கேள்விகளுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம் அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி நேயர்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமாக சரியான விடை வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விடை அனுப்பின நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் காஞ்சம்பட்டி பகுதியிலேருந்து ஆர் கே சண்முகநாதன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில்கள் வந்து தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்காங்க. இதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஊட்டி எஃப்எம் 101.1.

0: டியூட் திரைப்படத்திலிருந்து சாய் அபிநயங்கர், ரிபும் பிங்கா, தீபி சுரேஷும் எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் நேயர் யாரெங்கிறது பார்க்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரெங்கிறது?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சுப்பிரமணியன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: ஓகே சூப்பர். உங்களுக்கான அந்த ஃபேக்ட் கேட்டிருலாங்களா? சில பறவைகளால் பறந்து கொண்டிருக்கும் போதே தூங்க முடியும், இது வந்து சரியா தவறுங்களா?
1: சரி
0: சரி. தூங்கினா எப்படி பறக்க முடியும், தூங்கிறாதுங்களா?
1: அது சில பறவைகள் வந்து அந்த தூங்கும் ஒரு இதனுடைய அமைப்பை கொண்டது மேடம். இது
0: பரவாயில்ல, கன்ஃபியூஸ் பண்ணாலும் நீங்க வந்து உங்களோட ஆன்சர்ல ஸ்டெடியா இருந்தீங்க. நீங்க சொன்னது சரிதான், சில பறவைகளுக்கு வந்து அந்த திறன் இருக்கு. ஓகேங்களா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, நன்றி. ரொம்ப கரெக்டா வந்து நன்றி நன்றி, ரொம்ப கரெக்டா பதில் சொன்னாரு. நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரைங்கன்னு பாக்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம். ஹலோ. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, கேக்கலாம்.
2: நல்லா இருக்கிறீங்களா?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோமுங்க. வடவாயில இருந்து சுபசுனா பேசுறேங்க.
0: ஓகேமா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆமாங்க.
0: ஓகே அருமை. சரி, உங்களுக்கான கேள்வியை நம்ம கேட்டறலாங்களா?
2: சரிங்க.
0: ஓகே, நம்ம உடல் வந்து சமநிலையாக இருக்க உதவுறது வந்து நம்மளுடைய காதுகள் தான், இது சரியா தவறுங்களா?
2: தவறுங்க.
0: தவறுங்களா? எதனால தவறுன்னு நினைக்கிறீங்க? சொல்றீங்களா? ஹலோ, டிஸ்கஷன் போகுதுங்களா? அப்படிங்களா? சரி, கேள்வி நீங்க கேட்டீங்களா இல்ல உங்களுக்கு மீண்டும் கேக்கணுங்களா? ஓ, பதிலே நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? சரி, எதனால அப்படி தவறுன்னு சொன்னீங்க? நடக்கிறதுக்கும் பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம கால்கள் உதவும். ஆனா சமநிலை, அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம தள்ளாடாம இருக்கோம் இல்லைங்களா, அதற்கு காரணம் வந்து நம்மளுடைய காதுகள் தான். சரிங்களா? ஓகே, நன்றி. ஓகே, அடுத்த முறை முயற்சிக்கலாம். நன்றிமா. ரொம்ப அழகா வந்து நம்மளுடைய காலர்ஸ் வந்து பேசினாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேர்கள் எல்லாம் சரியான விடையை வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு அருமையான பாடல், இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இந்த நேரம் 4:50 ஆயிடுச்சு. எதிரும் புதிரும்ல சரியா தவறா விளையாடிக்கிட்டு இருக்கோம். சோ நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அழைத்திருக்கும் நேயர் யாரங்கிறது பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது?
1: கவுந்தப்பாடி புது வந்து பாட்டப்பண்ணம்மா.
0: ஓகே, பாட்டப்பண்ண நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமாமா, நான் நெசவு சம்பந்தப்பட்ட கடை வச்சிருக்கோம்மா.
0: ஓகே, சரி அருமை. சரி, உங்களுக்கான அந்த ஃபேக்ட் என்னன்றது கேட்டறலாங்களா?
1: சொல்லுங்கம்மா.
0: ஓகே, உங்களுக்கு சினிமா சார்ந்த ஒரு கேள்வி வந்து கேக்குறோம். அந்த ஃபேக்ட் வந்து சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக திரைப்படங்களில் அறிமுகமானார், இது வந்து சரியா தவறுங்களா? எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா?
1: ஆமாமா,
0: அவர் வந்து குழந்தை நட்சத்திரமாகத்தான் திரைப்படங்கள்ல அறிமுகமானார், இது வந்து சரியா தவறா?
1: ஆமா, சரி அம்மா.
0: சரி.

0: பண்றீங்களா?
1: ஆமாமா.
0: தவறு. அவருடைய முதல் திரைப்படம் அவர் நடிச்சப்போ அவரோட வயது பாத்தீங்கன்னா 19 வயது. ஓகேங்களா? சதி நீலாவதின்ற திரைப்படம் 1936 வெளியானது. ஆமா, அந்த திரைப்படத்துலதான் அவர் அறிமுக கதாநாயகனா அறிமுகமானார். ஓகேங்களா? சரி, ஓகே. இருந்தாலும் முயற்சிக்கு நன்றி. இணைந்திருங்க. ஓகே, நன்றி. சூப்பரா வந்து நேர்கள் வந்து பதில் சொன்னாரு. நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ மேடம், நான் வரவேண்டிருந்து சுப்லட்சுமி பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஊட்டியில எப்படி இருக்கு?
0: சூப்பரா இருக்கு. நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம். ஊட்டியும் அருமையா இருக்கு. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டிருக்கேன்.
0: ஓகே, சூப்பர். அப்ப உங்களுக்கான அந்த ஃபேக்ட் என்னன்றது கேட்டுடலாங்களா?
2: கேளுங்க மேடம்.
0: சரி, ஓகே. ஆந்தை பாத்திருக்கீங்களா? ஹலோ,
2: ஆமாங்களா?
0: ஆந்தை, ஆந்தை, பொதுவா நம்ம மனிதர்களுக்கு வந்து கண் விழி வந்து அப்படியே ஆடும் இல்லைங்களா? நம்ம வந்து ரைட் டு லெப்ட் வந்து பாக்கலாம் இல்லைங்களா? ஆனா வந்து ஆந்தைகளுக்கு அப்படி கிடையாது. கண் குழிகள் வந்து ஒரே இடத்துல நிலையாக இருக்கும். அதனாலதான் அது கண்ணை அப்படி திருப்ப முடியாதனால கிட்டத்தட்ட மொத்த கழுத்தையும் திரும்புது. ஓகேங்களா? பார்த்தனால நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. ஓகே, ரொம்ப அருமை. ரொம்ப அழகா வந்து நம்ம நிகழ்ச்சியில இணைந்து பதிலும் கரெக்டா சொன்னீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல 7 எலும்புகள் தான் இருக்கும். அதுவே சில ஆந்தை இனங்களுக்கு பாத்தீங்கன்னா 14 எலும்புகள் இருக்கிறனால அவைகளால ஈஸியா அப்படி கழுத்தை வந்து திருப்ப முடிகிறது. நம்ம நிகழ்ச்சியில இணைந்து இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
3: நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: ஓகே, நல்லா இருக்கீங்களா கிருஷ்ணமூர்த்தி?
3: நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: நினைத்து எல்லாரும் சொன்னா
0: அனைவரும் நலம், எல்லாரும் சூப்பரா இருக்கோம். ஓகே, உங்களுக்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டறலாங்களா?
3: சொல்லுங்க.
0: அதாவது இந்த பூமியில மரங்களுக்கு முன்பாகவே சுறாக்கள் தோன்றினர். இது வந்து சரியா தவறா?
3: மரங்களுக்கு
0: முன்பாகவே சுறாக்கள் தோன்றினர். சீனியர் வந்து சுறா.
3: சுறா மீன்கள்.
0: ஆமா, இது சரியா தவறா?
3: சரி
0: சரி அப்படின்னு சொல்றீங்க. எதனால சரி?
3: அதாவது கடல்ங்கிறது நம்ம ஏற்கனவே இருக்கு. அது மரங்கள் எல்லாம் வளர்க்க முடியாது. மரங்கள்ங்கிறது மனுஷங்க வந்துதான் வைக்கணும், வச்சிருக்காங்க.
0: ஓகே, ஓகே.
3: சீ வரணும். கடல்ங்கிறது இயற்கையா ஏற்கனவே உள்ளது, அதனால சுறா ஆல்ரெடி இருக்கும்.
0: ஓகே, சூப்பர். ரொம்ப அழகா சரியான பதில் சொல்லிட்டீங்க, மிக்க நன்றி. ஓகே, அது கூடவே ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுறாக்கள் கிட்டத்தட்ட 450 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோண்டினர். அதே வந்து பெரிய பெரிய காடுகள் தோன்றதுக்கும் மரங்கள் தோன்றதுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 385 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புதான் அவர்கள் வந்து தோன்றிருக்காங்க. சோ இந்த இடத்துல சுறாக்கள் வந்து சீனியர் அப்படின்றது ரொம்ப அழகா சூப்பரா பதில் சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். 4:55 நேர்கள் கேட்க போற இந்த பாடலோட இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவு பெற போகிறது. சோ இன்றைய நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக ஒரு நன்றியும் சொல்லிக்கலாம். இதுவரை இந்த நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது நான் உங்கள் ஆர்ஜே அம்மு. இணைந்திருங்கள், இது ஓடிஎஃப்எம் 101.8. எல்லாமே செம்ம ஹிட்டு.

பாக்குறதுக்கு தீவுக்கு எதுக்கு போகணும், நம்ம ஊரை சுற்றி இருக்கிற நிறைய இடங்களை பார்த்து ரசிக்கலாமே. இயற்கையை ரசிக்க எங்க போலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? அந்த கன்ஃபியூஷனே இனி வேண்டாம். நம்ம ஊட்டி எஃப்எம் 101.8 வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியை கேளுங்க, எங்க போலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.

நிலையத்தில் நேரம் சரியாக 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது பொன்மாலை பொழுது. வாடாமலர். நேர்களே, பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்கிறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்ல இருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸ் தான் இன்னைக்கு நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. முதல் பாடலாக அப்படியே ஒரு இனிமையான பாடல்,

101.8 பொன் மாலை பொழுதுல வாடா மலர் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்ல இருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸ் தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்க அடுத்தடுத்து கேட்டு ரசிக்க போறீங்க. அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ

வீரத்திருமகன் படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகியின் குரல்களில் கேட்ட பாடல் அது. நேரம் 5:10. ஊட்டியஃபம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிப்பது வாடா மலர். 1950-1980 வரை வெளிவந்த படங்களிலிருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸ்.

கேட்ட பாடல் பணத்தோட்டம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர். 1950 1980 வரை வெளிவந்த படங்களிலிருந்து இனிமையான பாடல்கள், கிளாசிக் டூயட் சாங்ஸ்.

டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் இருவல்லவர்கள் படத்திற்காக கேட்ட பாடல் அது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிப்பது வாடா மலர்.

0: பறக்கும் பாவை படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்த பாடல். நிலையத்தில் நேரம் 5:23. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிப்பது வாடா மலர், கிளாசிக் டூயட் சாங்ஸ்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தேனிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

சந்திரோதயம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் கேட்ட பாடல் அது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர், கிளாசிக் டூயட் சாங்ஸ்.

டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் காவல்காரன் படத்திற்காக கேட்ட பாடல் அது. நேரம் 5:36. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர். 1950 1980 வரை வெளிவந்த படங்களிலிருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸ்.

கெடுபாடல் ஊட்டி வரை உறவு படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. நேரம் 5:40.

இடபாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் இருமலர்கள் படத்திற்காக ஒலித்தது. நேரம் 5:44. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர். 1950-1980 வரை வெளிவந்த படங்களிலிருந்து இனிமையான பாடல்கள், கிளாசிக் டூயட் சாங்ஸ்.

கெட்டபாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. காதலிக்க நேரமில்லை படத்திற்காக.

தெய்வத்தாய் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்த பாடல் அது. நேரம் 5:51. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர்.

கெட்பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ஒலித்தது. குழந்தையும் தெய்வமும் படத்திற்காக ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர். 1950 1980 வரை வெளிவந்த படங்களிலிருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸ்.

டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில் செல்வமகள் படத்திற்காக கேட்ட அந்த இனிமையான பாடலோடு பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது.

0: நிலையத்தில் நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது நிகழ்ச்சி நிரல். எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகு மொழி பாடல்கள், 7:00 திரை கானம், 7:10 தேனி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, கை கொடுக்கும் காளான் சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏ.என். கௌதம் அவர்களுடன் நேர்முகம், ரோஸ்மேரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்கள் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி. ஜெய் ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை ஆகியன இடம்பெற கேட்கலாம். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:15 திரை கானம், 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை, மனநல மருத்துவர் டாக்டர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 காங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது எமது நிலையத்திலிருந்து நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நாளை காலை 6:05 காங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ். சதீஷ்குமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி, இதில் நீர்நிலைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து இயற்கை ஆர்வலர் ஆர். கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் ஆரோக்கியம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம், இதில் தொல்லியல் சட்டம் குறித்து வழக்கறிஞர் என். சாவி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். ஏழு 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4ம் பருவம், நிறைவாக சிகரம் தொடு உதகமண்டலம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள்.
2: This is Akashvani, the news read by Abhishek Mukhopadhyay. President Draupadi Murmu presented the 72nd National Film Awards at Ekta Nagar in Gujarat today. The ceremony honored outstanding cinematic achievements for the year 2024. Instituted in 1954, these awards represent India's highest cinematic honors, recognizing artistic and technical excellence across various categories. Veteran Kannada actor Anand Nag received the prestigious Dada Saab Phalke Award for the year 2024. Article 370 received the Best Feature Film Award, while Yami Gautam was honored with the Best Actress Award for her role in the film. Mammootty and Karthik Aaryan jointly received the Best Actor Award for Brahma Yogam and Chandu Champion. Rajkumar Periyasamy received the Best Direction Award for Amaran, while Kalki 2898 AD was honored as the Best Popular Film, providing wholesome entertainment. Randeep Hooda received the Best Debut Director Award for Swatantrata Veer Savarkar. We now take you live to the National Award Ceremony, where President Murmu is addressing the gathering.

யாமிருக்க பயமேன்படுத்திற்காக ஒழித்து பாடலது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள்.

அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திற்காக கேட்ட பாடல் அது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒளித்த பக்தி பாடல்கள்.

சமயபுரத்தாளே சாட்சி படத்திற்காக ஒழித்த பாடல் அது. ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள்.

0: டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடலோடு விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சி நிறைவேறுகிறது.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தரமான நிர்வாகத்தின் மூலம் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலின் நீர்வள பாதுகாப்பு குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தண்ணீரை சேமிப்பதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்கவும் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஞ்ஞான ரீதியான தீர்வுகள் குறித்தும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரையில் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்தும் ஜல்ஜீவன் இயக்கம், நவாமி கங்கா இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நீர் சேமிப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பங்களிப்புடன் நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வதால் எதிர்கால சந்ததியினர்

0: உள்ள நிலையில் சிறப்பான நிர்வாகமும் அதற்கேற்ற வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் 8% வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாகவும் நிலையாகவும் உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள 27000 பேரில் 2708 பேருக்கு பணி வழங்கப்படும் என்றும், 2வது மற்றும் 3வது கட்ட தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 3000 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் உள்ள 9000 காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பேராசிரியர்களாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலக தரத்திலான உயர்கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் தனியார் பல்கலைக்கழக மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலுவையில் உள்ள பணி மூப்பு தொடர்பான அரசாணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், பேராசிரியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறை பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்ததும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அரசு சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள நெல் முனைகளை மழையிலிருந்து பாதுகாக்க மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் 120 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க இடப்பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் பொதுவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 500,000 நெல் மூட்டைகள் தார்ப்பாய்கொண்டு மூடப்படவில்லை என்றும், இதனால் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அக்கறையோடு சுட்டிக்காட்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆளும் தாவேக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கு சேலம் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் ஊட்டச்சத்து வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் 14,600 மேற்பட்ட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து இணை உணவு வழங்கப்பட்டு வருவதாக ஊட்டச்சத்து திட்ட அதிகாரி திருமதி ராஷ்மிகா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: கர்ப்பிணிகளுக்கு மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு நாளைக்கான 150 கிராம் சத்து மாவை வந்து டேக் ஹோம் ரேஷனா கொடுத்துட்டு வரோம். அது இல்லாம அவங்களுக்கான ஊட்டச்சத்து ஆலோசனை, கர்ப்ப காலத்துல அவங்களை எப்படி பராமரிக்கிறது, குழந்தை பிறந்தவனே அந்த சிசுவை பராமரிக்கிறது, இதுக்கான ஆலோசனைகள்லாம் கொடுத்துட்டு வரோம். 6 மாசம் to 2 வயது குழந்தைகளுக்கு வந்து நம்ம மாதந்தோறும் எடை உயரம் எடுத்து அவங்களையும் கண்காணிச்சுட்டு வரோம். அவங்களுக்கான பராமரிப்பு, குழந்தைக்கான வளர்ச்சியை வந்து பெற்றோர்களுக்கு அறிவுறுத்திட்டு வரோம்.
0: போஷான் அபியான் திட்டத்தின் மூலம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் காக்கப்படுவதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: இப்ப வீக்லி 3 முட்டை கொடுக்கறாங்க. அப்புறம் ஹெச்பி லெவல் மந்த்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு 10 பாயிண்ட் ஸ்கேல் இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருந்தேன். அப்ப வந்து காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. இவ்வளவு அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி நம்மளே கேர் எடுத்துக்கும் போது நல்லா இருக்கு. 8 மந்த்ஸ் கன்சூரா இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அங்கன்வாடியில இருக்கிறவங்க தான் கேர் எடுத்து எல்லாம் பண்ணாங்க. அந்த பதிவு பண்றது அவங்களே வாண்டடா வந்து கேட்டு பண்ணாங்க. ஏன்னா பாப்பா அங்கதான் இருக்கு, ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அங்கன்வாடியில. அப்புறம் அவங்க போய் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி பதிவு பண்ணாங்க. மாவு எல்லாமே மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துருவாங்க. பாப்பாக்குமே முட்டை கொடுத்துருவாங்க.
0: வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த

0: மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை 24ஆம் தேதி காலையில் விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையில் கரையை கடக்கக்கூடும். மேலும் சுமார் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடன் தொடர்புடைய வளிமண்டல சுழற்சி வரை கர்நாடகா மற்றும் கடலோர ஆந்திரா வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கனிம வளங்கள் மற்றும் பிற பொருட்கள் சட்டவிரோதமாக கேரள மாநிலத்திற்கு கடத்தப்படுவதை தடுக்கும் பணிகளை சோதனை சாவடிகளில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அன்சுல் நாகர் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் தேசத்திற்கான சமரசம் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் மத்தியில் சமரசம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி இன்று நடைபெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 64 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டி பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தரமான நிர்வாகத்தின் மூலம் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இனி விளம்பரம்.
3: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
4: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
3: Connect with your nearest Anganwadi today because Hamari Anganwadi hai Hamari Zimmedari.
5: நிலையத்தில் நேரம் 6:41. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது பெட்டத கமலு படுகு மொழி பாடல்கள். நிகழ்ச்சியை கேட்கும் முன்
6: நிறைய இருக்கு. ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
7: ஆர்பிஐ சொல்கிறது பிஎஸ்பிடி அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
8: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
9: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
10: வணக்கம் நேர்களே, பெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒருவர் மேல் வைத்துள்ள அன்பு என்ன செய்யும்? எவ்வளவு அவமானப்பட்டாலும், எவ்வளவு வலிகளை சுமந்தாலும், காதல் கொண்ட ஒருவரை தேடிக்கொண்டே செல்லும், அவரின் அன்பை பெற முயலும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கேற்ற ஒரு பாடல். தலைவிக்கு தலைவன் மேல் காதல் உள்ளது, ஆனால் அதை வெளிப்படுத்த அவள் தயங்குகிறாள் அல்லது மறுக்கிறாள். இதை புரிந்து கொண்ட தலைவன் தலைவியிடம், என் மேல் உனக்கு அன்புள்ளது என்பதை நான் அறிவேன், அதை நீ தயக்கமில்லாமல் வெளிப்படுத்து என்று தன்னுடைய அன்பின் மூலம் அவளுடைய அன்பை பெற முயல்வதே இந்த பாடலின் சூழ்நிலை. மிகவும் இனிமையான ஒரு பாடல், இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாகும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பெட்டதகமலு. இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல், வாழ்வின் மிக முக்கியமான காலகட்டங்களில் ஒன்று திருமணம். திருமணம் குறித்து ஆணிற்கும் பெண்ணிற்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். திருமணம் ஆன பின் புகுந்த வீட்டிற்கு வரும் பெண் அந்த வீட்டை முன்னின்று நடத்த வேண்டும், அந்த வீட்டை அவள் நிர்வகிக்க வேண்டும். தற்பொழுது இருக்கும் நிலையிலிருந்து அந்த குடும்பத்தை மேலும் பல படிகள் முன்னேற்றி கொண்டு வர வேண்டும் என்பதே ஆணினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு வரும் பெண் அவள் தன்னுடைய கனவுகளோடு புகுந்த வீட்டின் கனவுகளையும் சுமக்க தயாராகிறாள். அதற்கு அவள் மட்டுமே மனம் வைத்தால் எதுவும் நடக்காது. அவளுடன் சேர்ந்து அவளது புகுந்த வீட்டாரும் உடன் நிற்க வேண்டும் என்பதே பெண்ணினுடைய எண்ணமாக இருக்கிறது. இப்படி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடப்பதும் தான் திருமணத்தை முழுமையாக்குகிறது. அப்படி கனவுகளோடு திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் இரு உள்ளங்களின் எண்ண ஓட்டமே இந்த பாடல்.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் இடையே காதல் அரும்பும் அந்த ஒரு தருணம் எவ்வளவு அழகானதாக இருக்கும், எப்படி எங்கே அரும்புகிறது என்று யாருக்கும் தெரியாது, ஏன் சம்பந்தப்பட்ட இரு உள்ளங்களுக்கும் தெரியாது. ஆனால் அந்த நொடி இருவரின் இதயத்திலும் ஏற்படும் அந்த சிறிய மின்னல் அல்லது ஒளி இருவரின் வாழ்க்கையையும் அழகாக மாற்றும் ஒன்று அல்லவா? அப்படிப்பட்ட காதல் அரும்பும் தருணம் எப்படி இருக்கும்? பல்வேறு அறிகுறிகளை காட்டும். அந்த பெண்ணை பார்க்க வேண்டும், இல்லை இந்த பையனிடம் பேச வேண்டும், அவனிடம் மட்டுமே பேச வேண்டும். எவ்வளவு பேர் சுற்றி இருந்தாலும் எனது பார்வை உண்மையில் மட்டுமே நிலைத்து நிற்பது ஏன் என்று 1008 கேள்விகள். ஆனால் மனதிற்குள் ஏதோ ஜிவ்வென்று பறப்பது போன்ற ஒரு உணர்வு. இப்படிப்பட்ட உணர்வுகள் தான் காதல் வருவதற்கான அறிகுறி அல்லவா? அதை ஒரு பாடலாக வெளிப்படுத்தினால் எப்படி இருக்கும்? இதோ உங்களுக்காக பாடல் காத்துக் கொண்டிருக்கிறது.

0: இன்றைய பெட்ட தகவல் நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய பாடல்கள் உங்களுக்கு இனிமை சேர்த்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பெட்ட தகவல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்களே, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: நிலையத்தில் நேரம் 7:01. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 தொடர்வது திரைகானம்.

0: ஆராரோ ஆரிராரோ, பாட்டுக்கொரு தலைவன் ஆகிய படங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்களில் பாடல் கேட்டீர்கள். கேட்ட அந்த பாடல்களோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
2: தேனி மாவட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் அமைக்க 50% மானியத்தில் கடனுதவி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் மற்றும் பயனாளிகள் தங்கள் அருகில் உள்ள கால்நடை மருந்தகங்களில் பணியாற்றும் கால்நடை உதவி மருத்துவர்களை தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். முல்லைப்பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து மத்திய அரசின் 5 பேர் கொண்ட அணை மதிப்பீட்டு பொறியாளர்கள் குழுவினர் திரு பல்ராஜ் ஜோஷி தலைமையில் பிரதான அணை, பேபி அணை, மதகுகள் உள்ளிட்ட பகுதிகளில் 3 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டனர். மலைமானி, நிலநடுக்க பதிவு கருவிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களும் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் ஆய்வறிக்கை மத்திய நீர்வள ஆணையம் மற்றும் மத்திய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி அருகே சங்கிலி கரடு மலையடிவாரத்தில் உள்ள பிரம்மாண்ட பாறையில் சுமார் 4000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மனிதர்கள் மற்றும் வேட்டை காட்சிகளுடன் பழங்கால வாழ்விடம், இரும்பு உருக்கு பொருட்கள் உள்ளிட்ட தொல்லியல் தடயங்களும் கிடைத்துள்ள நிலையில் தமிழக தொல்லியல் துறை விரிவான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என தொல்லியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வோர் குறித்து புகார் அளிக்க வசதியாக வார்டுகளில் 3 பேர் கொண்ட புகார் குழுவின் பெயர் மற்றும் அலைபேசி எண்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கட்டாய பண வசூலில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதுகுறித்து பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 கால்வாய், PTR மற்றும் தந்தை பெரியார் கால்வாய் ஆகியவற்றின் பாசன பகுதிகளுக்கு வரும் அக்டோபர் 1 தேதி தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பாசன பணிகளை உரிய காலத்தில் தொடங்குவதற்கு தண்ணீர் திறப்பை உறுதி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கம்பத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறு நிறுவனங்களில் தேர்வு செய்யப்பட்ட 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. முகாமில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று தகுதியான இளைஞர்களை தேர்வு செய்தன. தேனி மாவட்டத்தில் பயணிகள் சவாரி, ரைடிங் பள்ளிகள், பொருட்கள் ஏற்றிச் செல்லுதல், குதிரை பந்தயம், திருமண நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பயன்பாடுகளுக்காக வளர்க்கப்படும் அனைத்து குதிரைகள் மற்றும் குதிரை இனங்களையும் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தில் கட்டாயம் பதிவு செய்து விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என குதிரை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலையோர சிறு வியாபாரிகளின் வாழ்வாதார மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் PM ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு சிறு வியாபாரிகள் கடனுதவி பெற்று பயனடைந்துள்ளனர். இந்த கடனுதவி தங்களது தொழிலை மேம்படுத்துவதற்கும் குடும்ப வாழ்வாதாரத்திற்கும் உதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் மீனா, நான் தேனி அலிநகரத்திலிருந்து பேசுறேன். சாலை ஒரு வியாபாரிகள் லோன் வந்து பாரத பிரதமர் அறிவிச்சாரு, அதனால நான் முதல் 10,000 ரூபாய் லோன் வாங்கினேன். அந்த 10,000 ரூபாய் லோன் வாங்கி மாவு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. என் குடும்பத்துக்கு அது முடிச்சோட 20,000 லோன் வாங்கியிருக்கேன், அதை தொடர்ந்து கட்டிட்டு இருக்கேன். நான் முதல் ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். எனக்கு முதல் மாசத்துக்கு 4,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த தொழில் மூலியமா நான் அதிக வருமானம் எனக்கு வந்துட்டு இருக்கு. 6-7,000 வந்து நான் வருமானம் வந்துட்டு இருக்கு. இந்த லோன் அறிவிச்ச பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி ஐயாக்கு நான் நன்றியை தெரிவித்தேன்.
4: என் பேர் ஜெயராணி, நான் தேனி மாவட்டத்தில இருந்து பேசுறேன். ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சாலையோர வியாபாரிகள் லோன் வந்துட்டு 10,000 முதல்ல வாங்கியிருந்தோம். அதை ரெகுலரா கட்டி முடிச்சதுனால மறுபடியும் 20,000 கொடுத்தாங்க. அதிகம் ரெகுலரா கட்டிட்டு இருக்கோம். இது வந்து என்னுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கு இதுக்கு எனக்கு பயனடைஞ்சு வந்துட்டு இருக்கு.
2: கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் அகில இந்திய தொழில் தேர்வில் தனி தேர்வர்களாக பங்கேற்க தகுதியானவர்கள் வரும் அக்டோபர் 9 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவத்தை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து ₹200 தேர்வு கட்டணத்தை செலுத்தி தேனி அரசினர் தொழில் பயிற்சி நிலைய முதல்வரிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேனி மாவட்டத்தில் பல்வேறு நீர்நிலைகளில் நடைபெற்று வரும் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணிகளை ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சீமை கருவேல மரங்களை வேருடன் முழுமையாக அகற்றி மீண்டும் வளராத வகையில் நடவடிக்கை எடுக்கவும், நீர்நிலைகள் மற்றும் அரசு நிலங்களின் எல்லைகளை அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை தடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவைச் சேர்ந்த 9 முதல் 12 வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு அதிகபட்சமாக 125,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு உதவித்தொகை பெற்ற 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் புதுப்பித்தல் விண்ணப்பத்தை செப்டம்பர் 30 தேதிக்குள் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் பதிவு செய்யலாம்.
1: இதுவரை தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷி பினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது நடிகர் அனந்த்நாக்கிற்கு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருது பிரம்மயுகம் மலையாள படத்திற்காக மம்முட்டிக்கும், சிந்து சாமியன் ஹிந்தி படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் கூட்டாக வழங்கப்பட்டது. கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக் கொண்டார்.
6: And as the director of the film Ryan, Shri Dhanush is receiving the Silver Lotus.
5: சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி.வி. பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது.
6: The award for the best music direction for background score is being given to music director Shri G.V. Prakash Kumar. He is receiving Silver Lotus for Tamil film Amaran.
5: சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதை மகாராஜா படத்தில் நடித்த சாச்சனா நமிதாஸ் பெற்றுக் கொண்டார். சிறந்த ஒலிப்பதிவுக்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேனுக்கும், சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிகர சுதனுக்கும் வழங்கப்பட்டது. இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மாநில போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இலக்கை எட்டுவதற்கு போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் புதிய இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தின் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கும் 4 தொலைக்காட்சி விளம்பரங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். லக்னோவில் போதைப்பொருள் தடுப்பு அலுவலகம் மற்றும் அலுவலர் குடியிருப்புக்கான அடிக்கல்லையும், டேராடூன் புதிய போதைப்பொருள் தடுப்பு மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்தும் திரு அமித்ஷா பேசினார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துவது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்க்கரை ஆலைகளுக்கான தேசிய விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயிகளின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்றார். நாட்டில் சர்க்கரை ஆலைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளதாக கூறிய அவர், இந்த ஆலைகளில் எத்தனால் போன்ற உபப்பொருட்கள் உற்பத்தியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு நாட்டின் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, மத்திய அரசு மேற்கொண்டு வரும் புரட்சிகரமான திட்டங்களில் ஒன்றாக உடான் விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சிறிய நகரங்களுக்கும் குறைந்த செலவில் விமான சேவை கிடைப்பதற்கு இந்த திட்டம் வழிவகுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உடான் திட்டத்தின் கீழ் 100 புதிய விமான நிலையங்களும் 200 நவீன ஹெலிகாப்டர் தளங்களும் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் மேலும் 4 கோடி மக்கள் விமான சேவையை பயன்படுத்துவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் உடான் திட்டத்தின் கீழ் 80 விமான நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும், 1,54,00,000 மேற்பட்ட பயணிகள் குறைந்த கட்டணத்தில் விமான சேவையை பயன்படுத்தி வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை முறைகேடுகளின்றி நடத்தும் வகையில் கணினி அடிப்படையிலான தேர்வு முறையை செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கல்வித்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள கூடுதல் பிரமாண பத்திரத்தில் தேசிய தேர்வு முறையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவு சார்ந்த வல்லுநர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பிரிவு அலுவலர் முதல் இணைச் செயலர் நிலை வரை 14 புதிய அதிகாரிகள் கடந்த மாதம் நியமிக்கப்பட்டிருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமைக்கு மத்திய அரசின் செயலர் நிலையில் தலைமை இயக்குநர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
7: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
5: எரிசக்தி துறையில் ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் இன்று எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமைச் செயலர் திரு ஹைத்தம் அல் காசிம் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எண்ணெய் சந்தையில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தி எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பெட்ரோலிய தொழில்துறையில் தேவையான முதலீடுகளை உரிய நேரத்தில் மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விற்பனை வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படுவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச எரிசக்தி சந்தையை சமச்சீரான மற்றும் நிலையானதாக மாற்ற இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பும் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஹர்தீப் சிங் பூரி வலியுறுத்தினார். ஜப்பானின் விடுதலை ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியை சந்தித்து பேசியது. இக்குழுவின் தலைவர் திரு டாரோ குனோ தலைமையிலான குழுவினர் நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து திரு விக்ரம் மிஸ்ரியுடன் ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருதரப்பிலும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் இருநாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப பகிர்வு, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை குறித்தும் ஜப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்தனர். இந்தியாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் ஜப்பான் தலைவர்கள் கூறினர். இந்தியா ஜப்பான் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாடு, அமைதி மற்றும் வர்த்தகத்தை உறுதி செய்வது குறித்தும் ஜப்பான் நாட்டு தலைவர்கள் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியுடன் விவாதித்தனர். சிறு வணிகர்களுக்கு யுபிஐ பரிமாற்றம் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தேசிய பணப்பட்டுவாடா கழகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதிய வரி விதிப்பால் சிறு வணிகர்களுக்கு வரிச்சுமை ஏற்படுவதுடன் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பாதிக்கும் என வெளியாகியுள்ள தகவல் உண்மைக்கு மாறானது என்று கூறியுள்ளது. தனிநபர் ஒருவர் வணிக நிறுவனங்களில் 2,000 ரூபாய்க்கு மேல் மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே வரி விதிக்கப்படும் என்றும், 2,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு வரி ஏதும் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் மேற்கொள்ளப்படும் மொத்த யுபிஐ பரிவர்த்தனையில் 96% அளவிற்கு 2,000 ரூபாய்க்கு குறைவாகத்தான் உள்ளது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்வே கூட்டுக்குழுவின் 12வது கூட்டத்தில் கடல்சார் மாசுபாடு, சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி, பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் பயன்பாடு, கழிவுப் பொருட்கள் மறுசுழற்சி மற்றும் ஆழ்கடல் மேலாண்மை உள்ளிட்ட அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக நார்வேக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிலையத்தில் நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது விவசாயிகளுக்கான ஆலோசனை குறிப்புகள். கேட்கும் முன்
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பிரல்லம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்.

கேரட் பயிரில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது எக்டருக்கு ஒரு டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரோசிலியம் லிலாசினம் 5 கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் இடுதல் ஆகியவற்றை மழை இல்லாத நேரங்களில் செய்ய வேண்டும்.

முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில், இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் இடலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: என்ன மருதானியக்கா, ஏதோ யோசனையில இருக்காப்ல தெரியுது.
5: வா முத்தழகு, எல்லாம் என் மகனை பத்தி தான் யோசிக்கிறேன்.
4: ஆரம்பத்துக்கு என்னக்கா, நல்லா படிச்ச புள்ள?
5: படிச்சா மட்டும் போதுமா சொல்லு, ஏதாவது வேலைக்கு போடான்னு சொன்னா காதலே வாங்க மாட்டேங்கிறான்.
4: அப்படியா சொல்றீங்க? ஏன், என்னவா
5: செஞ்சா சுயமா தான் தொழில் செய்வேன்னு ஒத்த கால நிக்கிறா, என்ன சொல்ல நான் சொல்லு.
4: அக்கா, அது நல்ல விஷயம் தானே, அதையே நீங்க வேணான்னு சொல்றீங்க.
5: ஏன் புள்ள, எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி போட்டு நாளைக்கு நஷ்டத்துல போய் நின்னா என்ன பண்றது சொல்லு.
4: நீங்க யோசிக்கிறதும் சரிதான். அக்கா, நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லவா?
5: என்ன முத்தழகு, என்ன யோசனை?
4: எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காளான் வளர்ப்பு செஞ்சு இன்னைக்கு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார்.

0: 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஹைடெக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கேன்.
1: காளான்
0: ஃபுல்லா சிப்பி காளான், பால் காளான் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன்.
1: எவ்வளவோ தொழில் இருக்கும்போது ஏன் காளான் செய்யணும்னு நினைச்சீங்க?
0: மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு ஒன்று, ஃபர்ஸ்ட். இன்னொன்று வந்து கொஞ்சம் ஈஸி செய்யறது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம விவசாயம் பொறுத்தவரை தானே சார் ஃபஸ்ட்டு எல்லாமே லாபம் வந்துடுறது, போக போக போக போக தான் வரும். ஸோ அதனால் எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே இதில் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
1: படித்து முடிச்சுட்டு சிவில் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க?
0: ஆ, பார்த்துட்டு இருந்தேன் சார். நான் 2011 முடிச்சிட்டு 2018 காலான் பண்ணி ஆரம்பித்தேன்.
1: அப்போ அது வரைக்கும் அந்த கட்டடம் கட்டுற வேலை அந்த வேலை பண்ணிட்டு
0: இருக்கேன், இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு என்னென்னா அந்த சிவில் இன்ஜினியரிங் படித்தது இதில் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு.
1: எப்படி?
0: இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எல்லாமே இந்த கீத்து கொட்டால தான் பார்த்துருப்பீங்க, எல்லா காளான் பண்ணையுமே கீத்து கொட்டா வச்சு
1: பண்ணிடுவாங்க.
0: நான் பண்ணுறது வந்து பாலியூரத்தின் ஃபோம் பஃப் பேனல் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தெர்மல் இன்சுலேட்டர், ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து சூட்டை உள்ள ஷெட்டுக்குள்ளே அனுப்பாது. ஸோ அதை வச்சு டிசைன் பண்ணேன். பண்ணிவிட்டு ஹனிகோம் பேட் சொல்லுவாங்க, நம்ம அந்த ஏர் கூலரில் இருக்கும் பார்த்தீங்களா பேட், அந்த பேடை வந்து ஒரு செவர் ஃபுல்லாகவே அந்த பேடு தான் இருக்கும். 6 அடிக்கு 20 அடி பேட் வச்சேன். அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பேடோட சென்டரில் வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், பெருசாக பெல் ட்ரிவன் ஃபேன் சொல்லுவாங்க, அதை வச்சேன். ஸோ என்னாகுன்னா உங்களுக்கு அந்த ஃபேன் ஆன் பண்ணனா அந்த ஃபேனில் இருக்க ரூம்குள்ளே இருக்க காற்று வெளியே போயிடும். ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே காற்று வரணும், என்ன பண்ணுவோம், அந்த ஹனிகோம் பேடு வழியாக தான் வரும். ஸோ அந்த ஹனிகோம் பேடுக்கு என்ன பண்ணணும், தண்ணி சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே வந்து சில்னஸ் வந்துடும். நமக்கு நார்மலாக வந்து ஈரப்பதம் வந்து 80-85% இருக்கும், டெம்பரேச்சர் 26 டிகிரி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டெம்பரேச்சரும் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு, இன்னொன்று ஆக்சிஜன், அதுவும் உங்களுக்கு ரீசைக்கிள் ஆகிட்டே இருந்தது. ஸோ என்னன்னா உங்களுக்கு காளான் வர்றது ஈஸியாக இருக்கும்.
1: ஏன் இது போல் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை? ஏன்னா காளான் வளர்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கீத்து கொட்டாய் அல்லது ஒரு தேச்சுடு ரூஃப் உள்ள ஒரு இடத்துல தான் அதை பண்ணுவாங்க.
0: சார், நம்ம காளான் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் ஏதாவது வந்ததுன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் ஃபங்கை. நம்ம கீத்து வந்து எப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து மக்கக்கூடிய பொருள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 வாட்டி மழை பெஞ்சதுனாலே அது வழியாக உங்களுக்கு பூஞ்சானம், தேவையில்லாத பாக்டீரியாஸ் ஃபங்கஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனாலே உங்களால் மஷ்ரூம் பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் விடுறதுக்கு காரணம் அது. ஆரம்பிப்பாங்க, ஒரு 6 மாதம் நல்லா போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்னாகனா உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், பிஸ்னஸ் விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ பிரச்சனை வந்து மெயின் வந்து நம்மளோட ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணும். அதுக்கு என்ன வழின்றதை நான் யோசித்தேன்.
1: எப்படி இதுக்கு ட்ரைனிங் ஏதாவது எடுத்தீங்களா?
0: ட்ரைனிங் எடுத்திருந்தேன் சார். நான் கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு 10 டேஸ் ட்ரைனிங் போயிருந்தேன். அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஷில்லாங்கில் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மஷ்ரூம் ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே
1: கவர்மெண்ட்டோடது.
0: ஸோ அங்கே ஒரு 10 நாள் ட்ரைனிங் போயிருந்தேன். எனக்கு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகிட்டு அதில் ரெடி பண்ணதான் இந்த மாதிரி டெக்னாலஜி.
1: இத்தனை ஆண்டு காலம் இந்த காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு உங்களுடைய இந்த வளர்ப்பு முறையை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டீங்களா?
0: ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டேன் சார்.
1: எப்போ ஆரம்பித்து எப்போ முடிப்பீங்க, எப்படிலாம் பண்ணுறீங்க, ஒரு விளக்கமாக சொல்லுங்களேன்
0: சார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைக்கோல் தான் சார் இதுக்கு மெயின். இப்போ நிறைய பண்ணுறாங்க, வைக்கோலில் பண்ணுறாங்க, மரத்தூள்லையும் பண்ணுறாங்க.
1: மரத்தூள்லையும்
0: பண்ணிட்டு இருக்காங்க. பட் பெல்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மரத்தூளை வந்து அந்த ஹை கம்ப்ரஸ் பண்ணி பெல்லெட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க, அதுலேயும் பண்ணுறாங்க. பட் நமக்கு வந்து ஈஸியாக கம்மி காஸ்ட்டில் கிடைக்கிது வைக்கோல் தான்.
1: திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒன்றும் பிரச்சனையே
0: கிடையாது எங்களுக்கு. ஸோ வைக்கோல் வந்து ஃபஸ்ட் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அந்த பொறுத்திருக்கு. நல்லா கனமாக இருக்கணும், நல்லா காஞ்சிருக்கணும். இன்னொன்று பனி டைமில் வைக்கோல் எடுக்கிறத தவிர்க்கணும். பனிக்காலம் மழைக்காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏப்ரல் மேலே வர
1: வைக்கோல்
0: நல்லாயிருக்கும், ஏன்னா
1: நல்லா காஞ்சிருக்கும்
0: காஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் ஒரே வாட்டி ஒரு 200-300 கட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம்னா ரெண்டு மெத்தடில் பண்ணுவோம் சார். ஒன்று கெமிக்கல், இன்னொன்று பாயிலிங் மெத்தட். ஸோ கெமிக்கல் மெத்தட் வந்து அந்தளவுக்கு நாங்கள் போகிறதில்ல.
1: கெமிக்கல் அல்லது பாயிலிங்கிறது நீங்கள் வந்து இதுக்கு பாக பண்ணுறீங்க, கிருமி நீக்கிறதுக்காக?
0: கிருமி நீக்கிறது வைக்கோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த கிருமி நீக்கணும் இல்லைங்களா, அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வைக்கோலை வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஒரு பெரிய 200 லிட்டர் பேரலில் ஊற வச்சிரும். ஊற வச்சு எடுத்த பிறகு அந்த வைக்கோலை எடுத்து தண்ணியில் வேக வச்சிரும். வேக வச்சு முடித்த பிறகு அந்த வைக்கோல் வந்து ஈரம் அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு 40-50% தான் அந்த வைக்கோலில் ஈரப்பம் தான் இருக்கணும். ட்ரையர் மிஷின் வச்சுருக்கோம். ட்ரையர் மிஷினில் அந்த வைக்கோலை போட்டது என்னென்னா ஸ்பின் ஆகும், சுற்றும் போது அதிகபட்சமான ஈரப்பம் தான் வெளியே போயிடும். ஸோ வைக்கோல் நமக்கு தயார்.
1: அது 40% ஈரப்பம் தான் இருக்கணும்
0: இருக்கணும். ஆமாம்.
1: அது எப்படி கண்டுபிடிப்பீங்க?
0: நமக்கு அந்த கையில் பிடிச்சிங்கன்னா உங்கள் கையில் வந்து ஈரம் ஒட்டக்கூடாது.
1: ஒட்டக்கூடாது
0: ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த ட்ரையரில் போடும்போதே நமக்கு அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்கடுத்து அது ஒரு ஷெட்டு தான் இருக்கணும். நீங்கள் ஓப்பன் ஏரியாவில் வந்து இந்த வைக்கோல் காய வைக்கக்கூடாது, வெயிலையும் காய வைக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு விதைகள் வந்து நம்ம வெளியே நிறைய பேர் பண்ணுறாங்க, லேப்ஸ்லேருந்து வாங்கிக்கலாம். கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க, சென்னையில் பண்ணுறாங்க. நான் மேக்ஸிமம் வந்து கோயம்புத்தூரில் நம்ம நண்பர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம வாங்கிட்டோம்.
1: காளான் வளர்ப்புக்கான விதை அது ஏதாவது குறிப்பிட்ட ரகங்கள் இருக்குங்களா?
0: அதில் இருக்குங்க சார். உங்களுக்கு இப்போ சிப்பி காளான் பொறுத்தவரையும் கெனடியன் ஒயிட், பிங்க் ஆயிஸ்டர், HU கிரே கலரில் இருக்கும், சாகர் காஜு, PF அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இந்த PF என்ற வெரைட்டி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் HU யூஸ்

0: ஸோ அந்த விதைகள் நம்ம கேட்கும்போது அவங்க வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகத்தில் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த விதையை வாங்கிப்போம். ஸோ நம்ம காளானுக்கு வந்து ஒரு பாலித்தீன் கவரில் தான் நம்ம வைக்கோலை போடுவோம். ஸோ அந்த கவர் சைஸ் பார்த்திங்கன்னா 12x24
1: உருளை மாதிரி இருக்கும்,
0: உருளை மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு விதை, ஒவ்வொரு லேயர் வைக்கோல் விதை, வைக்கோல் விதை, அதை போட்டுட்டு அதில் ஹோல்ஸ் போட்டுரும்.
1: அந்த உருளைக்குள்ளே எவ்வளவு வைக்கோல் போய் சேரும்?
0: உங்களுக்கு வந்து ஒரு 2.5 கிலோ வரையும் போகும் சார்.
1: 2.5 கிலோ
0: 2.5 கிலோ
1: அதுக்கு முன்னாடி அந்த வைக்கோல் வந்து நீங்கள் கட் பண்ணு,
0: கட் பண்ணும், கட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், கட் பண்ணியும் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 பேக் 60 பேக் போடுறீங்கன்னா கட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும். இன்னொன்று ட்ரையாக இருந்தும் ஈஸியாக இருக்கும். அந்த பூஞ்சானம் வளருது இல்லைங்களா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி போட்டிங்கன்னா. மேக்ஸிமம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாரும் கட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு அந்த மிஷினுக்கே ஒரு 20-30,000 வைக்கணும் நம்ம சாஃப் கட்டருக்கு. ஸோ இனிஷியலாக பண்ணும்போது சாஃப் அதெல்லாம் தேவைப்படாது நமக்கு. ஸோ நாங்கள் கட் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம்.
1: சாஃப் கட்டர் வச்சு,
0: சாஃப் கட்டர் வச்சிருக்கோம், சாஃப் கட்டரில் வச்சுட்டு அதை விதையெல்லாம் போட்டுட்டு ஹோல்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஹோல்ஸ் போட்டால் அதுக்கான ஆக்சிஜன் உள்ளே போகும், வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
1: இது அந்த உருளையில்,
0: ஆமாம் உருளையில் அந்த ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து மைக்ரோ போட்டியை போட்டு ஒட்டிடுவோம். நம்ம அந்த மெடிக்கல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பேப்பர் மாதிரி இருக்கும்.
1: ஆமாம்,
0: அது எதுக்குன்னா தேவையில்லாமல் வேறு ஏதாவது பூச்சி போய் உள்ளே உட்காந்து அதை பிரச்சனை வருன்றதுனால அதை நாங்கள் ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு
1: ஓட்டை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அதை போட்டு ஒட்டி
0: ஒட்டி வச்சிடும். ஏன்னா அதுலேயே வந்து ரொம்ப மெல்லிய ஓட்டைகள் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு காத்து போகிறது அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும் அது. அதுக்கடுத்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காளான் பண்ணையில் வைப்போம். அந்த நம்ம சொன்னலைங்களா, அந்த ஷெட்டுக்குள்ளே வச்சிரும். ஷெட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம அந்த ஃபேன் அண்ட் பேட் சிஸ்டம் இருக்குது, அதுவும் ஆட்டோமேட்டட். ஃபேன் ஒரு 10 நிமிஷம் ஓடும், ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு. அந்த பேடுக்கும் தண்ணி வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது, இதெல்லாமே ஆட்டோமேஷன். அது பக்கம் நம்ம போகவே தேவையில்லை, ஒன்ஸ் டைமர் செட் பண்ணிவிட்டு அது வேலையை
1: ஓடிட்டு இருக்கும்,
0: அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த வச்சது இதுலேருந்து ஒரு 20-25 நாளில் ஃபஸ்ட்டு ஈல்டு, ஃபஸ்ட்டு காலன் வரும். நம்ம அந்த பேப்பர் ஒட்டிருக்கோம்ல, அதை அதுவே தானாக கிழிச்சிட்டு வெளியே வந்து
1: வெளியில் வந்துடும்,
0: வெளியே வந்துடும், நம்ம அதை கிழிக்க தேவையில்லை. ஸோ வந்ததே கரெக்டாக ஒரு மொட்டு வந்தோன்னா 3-4 நாளில் பறிக்கிற பதத்துக்கு வந்துடும். வந்து அதை பறிச்சுட்டு பிரிச்சுட்டு பேக் பண்ணி கடைக்கு அமைச்சிடும். ஒரு காளான்லேருந்து கிட்டத்தட்ட 3-4 ஈல்டு வரையும் வச்சுருப்போம்.
1: ஒரு காளான் அப்படின்னா
0: ஒரு உருளையிலேருந்து,
1: ஒரு உருளையிலேருந்து
0: 3-4 வாட்டி ஃபஸ்ட் டைம் நல்லா பெருசாக வரும், ரெண்டாவது கொஞ்சம் கம்மியாகும், மூணாவது கம்மியாகும், நாலாவது இன்னும் அந்த குவான்டிட்டி வந்து கம்மியாகிடும். கிட்டத்தட்ட ஒரு கிலோலேருந்து 1.5 கிலோ மேக்ஸிமம் எடுக்கலாம் நீங்கள். எடுத்து அதை நாங்கள் மார்க்கெட்டு,
1: அந்த ஒரு உருளையிலேருந்து,
0: ஒரு உருளையிலேருந்து,
1: ஒரு உருளையிலேருந்து ஒரு முறை எடுக்கிற காளான் சொல்கிறீங்களா?
0: மொத்தமாக,
1: மொத்தமாக
0: அதோட 3-4 ஈல்டு சேர்த்து 1-1.5 கிலோ.
1: அது எவ்வளோ நாள் அந்த 3-4 ஈல்டுங்கிறது?
0: கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈல்டு வந்து ஒரு 30 நாள் வச்சுங்க, ரெண்டாவது அதுலேருந்து 10 நாள் ஒரு 60 நாள் வச்சுங்க.
1: அதிகபட்சம் 60 நாள் இருக்கும்,
0: 60 நாள் அதிகபட்சமாக.
1: அதில் 1.5 கிலோ அதிகபட்சம்,
0: அதிகபட்சம் 1.5 கிலோ. நீங்கள் பேக் சைஸ் பெருசாக்குனீங்கன்னா இன்னும் பெருசாக வரும். 12x24 இல்லாமல் நீங்கள் 14x28 அந்த மாதிரி சைஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு 2-3 கிலோ கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
1: அது மாதிரி நம்ம அதிகபட்சம்
0: பண்ணலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விதையும் போடணும், அந்த
1: வைக்கோலும்
0: வைக்கணும். பட் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது 14x24 தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் போகிற சைஸ் வந்து 14x28 போட்டுவிட்டோம்.
1: 12
0: பெருசு
1: முதல்ல போகும்போது சின்னதாக போகிறது,
0: சின்னதாக போகிறது நல்லது.
1: ஏன் அப்படி?
0: உங்களுக்கு பழக்க பேக் போகிற பழக்கம் வரணும் இல்லைங்களா, பழக்கம் வரணும். உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, தெரிஞ்ச ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. இதில் மெயின் வந்து உங்களுக்கு எங்கே நீங்கள் ப்ராப்ளம் வரும்னா வைக்கோல் வாங்குறது தான். நீங்கள் வைக்கோல் கரெக்டாக செலக்ட் பண்ணாமல் வாங்கலைன்னா மாட்டிப்போம்.
1: என்ன வைக்கோலில் வாங்குறது என்னங்க இருக்குது?
0: நீங்கள் வைக்கோல் வந்து நல்லா கனமாக இருக்கணும், நீட்டமான வைக்கோல் ஆகணும், 1010 வெள்ளை பொன்னி. ஸோ அந்த மாதிரி கன ரக மோட்டர் ரக அரிசி வரது எல்லாமே வைக்கோல்
1: பெரிய வைக்கோலாக இருக்கும்,
0: பெரிய வைக்கோலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரிசி வர நெல், அந்த மாதிரி நெல்லை செலக்ட் பண்ணி நீங்கள் வைக்கோல் வாங்கினீங்கன்னா ஈல்டு நல்லாயிருக்கும் நமக்கு.
1: ஆக மோட்டார் ரக நெல் அந்த வைக்கோலை வாங்கிக்கிறது நல்லது,
0: நல்லது. அதை வாங்கி அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு கொட்டகை போட்டு அதை ஸ்டோர் பண்ணணும். சும்மா வச்சுட்டு நம்ம தார்பாலின் போட்டு மூடினாலும் நல்லா இருக்காது.
1: வேற எப்படி முடிவீங்க, வேற எப்படி ப்ராசஸ்?
0: நீங்கள் ஒரு ஷெட்டு வச்சிடணும் சார், ஒரு ஷெட்டு. அதுக்காக வைக்கோல் ஸ்டோரேஜுக்கு ஒரு ஷெட் இருக்கணும். அப்போ தான் இப்போ மலையில் நினைஞ்ச வைக்கோலை வந்து மாடி தின்னாது.
1: ஆமாம்.
0: ஸோ அதே தான் இதுவும்.
1: அப்போ காளானுக்கு உதவவே
0: உதவாது அது. ஸோ அதனால் அது ப்ராப்பராக ரெடி பண்ணுறது பெட்டர்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து சம்மர் கோடை காலங்களில் அந்த வைக்கோல் வாங்கிக்கிறது நல்லது.
0: ஆ, வைக்கோல் வாங்குறது நல்லது.
1: இப்போ இந்த சம்பா தாளடியெலாம் ரூடிக்கு வரும், அதை வாங்கிக்கலாங்களா?
0: அதில் வாங்கிக்கலாம்.
1: இப்போ இந்த மாதிரி வைக்கோல் வாங்கி வச்சுக்கிறீங்களா, இது வந்து வருஷம் முழுக்க நம்ம பயன்படுத்தலாமா?
0: பயன்படுத்தலாம் சார்,
1: அதில் ஒன்றும் பிரச்சனை.
0: அதுக்கு தான் அந்த ப்ராப்பரான நீங்கள் அந்த கொட்டகை இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு.
1: இது போல் ஒரு உருளையிலேருந்து நமக்கு 1.5-1.5 கிலோ காளான் கிடைக்குதுங்க. இதை வந்து வைக்கோல் எடுக்கிறோம், சாஃப் கட்டரில் போட்டு நறுக்கிறோம், அதை வந்து இதில் போட்டு அவிக்கிறோம், அல்லது கெமிக்கலில் போட்டு கிருமி நீக்கம் பண்ணுறோம், உருளையில் அடைக்கிறோம், கூடவே விதையும் போடுறோம். நமக்கு 1 மாதம் கழித்து காளான் வந்துடுது. எல்லாம் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. காளான் வராமல் வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா
0: அது வருமா? வரும். நீங்கள் வைக்கோல் செலெக்ஷன் அதுதான் நான் சொன்னேன் முதல்ல, உங்களுக்கு வைக்கோல் நல்லா இருந்ததுன்னா. இன்னொன்று வந்து நீங்கள் வைக்கோல் வந்து ரொம்ப ஈரப்பதமாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் போடுற விதையில் இருக்கிற அந்த பூஞ்சானம் வந்து வளராது, அது அழிக்கிடும், விதையும் அழிக்கிடும்,
1: விதையும் அழிக்கிடும்.
0: அப்போ அந்த பே உங்களுக்கு அந்த உருளை வந்து

0: கலர்ல மாறணும். ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுக்கும் அந்த ஸ்டேஜ் மாறிட்டே இருக்கும். இது என்ன ஸ்டேஜ் மாறாம போயிட்டு அது வந்து குப்பை காலம்னு வரும். ஸோ அப்போ நம்ம அந்த பேகை எடுத்து நம்ம வெளியே தூர வீசுறது நல்லது. இதுலேயும் உங்களுக்கு பூச்சிகள் வரும், அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். அது வந்து நீங்கள் ரெகுலர் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும்,
1: பார்த்துக்கிட்டே இருக்கணும,
0: பார்த்துட்டே இருக்கணும். ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறது, வேப்ப எண்ணெய் பை மேலே படாமல் கீழே தரையில் வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறது. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பேடு வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது நானும் அந்த நெடி இருந்துகிட்டே இருக்கும் உள்ளே ஒரு ஒரு மணி நேரம்.
1: அது வந்து காளான் அந்த உருளை அதாவது காளான் வித்துக்களை வந்து பாதிக்காது?
0: பாதிக்காது, பாதிக்காது. அது நமக்கு அந்த கவரில் போட்டு உள்ளே இருக்கிறதால பிரச்சனை கிடையாது.
1: காளான் வளர்க்கலாம், காசு பார்க்கலாம், எல்லாம் சரிங்க. இதில் என்ன சிரமம் வரும், அதுதான் முக்கியமானது.
0: மார்க்கெட்டிங் சார்,
1: மார்க்கெட்டிங் தான் சிரமம்.
0: மார்க்கெட்டிங்
1: நான் கண்டாமினேஷன் சிரமம்னு சொல்லுவீங்களோன்னு பார்த்தேன்.
0: மெயின் வந்து மார்க்கெட்டிங் சார். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டப்படணும்.
1: காளானில் என்னென்ன வகையான ரெசிபிஸ் என்ன சார் தயார் பண்ணலாம்?
0: மெயின் சூப் சார், ஃபஸ்ட்டு சூப்.
1: சூப்பு தான்,
0: சூப்பு. அடுத்து காளான் 65,
1: ம்,
0: கிரேவிஸ்,
1: ம்,
0: அப்புறம் இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ் மாதிரி நீங்கள் நான்வெஜ்ஜில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ இந்த செட்டிநாடு ஸ்டைல், அதில் எல்லாமே நீங்கள் காளானில் பண்ணலாம்.
1: பண்ணலாம்.
0: இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த சூப் பவுட்ரும் பண்ணுறாங்க. இப்போ இந்த காளானை வந்து காய வச்சுட்டு அதை பவுட்ரு ஆக்கிட்டு அதுக்குள்ளே மசாலாலாம் சேர்த்து இன்ஸ்டன்ட் சூப் பவுடர் அந்த மாதிரி கொடுக்க ஊறுகாய் செய்யலாம். அதில் காளானில் ஊறுகாய் செய்யலாம். நிறைய அதிகமாக போகிறது சூப். சூப் நிறைய நீங்கள் ரோட்டுக்கடலே பார்த்தீங்கன்னா இந்த காளான் சூப்னு வச்சுருப்பாங்க. இந்த சூப் தான் நிறைய செய்வாங்க.
1: காளான் மசாலா நிறைய செய்கிறாங்க.
0: ஆமாம், இப்போ நிறைய இந்த நம்ம சென்னையில் பர்கர்லாம் வச்சு செய்கிறாங்க சார்.
1: காளான் வச்சு,
0: காளான் வச்சு பர்கர்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி கடைகள் நிறைய, நானே ஒரு 2-3 கடைக்கு சப்ளை பண்ணிட்டுருக்கேன்.
1: இந்த மாதிரி காளான் வளர்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் பிரியப்படுறார். உங்களை மாதிரி சிவில் இன்ஜினியர் வேண்டாம், ஒரு சாதாரண ஒரு ஏதோ ஒரு டிகிரி படித்தவர் ஒரு சுய தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவர் எப்படி நீங்கள் வழி நடத்துவீங்க
0: சார்? அவங்களுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் மாதிரி வைக்கிறோம் சார்.
1: அப்படியா?
0: ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்குது, மாதத்தில் 2வது சனிக்கிழமை இருக்கும்.
1: ஸோ அவங்க உங்கள் பண்ணையில் பண்ணுறீங்க?
0: எங்கள் பண்ணையிலே சார். அவங்களுக்கு தியரி கிளாஸ் இருக்கும் ப்ளஸ் ப்ராக்டிக்கலும் இருக்கும். ஸோ அவங்க விருப்பப்பட்ட என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வந்து கற்றுக்கலாம். அது இல்லாமல் நாங்கள் கற்றுக்கிட்டோம், இன்னும் எங்களுக்கு புரியல, எங்கள் கூட சேர்ந்து ஒரு வாரம் வேலை கூட செய்யலாம். அவர்
1: அப்படி
0: அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுக்குறோம் நம்ம.
1: உங்களை தொடர்பு உள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்கள்.
0: 8122-196-884.
1: இதில் தொடர்பு கொண்டால் நீங்கள் இந்த காளான் வளர்ப்பு சம்மந்தம்
0: வேறு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக எனக்கு
1: பண்ணுறீங்க. இன்னும் இதில் வேறு ஏதாவது குறிப்பிட்டு சொல்லும்படியான தகவல்கள் இந்த காளான் வளர்ப்பில்
0: சார்? காளான் வளர்ப்பு பொறுத்தவரையும் இனிஷியலாக நான் வரேன் அப்படின்னும் போது ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. இந்த தொழிலில் எந்த தொழில் நல்லது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக 300-300 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஸோ அதில் என்னென்ன வருது நம்ம, ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை வரும், நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதை விட வேறு பிரச்சனை வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டு அது அதன் பிறகு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர்.
1: எப்பயுமே முதல்ல சின்னதாக செய்யணும்.
0: ஆமாம்,
1: அப்புறம் பெருசாக,
0: அப்புறம் பெருசாக ஆரம்பிக்கும்.
1: ஒரு சுய தொழில் வாய்ப்புக்கான ஒரு தொழில் இந்த காளான் வளர்ப்புன்னு சொல்லுவீங்களா?
0: தாராளமாக சார், 100%.
2: என்ன மருதானியக்கா, கை கொடுக்கும் காளான் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏ.என். கௌதம் அவங்க தகவல்களை எம்புட்டு அருமையா பகிர்ந்துகிட்டாருல்ல
3: முத்தழகு. விவரங்களை கேட்ட பிறகு எனக்குள்ள புது தெம்பே பறந்துருச்சு
2: அக்கா. அது எனக்கே உங்க முகத்தை பார்த்ததும் தெரியுதே, உங்க முகம் இப்ப பிரகாசமா இருக்கு.
3: இந்த விவரத்தை என் மகன்கிட்ட முதல்ல சொல்லணும் புள்ள.
2: கண்டிப்பாக்கா, கை கொடுக்க காளான் வளர்ப்பு இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? ஆறுமுகத்துக்கிட்ட இந்த விவரத்தை எடுத்து சொல்லி பயிற்சியும் எடுத்துக்க சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, அப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதையும் கேளுங்கக்கா.
3: அது என்ன முத்தழகு?
2: ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களோட சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பத்தி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய் ஸ்ரீதர் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. அதையும் கேளுங்க.
4: ரெண்டு சின்ன பயிர்கள், மருத்துவ குணம் அதிகமாக கொண்ட ரெண்டு சின்ன பயிர்கள், அது தரக்கூடிய ஏராளமான உபயோகங்கள், இதை பற்றி தான் இந்த நறுமண பயிர்கள் இதில் நம்ம கேட்க போகிறோம். தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு பயிர்கள் வந்து ரோஸ்மெரி மற்றும் தைம். தைம் அப்படிங்கிற பயிர் வந்துட்டு நமக்கு சாதாரணமாக தெரியும், தமிழில் வந்து அதை ஹோம திரவம் சொல்லுவாங்க. திரவம் இல்லைனா வந்துட்டு பொடி, இந்த மாதிரி அந்த பயிர்களின் மூலமாக மதிப்பு கூட்டி அதை வந்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி ரோஸ்மெரியும், ரோஸ்மெரியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இந்த ரெண்டு பயிர்களையும் வந்துட்டு போதுமான விளைச்சல் இங்கே இல்லாத காரணத்தினால வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் அண்ட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், இதில் எல்லாத்துலேயுமே உபயோகப்படக்கூடிய பொருட்களாகவும் இந்த ரோஸ்மேரி மற்றும் தைம் பயன்படுது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அவங்க வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்கள்லையும் ரெண்டு ரகத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரோஸ்மேரி ஊட்டி ஒன், தைம் ஊட்டி ஒன். இந்த ரெண்டு ரகத்தை பற்றியும் இந்த ரெண்டு ரகத்தில் எப்படி வந்துட்டு மதிப்பு கூட்டுறது, அதை எப்படி சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ரோஸ்மேரி எடுத்துப்போம். ரொம்ப புஷ்ஷி டைப்புன்னு சொல்லுவாங்க. இதனோட இலைகள் வந்துட்டு ரொம்ப சின்னதாகவும் இலைகளினுடைய அம்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடித்த ஊசி மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு கையில் எடுத்து சாதாரணமாக நல்லா தேய்ச்சி மோந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கொடுக்கும். கற்பூரம் போல் ரொம்ப கடுமையான வாசம் வீசக்கூடிய ஒரு பயிர் ரகம் இது. ஒரு முறை நட்டாலே போதும், இதுக்கு 8-10 வருஷத்துக்கு வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு மகசூல் ஈட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். அதன் மூலமாக வருமானத்தையும் உங்களுக்கு பெருக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம தைம்னு எடுத்துக்கிட்டோம்னா தைமும் ரோஸ்மேரி மாதிரி ஒரு சின்ன செடி தான். ஒரு அடிக்கு குறைவாகவே தான் வளரும். அது எப்போவுமே லேசான மருத்துவ வாசனை குணம் வந்துட்டு இதில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு தைமால் அப்படிங்கறக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான். இந்த பொருள் இருக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு பொதுவாக இந்த ஜீரண பிரச்சனைகள், காய்ச்சலோ இல்லை ஒரு இரும்பலோ இருந்ததுன்னா இதை உடனே ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் இது வந்துட்டு நிறைய இடங்களில் உபயோகப்படுத்தப்படுது. இயற்கை கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுது. இந்த ரெண்டு செடியுமே வந்துட்டு புதினா குடும்பத்தை சேர்ந்தது. லேமியேசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சூரிய ஒளி இதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் தண்ணீர் வந்துட்டு அதிகமாக தேங்கி நின்னா இந்த செடி வந்துட்டு அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால விவசாயிகள் இதை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு நீர் போகக்கூடிய ஒரு வடிகால் அமைச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயிரிடுறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதே சமயம் 8-10 வருஷம் வரைக்கும் இந்த பயிர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் வந்து அதிகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பல ஆண்டுகளாக வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்லையும் ஆராய்ச்சி செஞ்சு இந்த ஊட்டி ஒன்றுங்கிற ரகத்தை இந்த ரெண்டு பயிர்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000-2000 மீட்டர் உயரத்தில் வந்துட்டு இந்த பயிரை விளைய வைக்கிறது ஒரு நல்ல மகசூலை ஈட்டி தரும். அதே மாதிரி முழு சூரிய ஒளி தேவை. 15-25 டிகிரி செல்சியஸ் குள்ளார தான் இந்த பயிர்கள் வளரும். அதுக்கும் மேலே வெப்பநிலை அதிகமாச்சுன்னா இந்த பயிர்னால தாக்குப்பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் மண்ணில் வந்துட்டு நீர் எப்போவுமே வந்துட்டு வடிஞ்சே இருக்கணும். நீர் தேங்கி இருந்ததுன்னா இந்த ரெண்டு பயிர்களும் வந்துட்டு அழுகக்கூடிய அபாயம் ஏற்படும். ரோஸ்மெரியோ இல்லை தைமோ நீங்கள் வந்துட்டு பயிரிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மண்ணை ஒரு தடவை பரிசோதனை செஞ்சுக்கோங்க. மண்ணை பரிசோதனை பண்ணும் பொழுது pH வந்துட்டு 5.5-7 வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்களும் வந்து தட்பவெப்பநிலையை தாங்கி வளரக்கூடிய தன்மையை வந்துட்டு நமக்கு சூழலை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ரோஸ்மேரியும் தைமும் வந்துட்டு விதையினால சாகுபடி செய்ய முடியாது. அதனால தண்டு குச்சிகளை வச்சு தான் சாகுபடி செய்ய முடியும். அதே மாதிரி தைம் செடிகள் வந்துட்டு ரொம்ப விதை சின்னதாக இருந்தாலும் விதை மூலமாகவும் வந்துட்டு ஒரு சிலர் வளர்க்குறாங்க. ஆனால் பொதுவாக நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ரெண்டு பயிர்களுக்கும் தண்டு குச்சிகள் மூலமாக நீங்கள் வந்துட்டு வளர்க்குறது தான் சிறப்பான முறையாகவும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டு பயிர்களுமே வந்துட்டு புஷ்ஷி நேச்சர், ஒரு அடிக்கு மேலே வளராது. அதே நேரத்தில் சைடில் வந்து நிறைய வரும். ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடையில உள்ள கேப் வந்து 45-45 சென்டிமீட்டர்லேயோ இல்லை 60-45 சென்டிமீட்டர்லேயோ ஒரு பாத்திக்கும் இன்னொரு பாத்திக்கும் நடுவில் இந்த மாதிரி நம்ம இடைவெளி விட்டோன்னா இந்த பயிர்கள் வந்துட்டு நல்ல சீரான காற்றோட்டம், சீரான சூரிய ஒளி இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நல்லா வளரும். தைமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ரோஸ்மேரி 45-45 தைம் 30-30 இவ்வளோதான் வித்தியாசம். நம்மளுடைய முக்கியமான நோக்கம் இந்த பயிர்களில் இருந்து எண்ணெய்களை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எண்ணெய்க்கு உண்டான குவாலிட்டியை வந்துட்டு தழை சத்து அதிகமாக இருந்ததுன்னா அது குறைச்சிரும். அதனால அளவான தழை சத்து, அளவான மணிச்சத்து, அளவான சாம்பல் சத்து இதை வந்துட்டு நீங்கள் போடுறதன் மூலமாக இந்த பயிர்களை வந்துட்டு நல்ல மகசூல் ஈட்டி தரத்துக்கு பெரிய உதவியாக இருக்கலாம். அறுவடையை பொறுத்த வரைக்கும் ரோஸ்மேரி வந்துட்டு நடவு செஞ்சதுலேருந்து 5-6 மாசத்தில் ஒரு தடவை நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 3-4 முறை வரைக்கும் அறுவடை செய்யலாம். அறுவடை செய்யறது எப்படி செய்யணும்னா செடி வளர்ந்து அதனுடைய இளம் தளிர்கள், அதாவது சின்ன சின்ன லீஃப் இருக்கும், அந்த லீஃப் வந்துட்டு மேலே 15-20 சென்டிமீட்டர் பகுதி இடைவெளியில் இருக்கும். அந்த நுனியை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். கடினமான தண்டு பகுதியை எப்பவுமே கட் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரோஸ்மேரியில். தைமம் கிட்டத்தட்ட ரோஸ்மேரி மாதிரி 4-5 மாசத்துல முதல் அறுவடைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு தொடர்ந்து 2-3 முறை அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். தரையிலிருந்து 5-10 சென்டிமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய செடிகள்ல எண்ணெயோடைய போர்ஷன் வந்துட்டு அதிகமா இருக்கும். அதனால இந்த இலைகளை நீங்க வந்துட்டு கட் பண்ணி இதை ட்ரை பண்ணி அதுல இருந்து நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இல்ல பூக்க தொடங்குற நேரத்துல நீங்க அறுவடை செஞ்சு அதை வந்துட்டு நீங்க ஆயில் எடுக்கிறதுக்கு உட்படுத்தணும். காரணம் என்னன்னா, அந்த பூக்க தொடங்குற சமயத்துலதான் வந்துட்டு இந்த தைம்ல வந்து ஆயில் நிறைய சேரும். சாதாரணமா நம்ம ஆயில் டிஸ்டிலேஷன் எப்படி பண்ணுவோம், வேப்பரைசேஷன் மூலமா பண்ணுவோம். ஆவி மூலமா அதை டிஸ்டில் பண்ணி அந்த ஆயில் எடுத்து தான் நம்ம கொடுப்போம். அந்த ஆயில்ல நல்ல நறுமணம் வரணும், அந்த ஆயில் மூலமா நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கணும் அப்படின்னா பூக்கிற சமயத்துல நீங்க அறுவடை பண்றது தான் வந்துட்டு தைம பொறுத்த வரைக்கும் உகந்த விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹார்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ற அன்னைக்கே நீங்க அதை மார்க்கெட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல உலர வச்சு நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா உலர்த்தத்துக்கு வந்துட்டு நமக்கு சோலார் ட்ரையர் இருக்கு, எலக்ட்ரிக் ட்ரையர்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுத்திலயுமே நீங்க கிட்டத்தட்ட 35-40 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல இதை நீங்க உலர வச்சீங்கன்னா அந்த பச்சை தன்மை போயிட்டு அது நல்லா உலர்ந்து வரும். அந்த உலர்ந்து வர இதுல வந்துட்டு நல்ல மனம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ரோஸ்மேரியையோ இல்ல தைமையோ ட்ரை பண்ணி செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க பார்க்கணும். ரோஸ்மேரியை பொறுத்த வரைக்கும் எண்ணெயை எடுத்ததுக்கு அப்புறம் அது மிச்சம் இருக்கிற அந்த சக்கையை நிறைய பேர் வந்துட்டு போட்டுடுவாங்க. ஆனா அதுக்குள்ளர ஹைட்ரோசால் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர் இருக்கு. அது ரோஸ்மேரி வாட்டர்ன்னு சொல்லி நிறைய பேர் மார்க்கெட் பண்ணவும் செய்யறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். எதுக்காக அப்படின்னா மாய்ஸ்சரைசர், நம்ம சாதாரணமாக வந்துட்டு வின்டர் கிரீம்னு சொல்லுவோம், மாய்ஸ்சரைசர் செய்யறதுக்கும் ஹேர் ஆயில் இதெல்லாம் செய்யறதுக்கும் வந்துட்டு இந்த ஹைட்ரோசால் வந்து உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக பயன்படுது. இப்போ இந்த பொருட்களை வந்துட்டு நீங்க விற்கிறதுக்கு முதல்ல FSSAI சர்டிபிகேட் நீங்க வாங்கணும். ஏன்னா நீங்க அதை மதிப்பு கூட்டி விற்கிறீங்கிறதுனால FSSAI உரிமம் வந்துட்டு நம்ம பெறணும். அதற்குரிய மருந்து மற்றும் அழகு சார்ந்த பொருட்கள் அதனுடைய விதிமுறைகளை வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை நீங்க காஸ்மெட்டிக்ஸுக்கு நீங்க வந்துட்டு உங்களுடைய ரோஸ்மேரியையோ தைமையோ ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னா மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களின் விதிமுறைகளை வந்துட்டு நம்ம மெயினா பார்க்கணும். அதே மாதிரி இதுக்கு கெமிக்கல் அதிகமாக தேவைப்படலை. காரணம் என்னென்னா இதுக்கு பெஸ்ட் டிசீஸ் கிடையாது, அதனால கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம பண்ணுறதுனால இது இயற்கை வேளாண்மை சான்றிதழை நம்ம வந்துட்டு வாங்கிக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல பலத்தை நமக்கு கொடுக்கும். மேற்கொண்டு ஏற்றுமதிக்கு தேவையான வழிவகைகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இதில் முக்கியமாக ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே பெரிய அளவில் ஆரம்பிக்க வேண்டாம். முதல்ல குறுகிய அளவில் ஆரம்பிங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய மார்க்கெட்டை நீங்கள் விரிவடைஞ்சிட்டே போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உள்ளூர் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணாதீங்க, நகரப்புறங்களை டார்கெட் பண்ணுங்கள். இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்ஸை டார்கெட் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணுற இது வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுய உதவி குழுக்கள் மூலமாக நீங்கள் வந்துட்டு இலைகளை உலர வச்சு அதுலேருந்து எண்ணெய் எடுத்து அதை பொருளாக்கி நீங்கள் விற்கலாம். இல்லை உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனங்கள் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் உழவர் உற்பத்தியாளர்கள் நிலங்கள் மூலமாக நீங்கள் வந்துட்டு கூட்டாக வாங்கி அதை வந்துட்டு விற்பனை செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல வகையில் வந்துட்டு மகசூலை ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிராண்டாகவே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பொருட்களை வந்துட்டு விற்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
2: என்ன மருதானியக்கா, ரோஸ்மரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களோட சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பத்தி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: இந்த தகவலையும் கேட்ட பிள்ளை அருமையெல்லாம் இருந்துச்சு. இந்த நறுமண பயிர்களை மகசூல் பண்ணி அதுலயும் நல்ல வருமானம் எடுக்கலாம் போல இருக்கு.
2: ஆமாக்கா, இந்த சந்தை வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி இதை மதிப்பு கூட்டி விற்றா நமக்கு நல்ல வருமானம், இதுக்கும் பயிற்சி தராங்கக்கா.
3: முத்தழகு, இந்த விஷயத்த உடனே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லணும்.
2: தொழில் வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கும் போது நீங்க ஏன் கவலைப்படணும்?
3: ஆமா முத்தழகு, வாழறதுக்கான வழி கிடைச்சிடுச்சு, இனி நான் ஏன் வாடணும்?
2: அப்படி சொல்லுங்க.
5: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
6: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
7: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
6: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
8: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
9: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
10: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
11: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
6: எப்படின்னா,
11: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
9: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
8: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
10: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற விழாவில் கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக் கொண்டார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது. அமரன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றார். மகாராஜா படத்திற்காக அனல் அரசுக்கு சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருது வழங்கப்பட்டது. சிறந்த ஒலிப்பதிவிற்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேனுக்கும், சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிஹரசுதனுக்கும் வழங்கப்பட்டது. மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலின் நீர்வள பாதுகாப்பு குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தண்ணீரை சேமிப்பதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்கவும், நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஞ்ஞான ரீதியான தீர்வுகள் குறித்தும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரையில், பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்தும் ஜல்ஜீவன் இயக்கம், நவாமி கங்கா இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நீர் சேமிப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பங்களிப்புடன் நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வதால் எதிர்கால சந்ததியினருக்கான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தரமான நிர்வாகம் மற்றும் சேவையின் அடிப்படையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய நிர்வாகிகள் சங்க தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு தொழிற்சாலை, சேவை மையங்கள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சிக் கூடங்களில் உயர்தரத்திலான நிர்வாக கட்டமைப்பை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் 8% வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாகவும் நிலையாகவும் உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 படிப்படியாக நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள 27,000 பேரில் 2,708 பேருக்கு பணி வழங்கப்படும் என்றும், 2வது மற்றும் 3வது கட்ட தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 3,000 பேர் என்ற அடிப்படையில் மொத்தமுள்ள 9,000 காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பேராசிரியர்களாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலக தரத்திலான உயர்கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் தனியார் பல்கலைக்கழக மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலுவையில் உள்ள பணி மூப்பு தொடர்பான அரசாணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், பேராசிரியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறைப்பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்ததும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அரசு சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் 120 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க இடம் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் பொதுவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 500,000 நெல் மூட்டைகள் தார்பாய் கொண்டு மூடப்படவில்லை என்றும், இதனால் கடந்த 2 பெய்த மழையில் நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அக்கறையோடு சுட்டிக்காட்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆளும் தாவேக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நிலையத்தில் நேரம் சரியாக 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது நினைத்தாலே இனிக்கும். நேயர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக எல்லாரும் ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்டு மகிழலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்க உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் அனுப்பி கேட்டு மகிழலாம். உள்ளூர் நேயர்கள் 9344901018 அப்படின்ற நம்பருக்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 அப்படின்ற நம்பருக்கும், புதிய நேயர்கள் 83001910018 அப்படின்ற நபருக்கும் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். அது மட்டும் இல்லைங்க, 83001910018 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் அனுப்பலாம். உங்களோட பேர், ஊர், எந்த படத்துலேருந்து எந்த பாடல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெளிவாக அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாடல்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். முதல் பாடலாக ஊட்டி எஃப்எம் சார்பாக ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வரப்போகுது. தொடர்ந்து கேளுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செமகிட்டு.

மாப்பிள்ளை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல சூப்பரா பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:11 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்குது, பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து யார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து சுமதி அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பிடித்த பாடலாக புதுமை பெண் படத்திலிருந்து கஸ்தூரி மானே அப்படின்ற ஒரு பாடல் பிடிக்கும், அந்த பாடல் வந்து கேட்டிருக்கிறாங்க. அந்த பாடல் அவங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் இப்போ வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செமகிட்டு.

0: கேஜே யேசுதாஸ் உமா ரமணனோட வாய்ஸில் புதுமை பெண் படத்துலேருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:17 ஆயிடுச்சுங்க. ஊட்டியஃபம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்ததாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கண்டம் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: நானே ராஜா நானே மந்திரி படத்திலிருந்து தேகம் சிறகடிக்கும் என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: இதோ எல்லோருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.

UDFM 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்ததாக ஒரு மெசேஜ் வந்திருக்குது. திருவள்ளூர், மன்னிக்கவும், திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா கௌதமன், சங்கீதா, இனியவன், ஸ்ரீநிதி, கனகா இவங்க எல்லாரும் சேர்ந்து சூரக்கோட்டை சிங்கக்குட்டி படத்திலிருந்து காளிதாசன் அப்படின்ற ஒரு பாடல் வந்து அவங்களுக்கு பிடிக்கும், அந்த பாடல் எங்களுக்காக வழங்குங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக இதோ பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது UTFM 101.8, இங்கே எல்லாமே செமகிட்டு.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாயிட்டு 8:28 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 நினைத்தாலே இன்றைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: வணக்கம் சார், நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. உங்களின் இனிய குரலில் இனிய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு சுகமாக இருக்கிறேன். இந்த இரவு வேளையிலே ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: இந்த அழகான வேளையில் சோலை பூவில் மாலை தென்றல் என்கிற ஒரு அருமையான பாடலை தென்றலோடு தலாட்டுங்கள். இரவு இனியாகட்டும்.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

வெள்ளை ரோஜா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட வாய்ஸில் தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:34 ஆயிருச்சுங்க. ஊட்டியஃபம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்த மெசேஜ் எங்கிருந்து வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் தாசரபட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம் அனுப்பியிருக்கிறாரு. இவருக்கு பிடித்த பாடலாக ராசாவே உன்ன நம்பி படத்திலிருந்து ராசாத்தி மனசில் அப்படின்ற பாடல் வந்து கேட்டிருக்கிறாரு. இதோ அவருக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்கள்.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:40 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: காந்தல் இருந்து சாந்தா பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறோங்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம் மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: படம் கேளடி கண்மணி
0: சார். சரிங்க,
1: பாடுறது கற்பூர முல்லை ஒன்று, அந்த பாடல் போடுங்க சார்.
0: கண்டிப்பா, உங்களுக்கு பிடித்த பாடல் உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. நன்றி
1: கொடுத்ததுக்கு. நன்றி சார்.
0: நன்றி மேடம். நன்றி
1: நன்றி சார்.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 8:45 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சென்னை ராஜேஷ். எப்படி சொல்றீங்க?
0: நல்லா இருக்கிறேங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக சார். ஊட்டியில பேசுறது.
0: ஹலோ,
1: ஊட்டியில பேசுறது
0: சார். சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: திரைப்படம் அக்னி நட்சத்திரம் திரைப்படம்.
0: சரிங்க,
1: ஒரு
0: பூங்கா. உங்களுக்கு பிடித்த பாடல் உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. நன்றி.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:50 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த மெசேஜ் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஊட்டி செயின்ட் மேரிஸ் ஹில் பகுதியிலிருந்து ராஜு அனுப்பியிருக்கிறாரு. இவருக்கு பிடித்த பாடலாக சொல்ல துடிக்குது மனசு படத்திலிருந்து பூவே சிம்பூவே அப்படின்ற பாடல் கேட்டிருக்கிறாரு. இவருக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செமகிட்டு.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியா 8:56 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சு எந்த நேயர் பாடல் கேட்க போறாரு அப்படிங்கறத பாத்திரலாம். ஹலோ, வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேலை, நிலா மகளும் விழித்திருக்கும் நிசமான உங்களோடு கோவை சிறுவணிச்சாரல் நரசிங்கபுரம் என் கே கந்தசாமி.
0: சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: சார், சமையல்காரன் படத்துல நீங்க விஜயசனம் பாடுங்க, யாருமே இந்த கேட்காத பாடலு.
0: சரிங்க.
1: சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, அந்த பாடல் விருப்பம் சார்.
0: சரிங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நேர்களே, இவருக்கு பிடித்த பாடலோடு இன்னைக்கு நம்ம நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சுங்க. நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் வாட்ஸ்அப் வழியாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து மெசேஜ் அனுப்பின நேயர்களுக்கும் கால் பண்ணி பாடல் கேட்ட எல்லா நேயர்களுக்கும் ஒட்டியஃபம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒலிக்கும் இந்த பாடலோடு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

அண்ணன் அறிவுங்க, ஒரு கோட்டை என்றாலும் குடிசை என்றாலும் கொள்கை பொறுவுங்க, குடும்ப பாசம் ஊட்டி வளர்த்தது அண்ணன் அறிவுங்க, ஒரு கோட்டை என்றாலும் குடிசை என்றாலும் கொள்கை பொறுவுங்க, பாட்டாளிகளின் கூட்டாளிகளில் நானும் ஒருவருங்க, பாட்டாளிகளின் கூட்டாளிகளில் நானும் ஒரு

கைகளை நம்பிய மனிதா பொழுதே விடியிருங்க. இந்த உண்மையை சொன்னா ஒரு சில பேருக்கு எரிச்சல் வருதுங்க. உழைக்கிற கைகளை நம்பிய மனிதா பொழுதே விடியிருங்க. இந்த உண்மையை சொன்னா ஒரு சில பேருக்கு எரிச்சல் வருதுங்க. தேவையை கூட தியாகம் செய்கிற கூட்டம் இருக்குதுங்க. தேவையை கூட தியாகம் செய்கிற கூட்டம்.

0: திரைக்கானத்தில் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கவிருப்பது பாட்டு பாடவா படத்திலிருந்து இளையராஜா மற்றும் SP பாலசுப்ரமணியம் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: ഒളിത്ത പാടലോടെ നിറവേറ്റത് എന്റെ തിരയഗാനം. ആകാശവാണി നേരം 9:30 അറിവിയൽ നേരം.
1: படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை. மனநல மருத்துவர் டாக்டர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: டாக்டர், இந்த கிரியேட்டிவிட்டின்ற வார்த்தையை வந்து நம்ம எல்லா துறையிலயும் கேள்விப்படுறோம். என்ன
3: ஸோ நீங்க சொல்ற மாதிரி இது ரொம்ப ஒரு ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ற டேர்ம். ஸோ இதற்கான ஒரு டெஃபினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இந்த கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் அப்படின்றது ரெண்டு விஷயங்களை அடக்கும். ஒன்னு வந்து அது புதுமையா இருக்கணும், ஒரிஜினாலிட்டி. ரெண்டாவது வந்து அந்த கிரியேட் பண்ற அந்த விஷயம்க்கு ஒரு மதிப்பு இருக்கணும். ஸோ இந்த கிரியேட் பண்ற பொருள் வந்து யோசனையா இருக்கலாம், கருத்தா இருக்கலாம், படைப்புகளா இருக்கலாம், செயல்பாடுகளா இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அதனுடைய புதுமையாவும் இருக்கணும், அதே சமயத்துல ஏதோ ஒரு விதத்துல ஒரு மதிப்பு ஆர் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கணும். ஸோ இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு எஸ்தெட்டிக் வேல்யூவா இருக்கலாம், அழகியல் ரீதியா இருக்கலாம், இல்லைனா ஒரு உணர்ச்சி எமோஷனல் வேல்யூவா இருக்கலாம், இல்லைனா ஒரு சிந்தனை தூண்டலா இருக்கலாம், போயட்ரி இப்படி இருக்கலாம், ஒரு பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கலாம், ஒரு கல்ச்சுரல் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இப்படி இந்த ஒரிஜினாலிட்டியும் ஒரு வேல்யூயும் சேர்த்தது தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கிரியேட்டிவோட எண்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பா இருக்கலாம், தொழில்நுட்ப புதுமையா இருக்கலாம், ஓவியமா இருக்கலாம், இசையா இருக்கலாம், இலக்கியமா இருக்கலாம், கவிதையா இருக்கலாம், இப்படி எது வேணாலும் இருக்கலாம்.
2: டாக்டர்,
3: படைப்பாற்றல் என்பது சில மேதைகளுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல அப்படின்றதுதான் அவர் சொன்னாரு. எல்லாருக்கிட்டையும் ஒரு சிறிய அளவில் தொடங்கி வளரக்கூடிய ஒரு திறனா அவரு படைப்பாற்றலை பார்த்தாரு. சோ அதுல 4 நிலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். சோ இந்த 4 நிலைகள் அப்படின்னு சொல்லும் போது மினி சி, அப்புறம் லிட்டில் சி, ப்ரோ சி, பிக் சி அப்படின்றது 4 சொன்னாரு. ஸோ இந்த மினி சி அப்படின்றது தனிப்பட்ட படைப்பாற்றல். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, நாமே புதிதாக ஒன்றை புரிந்து கொள்ளும் ஒரு தருணம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சயின்ஸ் கான்செப்ட படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு தன்னுடைய சொந்த முறையிலேயே யோசிச்சு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளும் பொழுது அந்த ஒரு இதுதான் மினி சி அப்படின்றது. இட்ஸ் அ பர்சனல் கிரியேட்டிவ் மூமெண்ட், இது தனிப்பட்ட படைப்பாற்றல். இரண்டாவது வந்து லிட்டில் சி அப்படின்னு சொல்றோம், அதாவது அன்றாட படைப்பாற்றல். நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம ஏற்படுத்தும் சின்ன சின்ன புதுமைகள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு மட்டுமே ஒரு புதிய சமையல் குறிப்பை, ஒரு புதிய ரெசிபியை உருவாக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இனோவேஷன்ஸ் தட் வி டூ நம்ம டெய்லி லைஃப்ல, இதை லிட்டில் சி அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது வந்து ப்ரோ சி, தட் இஸ் அ ப்ரொஃபஷனல் சி, தொழில்முறை படைப்பாற்றல். ஸோ ஒரு துறையில அனுபவம் பெற்ற நிபுணர்கள், இது வந்து ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஒரு பொறியாளர், எந்த துறையில இருந்தாலும் அவங்களுடைய அந்த துறை அனுபவம் வச்சு ஒரு புதிய தீர்வை வந்து உருவாக்குறது, இது வந்து ப்ரோ சி. அண்ட் ஃபைனலா நம்ம சொல்றது பிக் சி, இது வந்து உலகை மாற்றும் படைப்பாற்றல், வரலாற்றில் இடம் பிடிக்கும் கண்டுபிடிப்புகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்ஸ்டைன் தியரிஸா இருக்கலாம், இல்லைனா மேரி கியூரியோட கண்டுபிடிப்புகள் இருக்கலாம். ஆனா இதுல என்னன்னா, நம்ம எல்லாருமே இந்த பிக் சி

0: ட்ரை பண்ணார்னா கிரியேட்டிவிட்டியை நிறைய பேர் நிறைய விதமா டிஃபைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா வந்து ஒரு ஆக்சுவல் டெஃபினிஷன் அப்படின்றது வரல. சோ மெல் ரோட்ஸ் என்ன பண்ணார்னா எல்லா டெஃபினிஷனையும் கலந்து ஹியூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கிரியேட்டிவிட்டினா என்னன்னு. அப்ப அவர் வந்து சொன்னது என்னன்னா, ஒரு பிரிசம் வழியாக ஒரு லைட் போகும் பொழுது அது பல நிறங்களாக பிரியும். சோ அப்படி வந்து படைப்பாற்றல பற்றிய பல்வேறு டெஃபினிஷன்ஸ பார்க்கும் பொழுது இது நான்கு முக்கிய கூறுகளா பிரியுது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா இந்த நாலு கூறுகளும் சேர்ந்தால்தான் படைப்பாற்றலை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத அவர் சொன்னாரு. சோ இந்த நாலு கூறுகளை தான் அவர் வந்து 4 P's அப்படின்னு சொன்னாரு. இதுல முதல் P அப்படின்றது பர்சன், இது வந்து படைப்பாளர். அதாவது ஒருவருடைய ஆளுமை, அவருடைய அறிவுத்திறன், அவருடைய மனப்பாங்கு, மதிப்பு, சுயநம்பிக்கை. சோ இதெல்லாம் இந்த பர்சன் சென்டர்ட், இது வந்து ஒரு பகுதி, ஒரு கூறு ஃபார் படைப்பாற்றல். இந்த பர்சனை தாண்டி அடுத்த பி அப்படின்றது ஒன்னு இருக்கணும்னு சொன்னாரு. அதுதான் ப்ராசஸ், இது செயல்முறை. சோ இந்த செயல்முறை அப்படின்றது என்னன்னா சிந்தனை, அந்த பர்சனுடைய சிந்தனை எப்படி வளர்கிறது, அதுல வந்து என்ன செயல்முறைகள் நடக்கின்றன, அவருடைய அந்த பர்சனோட மோட்டிவேஷன், கற்றல், சிந்தனை, இது எல்லாம் தான் ப்ராசஸ், செயல்முறை அப்படின்னு சொன்னாரு. சோ இதுவும் வந்து படைப்பாற்றலுக்கு ஒரு முக்கிய ஒரு காரணமா இருக்கு. சோ பர்சன் ஒண்ணு, ரெண்டாவது ப்ராசஸ், மூணாவது பி வந்து பிரஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரஸ் அப்படின்றது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற பிரஸ் இல்ல, அழுத்தம் அப்படின்ற இதுல அப்படி அர்த்தம் வராது. அவர் பிரஸ் அப்படின்னு குறிப்பிட்டது வந்து சுற்றுப்புற சூழல், அதாவது ஒரு மனிதருக்கும் அவரை சுற்றி உள்ள அந்த என்வாயர்மெண்ட்டுக்கும் உள்ள இருக்கிற உறவை தான் அவர் வந்து தேர்ட் பியா சொல்றாரு, பிரஸ் அப்படின்னு சொல்றது. சோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய குடும்பம், பள்ளி, நண்பர்கள், ஆசிரியர்கள், பணியிடம், இது எல்லாமே நம்மளுடைய படைப்பாற்றல வந்து ஊக்குவிக்கும் இல்லைன்னா டிமோட்டிவேட் பண்ணும். சோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஃபைனல் வந்து ப்ராடக்ட், அதுதான் அந்த படைப்பு. சோ இது வந்து ஒரு யோசனை அப்படின்றது மைண்ட்ல மட்டும் இல்ல, அது வந்து ஒரு டான்ஜிபிளா இருக்கணும், பிறர் பார்க்க, பயன்படுத்த அல்லது அனுபவிக்க கூடிய வடிவம் பெற வேண்டும், அததான் ப்ராடக்ட் அப்படின்றது அவரு சொன்னாரு. சோ இதுதான் 4P மாடல். பட் இது ஜெனரலா ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு அறிவியல் கண்காட்சிக்காக தானாக செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் கருவி, ஒரு எக்யூப்மெண்ட்டை டிசைன் பண்ணணும் அப்படின்றதுதான் ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் இந்த 4P நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் பர்சன், இது வந்து இந்த குழந்தையுடைய ஆர்வம், விடாமுயற்சி, புதியதாக சிந்திக்கும் திறன், இதெல்லாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் பி ஆஃப் பர்சன். ரெண்டாவது வந்து ப்ராசஸ், இந்த பொண்ணு வந்து இதை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தகவல்களை தேடுவது, வரைபடம் வரைவது, இந்த டெம்ப்ளேட் மாதிரி மாடல் உருவாக்குவது, சோதித்து பார்ப்பது, தவறுகளை சரிபார்ப்பது, இதெல்லாம் தான் ப்ராசஸ். That's the thing she does. Third வந்து press. இதுதான் சொல்றேன் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ அவளுடைய ஆசிரியை இருக்கலாம், இல்லைனா பெற்றோரின் ஊக்கம், பள்ளிக்கு வந்து இருக்கிற ஆய்வக வசதி, ஒரு லேப் இருக்கா, இதெல்லாம் தான் சூழல். அண்ட் ஃபைனலா ப்ராடக்ட், இதுதான் அவ அந்த பெண் வந்து உருவாக்குற தானியங்கி நீர்ப்பாசன கருவி. ஸோ இதுதான் கிரியேட்டிவிட்டிக்கு இந்த நாலு பீஸும் தேவை அப்படின்றது தான் மெல் ரோத் சொன்னார்.
1: டாக்டர், 5A மாடல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி சொல்ல முடியுமா?
0: சோ இந்த 5A அப்படின்றது இந்த 4P ல இருந்து தாண்டி இந்த 5A அப்படின்றது. இத வந்து சொன்னவர் வந்து லார்ட் பெட்ரிக் லெவனோ அப்படின்ற ஒருத்தர் தான். சோ இது வந்து ஆக்சுவலி வந்து a little bit சேமா இருக்கும், சில விஷயங்கள் சேமா இருக்கும், ஆனா 4P மாடல்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இவர் சொன்ன இந்த உளவியலாளர் சொன்னது படைப்பாற்றல் என்பது ஒருவர் மூளையில் மட்டுமே உருவாகும் ஒரு விஷயம் இல்ல, அது வந்து மனிதர் செயல், ஆனா சமூகம் மற்றும் சூழல் இணைந்து உருவாக்கும் ஒரு சமூக பண்பாட்டு செயல்முறை அப்படின்னு சொன்னாரு. ஹி பிளேஸ்ட் மோர் எம்பசிஸ் ஆன் தி சுத்தி இருக்கிற ஃபேக்டர்ஸ், அந்த பிரஸ் நம்ம சொன்னோம்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவர் சொன்னாரு. சோ இந்த 5A மாடல்ல நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து அவர் குறிப்பிட்ட ஏ அப்படின்றது ஆக்டர், இது வந்து அங்க நம்ம பி ன்னு சொன்னல பர்சன், அந்த மாதிரி இது வந்து அவர் என்ன சொன்னாரு, ஆக்டர் அப்படின்னு சொன்னாரு. ஏன் அந்த பர்சன் வந்து தனியா இயங்கல. ஃபார் எக்ஸாம்பிள், அதே அந்த மாணவியோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, அவர் சொன்னது இந்த மாணவி தனியாக செயல்படல, ஆசிரியர், குடும்பம், பள்ளி, சமூகம், அவளுடைய அனுபவங்கள், இதை எல்லாத்தையும் அவளை அந்த பெண்ணை வந்து வடிவமைச்சிருக்கு. சோ அதனால திஸ் இஸ் an actor rather than a person. சோ இதுதான் அவர் குறிப்பிட்டல்ல, ஃபர்ஸ்ட் ஏ இஸ் an actor, சமூகத்துடன் இணைந்து செயல்படும் ஒரு படைப்பாளர் தான் ஆக்டர் அப்படின்னு குறிப்பிட்டாரு. ரெண்டாவது வந்து ஆக்சன், செயல், இது வந்து which is very similar to the earlier. இது சிந்தனை மட்டுமே இல்ல, தகவல்களை தேடுவது, இந்த மாதிரியை உருவாக்குது, சோதித்து பார்ப்பது, இந்த process எல்லாமே இவரு சொன்ன word வந்து action, A அப்படின்னு சொன்னாரு. மூன்றாவது வந்து artifact, இது

0: படைப்பு, அங்க நம்ம ப்ராடக்ட்னு சொன்னோம், இங்க வந்து அவர் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து ஒரு பொருள் மட்டுமே இல்ல, இது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு, ஒரு அறிவியல், ஒரு அனுபவம், சமூக தேவை ஆகியவை பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொன்னாரு. பட் இதை தாண்டி அவர் சொன்ன அடுத்த 4th and 5th பாத்தீங்கன்னா, 4th வந்து ஆடியன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து பயன்படுத்துபவர்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆசிரியர்கள், மற்ற மாணவர்கள், நடுவர்கள், ஸோ இவங்க கொடுக்குற ஃபீட்பேக் இந்த படைப்பின் மதிப்பையும் அடுத்த கட்ட மேம்பாட்டையும் தீர்மானிக்குது. ஸோ ஆடியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் ஃபைனலாக அவர் சொன்னது அஃபோர்டன்சஸ் அப்படின்றது கடைசி ஏ. இந்த அஃபோர்டன்சஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த கருவியை உருவாக்க பயன்படுத்தப்படும் மற்ற விஷயங்கள், அதர் ரிசோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பள்ளியில் இருக்கிற லேபா இருக்கலாம், தொழில்நுட்ப வசதிகளா இருக்கலாம், இது எல்லாத்தையும் அஃபோர்டன்சஸ் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதுதான் அந்த 5 P 5 A, ஆக்டர், ஆக்ஷன், ஆர்டிஃபேக்ட், ஆடியன்ஸ் அண்ட் அஃபோர்டன்சஸ். ஸோ இதுல முக்கியமான கருத்து அப்படின்றது என்னன்னா, ஸோ படைப்பாற்றல் ஒருவரின் தனிப்பட்ட திறமை மட்டுமே அல்ல, இது வந்து மனிதர், செயல், சமூகம், பயன்படுத்துபவர்கள் மற்றும் சூழல் ஆகிய அனைத்தும் இணைந்து உருவாகும் ஒரு சமூக பண்பாட்டு செயல்முறை அப்படின்றது தான். ஹி பிளேஸ்ட் மோர் எம்பசிஸ் ஆன் தி இன்டராக்ஷன். அந்த பர்சனுக்கும் தன்னை சுற்றியுள்ள இருக்கிற இந்த சொசைட்டிக்கும் இந்த இன்டராக்ஷன் இருக்கிறதுனால தான் ஒரு படைப்பாற்றல் உருவாகுது அப்படின்றது தான் இந்த 5A மாடல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி.
1: டாக்டர், கிரியேட்டிவிட்டி படிக்கும்போது இன்குபேஷன் வார்த்தை வந்து அடிக்கடி யூஸ் பண்றாங்க, இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன?
0: ஆக்சுவலி இந்த இன்குபேஷன் அப்படின்றது இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இது கண்டிப்பா எல்லாருக்கும் இதை பத்தி தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எப்படி இந்த டேர்ம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1926 கிரஹாம் வாலஸ் அப்படின்றவர் படைப்பாற்றல் 4 நிலைகள்ல உருவாகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொன்னாரு. ஸோ இந்த கிரியேட்டிவிட்டிக்கே ஒரு ப்ராசஸ் இருக்கு, இதுல 4 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொன்னாரு. அதுல முதல் ஸ்டேஜ் வந்து ப்ரிப்பரேஷன். நம்ம கிரியேட்டிவா இருக்கணும் நம்ம நினைச்சோம்னா முதல்ல வந்து நிறைய தகவல் சேகரிப்பு நடக்கணும், இதுதான் ப்ரிபரேஷன் ஃபேஸ். இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படின்றது இதுதான் இன்குபேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நம்ம என்ன விஷயத்தை ஆராய்ச்சி பண்றோமோ, என்ன விஷயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ, அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் இன்குபேஷன். ஜஸ்ட் இட்ஸ் அ ரெஸ்டிங் ஃபேஸ், எதுவுமே பண்ணாம நம்ம ரெஸ்ட் பண்றது தான் இன்குபேஷன் ஃபேஸ். இந்த இன்குபேஷன் ஃபேஸ் கடந்து வரோம்னா ஒரு இலுமினேஷன் ஃபேஸ் வருது, திடீர்னு ஒரு புதிய யோசனை வந்து தோணுது. அண்ட் ஃபைனலா நடக்கிறது தான் வெரிஃபிகேஷன், நம்மளுக்கு தோன்றின அந்த யோசனையை சோதித்து செம்மைப்படுத்துதல், இதுதான் 4th ஃபேஸ். பட் இதுல இந்த இன்குபேஷன் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு பின்னால இருக்கிற நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆக்டிவா ஒரு இன்ஃபர்மேஷனை தேடுறோம்னா கான்சியஸா நம்ம மூளை செயல்படுது. ஆனா இப்ப அந்த இந்த கான்சியஸ் ப்ராசஸிங் இல்லைனாலும் பேக் ஆஃப் த மைண்ட்னு சொல்லுவோம்ல, அப்ப இந்த பேக் ஆஃப் த மைண்ட்ல தொடர்ந்து நம்மளுடைய மூளை செயல்பட்டுகிட்டே இருக்கு. இந்த செயல்பட்டுட்டே இருக்கிறது தான் நாங்க நியூரோ சயின்ஸ்ல வந்து ஒரு டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், மைண்ட் வாண்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மைண்ட் வந்து வாண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம சேகரிச்ச இந்த தகவல்கள் எல்லாத்தையும் வாண்டர் பண்ணிட்டே இருந்துட்டு அதுல இருந்து இட் வில் மேக் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த மைண்ட் வாண்டரிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்குபேஷனுக்கு, இன்குபேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த இன்குபேஷன் ஃபேஸ் நம்மளுக்கு வரணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தான் வந்து லோ காக்னிட்டிவ் லோட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவ் மைண்ட் ஒர்க் தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ் என்ன, நம்ம ஒரு வாக் போகிறோம், இல்லைனா நம்ம வந்து குளிக்கிறோம், இல்லைனா வந்து பாத்ரூம் கழுவுறோம், இந்த டைம்லெல்லாம் தான் நம்ம மைண்டு ரொம்ப ஜாஸ்தியாக வாண்டர் பண்ணோம். திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் இன்குபேஷன் ஃபேஸ். அப்போ தான் இதோடைய எண்டில் தான் ஒரு எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி திடீர்னு மைண்ட் வந்து ஒரு புதிய ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஸோ இதுக்கு ஒரு மிக சிறந்த வரலாற்று உதாரணம் வந்து இந்த ஹாமில்டன் வாக் அப்படின்றது ஒன்று. இது என்னன்னா, ஒரு ஒரு மேதை வந்து இருந்தார், சர் வில்லியம் ஹாமில்டன் அப்படின்றது. ஸோ பல ஆண்டுகளாக ஒரு ஒரு கடினமான கணித பிரச்சனையில் பணியாற்றி அவர், ஹி வாஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் அன் ஈக்குவேஷன். 1943 வந்து டப்ளின் நகரில் உள்ள ஒரு பிரிட்ஜ் அருகே அவர் நடைபயிற்சி ஒரு எக்ஸசைஸ் போயிட்டு இருந்தார். ஹி வாஸ் நாட் ஆக்டிவ்லி working on his mathematical equation, he was just taking a walk. On the time lana avarku didirnu and the walking panitirukumbodhu avaru evlo naala yosichittirunda or active a theditirunda and the kanitha kodpaattin adipadai karuthu didirnu avarude manasukku vanduchu. So on the magichila avarku vande enna pandradun theriyama and the samanpaattai and the paalathin kallileye sedikiyadaga varalaaru koorugirathu. So angiye vande idu pannaar. ஸோ திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வேர் அவர் ஆக்டிவாக அவருடைய வந்து சயின்ஸ் லேப்ல உட்காந்துட்டு அந்த மேக்ஸ் லேப்ல உட்காந்துட்டு அவருக்கு இந்த இது வரல. வென் ஹி வாஸ் டூயிங் அ லோ காக்னிட்டிவ் லோட் ஆக்டிவிட்டி, சும்மா ஒரு நடைபயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு இது தோணுச்சு. ஸோ இதுதான், இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேஸ் இன்க்யூபேஷன். ஸோ நிறைய டைம் வந்து நம்மளுக்கு இந்த இன்க்யூபேஷன் தேவைப்படுது. ஆக்டிவாக மைண்டை ப்ராசஸ் பண்ணாலும் இந்த மாதிரி வாக்கிங் இந்த மாதிரி லோ காக்னிட்டிவ் லோட் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடும் போது நம்மளுடைய பேக் ஆஃப் த மைண்ட் ப்ராசஸ் பண்ணி இந்த ஒரு இல்யூமினேஷன் ஃபேஸை ஏற்படுத்தும்.
1: டாக்டர், திங்கிங் யோசிக்கிறது நம்ம எல்லாரும் செய்யறோம், இதை பத்தி நாள் ஃபுல்லா யோசிச்சுட்டு இருக்கோம். யோசிக்கிறதுனா என்ன? இதுல இந்த கன்வர்ஜென்ட் திங்கிங் என்ன, டைவர்ஜென்ட் திங்கிங் என்ன?
0: சோ இந்த யோசிப்பது அப்படின்னு சொல்லும் போது சிந்தனை அப்படின்னு சொல்றோம். சோ சிந்தனை அப்படின்னா தகவல்கள், நினைவுகள், நம்மளுடைய அனுபவங்கள், கருத்துகள், இது எல்லாத்தையும் மனதுல ஒழுங்குபடுத்தி அவற்றை மாற்றி அமைத்து உலகத்தை புரிந்து கொள்ளவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் முடிவுகளை எடுக்கவும் புதிய யோசனைகளை உருவாக்கவும் உதவும் ஒரு அறிவுசார் செயல்முறை, ஒரு காக்னிட்டிவ் ப்ராசஸ். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சிந்தனையை பற்றியே நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. சோ அது மெட்டா காக்னிஷன் சொல்றோம், நம்மளுடைய தாட்டை பத்தியே நம்ம யோசிக்கிறது. சோ தாட் அப்படின்றது இதுதான். இப்ப இந்த தாட் அப்படின்றதுலயே நீங்க கேட்டீங்க, ரெண்டு வகை கேட்டீங்க, டைவர்ஜென்ட் அண்ட் கான்வர்ஜென்ட். சோ எஸ், நிறைய வகையான திங்கிங் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு, விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ. அதுல நீங்க கேட்ட இந்த டைவர்ஜென்ட் அண்ட் கான்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது, டைவர்ஜென்ட் அப்படின்ற பன்முக சிந்தனை அப்படின்றது, அதாவது முடிந்தவரை அதிகமான யோசனைகளை உருவாக்குவதுதான் டைவர்ஜென்ட் திங்கிங். கான்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது ஒருமுக சிந்தனை. சோ இந்த டைவர்ஜென்ட் திங்கிங் மூலமா வந்த பல விதமான யோசனைகளை வந்து மிகவும் பொருத்தமான ஒன்ன மட்டும் தேர்ந்து எடுக்கிறது கன்வர்ஜென்ட். சோ இது வந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. டைவர்ஸா நம்ம யோசிக்கிறது டைவர்ஜென்ட், இதை நம்ம ஆக்டிவா நம்ம பண்ணணும். ஒரே சம்டைம்ஸ் வி கெட் ஃபோக்கஸ்ட் ஆன் கன்வர்ஜென்ட் மட்டும், ஒன்னத்தை மட்டும் யோசிக்கிறோம். ஆனா நம்ம வந்து நம்மளை பழக்கப்படுத்திக்கிறது என்னன்னா, கிரியேட்டிவிட்டிக்கு முக்கியமா என்ன சொல்றாங்க வந்து எல்லா சயின்டிஸ்டும் என்ன சொல்றாங்கன்னா, டைவர்ஜென்ட் திங்கிங்க நம்ம வந்து இன்கல்கேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும்னு. ஒரு பிரச்சனைக்கு என்னென்ன விதமான யோசிக்கலாம் அப்படின்றதுதான் டைவர்ஜென்ட் திங்கிங். அதுல வர்ற யோசனைகள் ஜெனரேட் ஆகும் போது இதுல ஒண்ணு சூஸ் பண்றதுதான் கன்வர்ஜென்ட் திங்கிங்.
1: டாக்டர், பேட்டர்ன் திங்கிங் என்ன, அசோசியேட்டிவ் திங்கிங் என்ன?
0: ஸோ இதுலேயுமே வந்து படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டிக்கு இந்த இரண்டு சிந்தனை முறைகளும், பேட்டர்ன் திங்கிங், அசோசியேட்டிவ் திங்கிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் திங்கிங்னா ஒரு விஷயத்தில் திரும்ப திரும்ப தோன்றும் ஒற்றுமைகள், அதை வந்து கண்டுபிடிக்கும் திறன் தான் பேட்டர்ன் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு டீச்சர் இருக்காங்க, பல ஆண்டுகளாக அவங்க வந்து அறிவியல் கண்காட்சியை அந்த பள்ளி நடத்துது அப்படின்னா ஒரு பேட்டர்னை வந்து இந்த ஆசிரியர் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குழுவாக சேர்ந்து வேலை செய்யும் மாணவர் அவங்களுடைய டீம் தான் சிறப்பாக செயல்படுகின்றன அப்படின்றது, இண்டிவிஜுவல் வொர்க் கூட டீம் வொர்க் வந்து தே வின், தே ஆர் வின்னர்ஸ் அப்படின்ற ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறார் இல்ல. சோ இதுதான் பேட்டர்ன் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன ஒற்றுமை இருக்கு, ஒரு தொடர்வான நிகழ்வுகள்ல என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்னு யோசிக்கிற விதம் தான் பேட்டர்ன் திங்கிங். அசோசியேட்டிவ் திங்கிங் அப்படின்னா என்னன்னா, தொடர்பு படுத்தும் சிந்தனை. ஃபார் எக்ஸாம்பிள், இதே டீச்சர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப மாணவர்கள் தேனி கூட்டம் போல ஒரு போல ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிச்சுவேஷன் வந்து இது வேற எனக்கு என்ன நினைவுபடுத்துது அப்படின்றத நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறது தான் அசோசியேட்டிவ் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்ம நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த ரெண்டுத்தையுமே, இந்த பேட்டர்ன் திங்கிங் அண்ட் அசோசியேட்டிவ் திங்கிங், ஐதர் நம்ம தனித்தனியா யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஒன்னாவும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்னுக்கு அடுத்து ஒன்னா. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ விஞ்ஞானிகள் வந்து பேர்ட்ஸ் வந்து ஸ்கைல பார்க்கும் பொழுது பறவைகள் V ஷேப்ல கூட்டமாக பறப்பதை வந்து கவனிக்கிறாங்க. சோ இது வந்து பேட்டர்ன் திங்கிங். இந்த பேர்ட்ஸ் ஃப்ளை பண்ணும்போது ஓ ஒரு V ஷேப் வருது, ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது பேட்டர்ன் திங்கிங். சோ இதுக்கு அடுத்து இந்த முறையை விமானங்கள் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு நினைக்கிறது அசோசியேட்டிவ் திங்கிங். சோ அப்ப வந்து இந்த திங்கிங்கை யூஸ் பண்ணதுனாலதான் நீண்ட தூரம் பயணிக்கும் ராணுவ விமானங்கள் பறவைகள் போல ஃபார்மேஷன் ஃபிளையிங் முறையை பயன்படுத்துகின்றன. சோ இதனால காற்று எதிர்ப்பு குறைந்து எரிபொருள் சேமிக்கப்படுகிறது. சோ இது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி வேர் இங்க இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் யூஸ் பண்ணது பேட்டர்ன் திங்கிங். சோ தே ஐடென்டிஃபைட் அ பேட்டர்ன். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்றத அசோசியேட் பண்ணும் போது அசோசியேட்டிவ் திங்கிங்.
1: டாக்டர், அனலாஜிக்கல் திங்கிங் என்ன, லேட்டரல் திங்கிங் என்ன?
0: ஸோ இந்த இதுவுமே படைப்பாற்றலில் வந்து முக்கியமாக பங்கு வகிக்கிற சில சிந்தனை முறைகள். அனலாஜிக்கல் திங்கிங் அப்படின்றது நம்ம எல்லாருமே இதை பண்ணியிருப்போம். அதாவது ஒரு ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயத்துடன் ஒப்பிட்டு புரிந்து கொள்வது தான். சி ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஹியூமன் பிரெயின் எப்படி செயல்படுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப கம்ப்யூட்டராக உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த கம்ப்யூட்டரோட அசோசியேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்யூட்டர் தகவல்களை பெறுகிறது, சேமிக்கிறது, தேவையான போது மீண்டும் எடுத்து பயன்படுத்துகிறது. அது போலதான் ஹியூமன் பிரெயின் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு ஒரு புதிய விஷயத்தை புரிஞ்சு கொள்றது தான் அனலாஜிக்கல் திங்கிங். லேட்ரல் திங்கிங் அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஒரு வழக்கமா நம்ம சிந்திக்காம முற்றிலும் புதிய கோணத்தில் ஒரு பிரச்சனையை அணுகுவது தான் லேட்ரல் திங்கிங். இது வந்து சொன்னவர் வந்து எட்வர்ட் டி போனோ அப்படின்றவர் தான் இதை அறிமுகப்படுத்தினார். ஸோ இதுக்கு வந்து புதிய கோண சிந்தனை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது முற்றிலும் இந்த லேட்ரல் திங்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரியேட்டிவிட்டி. ஏன்னா இது வந்து புதிய தீர்வை, புதிய வழியில் தீர்வை கண்டுபிடிக்கும் ஒரு விதம். ஆனால் அனலாஜிக்கல் திங்கிங் இஸ் மோர் அபவுட் அ புரிதல் முறை. இட்ஸ் அ லேர்னிங் மெத்தட். அதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்.
1: டாக்டர், ஜீன் ப்யூர் மாடல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி என்ன?
0: ஓகே, ஸோ இந்த இந்த இது வந்து ஜெனி ப்ளூர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் ஆக்சுவலி அ காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரேட் ஜெனரேட்டியும் ரெண்டாவது வந்து எக்ஸ்ப்ளோரியும் இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் கம்பைன் பண்ணி தான் இந்த ஜெனி ப்ளூர் அப்படின்ற இந்த மாடல். ஸோ இது வந்து 1992 இட்ஸ் குவைட் அ ரீசன்ட் மாடல் தான். இது வந்து 3 ரிசர்ச்சர்ஸ் டுகெதர் வந்து இந்த ஜெனி ப்ளூர் மாடலில் வந்து கிரியேட் பண்ணாங்க. திஸ் இஸ் அ மாடல் டு எக்ஸ்பிளைன் கிரியேட்டிவிட்டி. இதில் என்னன்னா, இந்த வார்த்தையே சொல்ற மாதிரி ஜெனரேஷன் எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த ரெண்டு ப்ராசஸும் உள்ளடக்கியது தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் முதல்ல வந்து ஜெனரேட்டிவ் ஃபேஸ், இந்த ஜெனரேட்டிவ் ஃபேஸ் வந்து நிறைய யோசனைகள் வந்து உருவாக்கிக்கிறது. அதுதான் ஜெனரேட்டிவ் ஃபேஸ். ஆஸ் மச் அஸ் ஐடியாஸ் நம்மளை வந்து உருவாக்கி நினைக்கிறேன் பேக்ல சேகரிக்காமல் சூழலும் காற்றும் பயன்படுத்தி பிரித்தால் எப்படி அப்படின்ற யோசனைகள் அவர் மைண்ட்ல இருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய யோசனைகள் வரும்போது இதே எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேஸ். அடுத்ததாக அந்த யோசனை உண்மையிலேயே வேலை செய்யதா, இந்த காற்றின் சுழற்சி போதுமா, தூசிய சரியா வடி பிரிக்குமா, கருவியின் வடிவம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. அந்த ஜெனரேட்டிவ் ஃபேஸ், எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஃபேஸ் முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்லெஸ் வேக்யூம் கிளீனர் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிறது தான். சோ பட் ஜஸ்ட் டு மேக் இட் அண்டர்ஸ்டாண்டபிள், சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஜெனரேஷன் இப்படி செஞ்சா என்ன அப்படின்ற ஐடியாஸ் ஜெனரேட் ஆகி அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது உண்மையில் வேலை செய்கிறதா அப்படின்றது பார்க்கிறது தான் இந்த ஜெனி ப்ளூர் மாடல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி.
1: டாக்டர், இந்த எக்ஸ்ப்ளிசிட் இம்ப்ளிசிட் இன்டராக்ஷன் தியரி ஆஃப் கிரியேட்டிவிட்டி என்ன?
0: சோ இதுவும் வந்து ஒரு ரீசன்ட்டான ஒரு தியரி தான். 2010 தான் இந்த தியரியை வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து முன் வச்சாங்க. அகைன் திஸ் இஸ் சிமிலர் டு வாட் ஹஸ் பின் ஸ்போக்கன் இன் தி பாஸ்ட். அதாவது நம்ம வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளிசிட் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வா நம்ம சிந்திக்கும் ஒரு தன்மை. இது கான்ஷியஸாக நம்ம பண்ணுற விஷயம் தான் எக்ஸ்பிளசிட். இது வந்து இம்ப்ளசிட் அப்படின்றது மறைமுகமாக நடக்கிறது. ஸோ நம்ம வந்து கிரியேட்டிவிட்டியில் வந்து எக்ஸ்பிளசிட் ப்ராசஸிங் மட்டுமே இல்லை, இதில் வந்து ஒரு ரிடண்டன்ட் ப்ராசஸிங் உள்ள வந்து நம்மளுடைய பிரெயினில் வந்து மறைமுகமாக ஒரு ப்ராசஸிங் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ரெண்டும் இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் சொன்னாங்க. இந்த எக்ஸ்பிளசிட்டும் இம்ப்ளிசிட்டும் இந்த ரெண்டு அமைப்புகளும் தொடர்ந்து ஒன்றுக்கொன்று தகவல்களை பரிமாறிக்கொண்டே இருக்குது. இதுதான் இன்டகிரேஷன். அண்ட் ஃபைனலி இந்த பரிமாற்றம் மீண்டும் மீண்டும் நடக்கும் போதுதான் திடீர்னு ஒரு கிரியேட்டிவ் ப்ராடக்ட் வருது. ஸோ திஸ் இஸ் சிமிலர் டு தி அதர். இது நம்ம பேசணும்ல, இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், இது எல்லாமே இதுதான். உள்ளுக்குள்ள நம்ம ஆக்டிவா யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் எக்ஸ்பிளசிட் மட்டுமே பத்தாது. இம்ப்ளிசிட்டா நம்ம வந்து கான்சியஸ் ப்ராசஸ் இல்லைனாலும் அடித்தளத்துல நம்ம பிரெயின் வந்து செயல்பட்டுட்டே இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு சிஸ்டம்ஸும் இம்ப்ளிசிட்டும் எக்ஸ்பிளிசிட்டும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அறியாமையே இதை இன்ட்ராக்ட் பண்ணி இன்டெகிரேட் ஆகி திடீர்னு வந்து வர்றதுதான் கிரியேட்டிவிட்டி. இதுதான் எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிசிட் இன்டராக்ஷன் தியரி ஆஃப் கிரியேட்டிவிட்டி.
1: டாக்டர், இந்த பிரெயின் ஸ்டார்மிங் வார்த்தையை வந்து வேலை செய்யற இடத்துலயும் சரி காலேஜ்லயும் சரி அடிக்கடி யூஸ் பண்றோம். பிரெயின் ஸ்டார்மிங்னா என்ன?
0: சோ இதுவும் இந்த பிரெயின் ஸ்டார்மிங், எஸ், நம்ம எப்பவுமே அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம். ஆக்சுவலி இதுல வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இது வந்து இந்த வேர்ட் வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல பிறக்கல, ஆர் இட் வாஸ் நாட் பை சயின்டிஸ்ட். ஆக்சுவலி ஒரு விளம்பர நிறுவனம், இதை சார்ந்தவர் அலெக்ஸ் ஆஸ்போர்ன் அப்படின்றவர் தான். சோ 1953 வந்து அவருடைய இந்த விளம்பர நிறுவனம் பணியாற்றிட்டு இருந்த இடத்துல பெரிய நெருக்கடி இருந்தது. சோ அப்போ இதை எப்படி வந்து நம்ம இந்த நெருக்கடியிலிருந்து மீட்டு எடுக்கணும், இதுக்கு எனக்கு நிறைய ஐடியாஸ் தேவை அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுதுதான் இந்த பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்ற ஒரு முறையை அவரு அறிமுகப்படுத்தினாரு. சோ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வித்தியாசமான யோசனையை மாற்றுவது எளிது, ஆனால் ஒரு புதிய வித்தியாசமான யோசனையை உருவாக்குவதுதான் கடினம். சோ அதனால இந்த பிரெயின் ஸ்டார்ம் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, இது எப்படி வந்து கிரியேட்டிவ் ஐடியாஸ் உருவாக்கலாம் அப்படின்றதுக்கு 4 கோல்டன் ரூல்ஸ் அப்படின்றத சொன்னாரு. அதுல முதல் ரூல் என்னன்னா, நிறைய யோசனைகள் உருவானும், இந்த யோசனைகள் நிறைய ஜெனரேட் ஆகணும். இதுக்கு 2வது கோல்டன் ரூல் ரொம்ப முக்கியம், அப்ப உடனே நம்ம குறை சொல்லக்கூடாது. ஒருத்தங்க ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணும் போது விமர்சனம் செய்யவே கூடாது, மதிப்பீடு கூடாது அப்படின்றதுதான் செகண்ட் ரூல். தி தேர்ட் ரூல் வந்து என்னன்னா, யாராவது ஒருத்தங்க ரொம்ப வித்தியாசமா சாத்தியமே இல்லாத யோசனைகளை சொன்னாலும் அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, அதை விமர்சிக்க கூடாது, வரவேற்கணும். ஜஸ்ட் லிசன் டு ஆல் தீஸ் டிஃபரெண்ட் வித்தியாசமான ஐடியாஸ். அண்ட் 4வது வந்து, மத்தவங்க சொல்ற ஐடியாஸ் இருக்குல்ல, அந்த பிரெயின் ஸ்டார்மிங் டீம்ல வந்து மத்தவங்க சொல்ற ஐடியாஸ் வந்து நம்ம வந்து அதை என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும், வளர்த்தெடுங்கள், அதை வந்து மேம்படுத்தி இன்னும் சிறந்த தீர்வாக மாற்றலாம் அப்படின்னு சொன்னாரு. சோ இதுல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரு குழுவா நம்ம உட்காரும் போது நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அந்த விமர்சனம் பண்ணும் பொழுது ஒன்று வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அவர் நம்மளே வந்து அதை ப்ரீமெச்சோராக ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்ற முக்கியமான இந்த அணுகுமுறையில் அலோவ் ஐடியாஸ் டு ஃப்ளோ. ஸோ இதுக்காக தான் இன்னொரு சுவாரஸ்யமாக அவர் ஒன்று பண்ணார். என்னென்னா, ஒரு இதை பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுறதுக்காகவே ஒரு எல்லோ ரூம் அப்படின்றத அவர் வந்து உருவாக்குனார். ஸோ மஞ்சள் நிற அறை, அதாவது பயம் இல்லாமல் சுதந்திரமாக யோசிக்கக்கூடிய சூழல், அந்த என்வாயரன்மெண்ட் வந்து படைப்பாற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். சோ இது வந்து என்வாயரன்மெண்ட், அது ஒன்னு. ரெண்டாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்து வந்து, இந்த விமர்சிக்காம நம்ம இருக்கணும் அப்படின்றது சைக்கலாஜிக்கல் சேஃப்டி. சோ யார் வந்து நம்ம விமர்சிக்கப்பட போறது இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய மைண்ட்ல இருந்து நிறைய ஐடியாஸ் வரும். சோ இதுதான் பிரெயின் ஸ்டார்மிங் கான்செப்ட் இது. ஆனா அகைன் வந்து 1953க்கு அப்புறம் நிறைய ரிசர்ச், ஆஸ்போர்னுக்கு அப்புறம் இந்த பிரெயின் ஸ்டார்மிங் கான்செப்ட் பத்தி பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இது வந்து குரூப்பா பண்றதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலா நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குரூப்பா போகும் பொழுது அந்த பிரெயின் ஸ்டார்மிங்க்கு இன்னும் ஜாஸ்தியான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றது தான். சோ இன்னும் கூட பார்த்தா நிறைய நிறுவனங்கள் இண்டிவிஜுவல் பிரெயின் ஸ்டார்மிங், பிரெயின் ரைட்டிங், எலக்ட்ரானிக் பிரெயின் ஸ்டார்மிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க.
1: டாக்டர், இந்த வார்னிங் தியரின்னா என்ன?
0: இந்த ஹோனிங் தியரி அப்படின்றது வந்து லியான் கபோரா அப்படின்றவங்க 2002 வந்து இந்த தியரியை முன் வச்சாங்க. இது வந்து கிரியேட்டிவிட்டியை பற்றி ஒரு வித்தியாசமான விளக்கத்தை வந்து வழங்குது. அதாவது என்னன்னா, படைப்பாற்றல் என்பது ஒரு புதிய யோசனையை தேடுவது அல்ல, ஏற்கனவே மனசுல இருக்கும் ஒரு முழுமை அடையாத யோசனையை மீண்டும் மீண்டும் செம்மைப்படுத்தி புதிய அர்த்தம் கொண்ட படைப்பாக மாற்றுவதுதான் உண்மையான படைப்பாற்றல் அப்படின்றதுதான் ஹோனிங் தியரி. டு ஹோன் அப்படின்றது டு என்ஹான்ஸ் அப்படின்றது அந்த ஆங்கில வார்த்தையோட இது. ஸோ எங்கேயோ நம்ம மனசுக்குள்ள ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு யோசனை உள்ளுக்குள்ளேயே இருக்கு, அதை நம்ம வெளியில எடுத்து அதை வந்து நம்ம பாலிஷ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி பண்றது தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்றது தான் இந்த ஹோனிங் தியரி.
1: டாக்டர், இந்த கவுண்டர்ஃபேக்சுவல் தியரி ஆஃப் கிரியேட்டிவிட்டி என்ன?
0: ஸோ இந்த கவுண்டர் ஃபேக்சுவல் திங்கிங், நிறைய பேர் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அன்றாட வாழ்க்கையில். அதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, இது இப்படி நடக்காமல் வேறு மாதிரி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து கவுண்டர் ஃபேக்சுவல் தியரி. ஸோ ஃபேக்ட்டுக்கு, ஏற்கனவே இருக்கிற ஃபேக்ட்டுக்கு எதிராக இப்படி நடக்காமல் இருந்தால் என்னன்னு நினைக்கிறது தான் கவுண்டர் ஃபேக்சுவல் தியரி. ஸோ இதில் ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் எடுத்துக்கிட்டோன்னா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் வகுப்பு அது நடந்துட்டு இருந்தது. அதில் மாணவர்களிடம் ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து எப்பவுமே மாறாதது என்று நீங்கள் நம்பும் ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு ஆசிரியர். ஸோ மாணவர்கள் வந்து பதிலை அளிக்கிறாங்க, மனிதர்களுக்கு எப்போதும் ஆக்சிஜன் தேவைப்படும், எப்போதும் நாடுகளுக்கு எல்லை இருக்கும், பவுண்டரி இருக்கும், ஒரு குழந்தை பிறக்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேவை, இதெல்லாம் வந்து மாறவே போறதில்லை அப்படின்றது தான் ஆன்சர்ஸாக கொடுத்தாங்க. அப்போ அந்த ஆசிரியர் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு, இப்போ நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்க போறேன், இதுக்கு நீங்க யோசிச்சு பதில் சொல்லுங்க. இது நீங்க சொன்னது எல்லாம் மாறிவிட்டால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க சொன்னார். ஸோ இதுதான் கவுண்டர் ஃபேக்சுவல் தியரி.
2: இதுவரை படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை, மனநல மருத்துவர் டாக்டர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: இதுவரை அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேயர்களினை கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மனோகுரல்களில் ஜல்லிக்கட்டு திரைப்பட பாடல்.

காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் சித்ரா குரலில். திரைப்படம் கடலோர கவிதைகள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: இனி கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திற்காக அருண்மொழி சித்ரா பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:29. காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்வது மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் கரும்புவில் திரைப்படத்திற்காக.

0: இனி கோழி கூவுது திரைப்படத்திற்காக சாமுவேல், தீபன் சக்கரவர்த்தி, சுந்தரராஜன் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.
1: நே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போய்

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 81%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 24.3 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் கைபேசி அலை தடுப்பு கருவி. எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 11 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ராம்தாரி சிங் தின்கர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலம் பருவ மழைக்கால காய்ச்சல் பாதிப்பும் முன்னெச்சரிக்கையும் பி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8 மணிக்கும் 8:30 திரைகானம். 9 மணிக்கு அரங்கிசை. டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சீதா துரைசாமி அவர்களின் ஜலதரங்க இசை. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ருத் பாரத் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம். கனவும் கடின உழைப்பும் பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். சமையலின் சுவை கூட்டும் தக்காளி பற்றிய தகவல். உங்களுக்காக அழகின் அழகே, இதில் முகச்சுருக்கம் குறித்த குறிப்பு வழங்குபவர் அழகுக்கலை நிபுணர் கே விஜயலட்சுமி அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 விளையாட்டரங்கம். நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்சன் அவர்களின் நேர்முகம். நிறைவு பகுதி. வானிலை மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் அனுராதா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் தேனீ வளர்ப்பு அனுபவங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம் ஜான் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம். மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: அனி, தி நியூஸ் ஷேர் பாய் அபராஜிதா நாயர். President Draupadi Murmu conferred the 72nd National Film Awards for the year 2024 on top talents of Indian cinema at a ceremony held at Ekta Nagar in Gujarat today. Addressing the film fraternity, President Murmu said, "Cinema reflects India's rich cultural diversity and acts as a bridge, bringing together different languages, regional perspectives and shared national aspirations."
2: यहाँ अनेक भाषाओं एवं विभिन्न क्षेत्रों में बनी फिल्मों से जुड़े लोग उपस्थित थे। सभी भाषाओं और क्षेत्रों की फिल्मों में हमारे भारत की छवि दिखाई देती। भारतीय फिल्मों में हम भारत के लोगों के सपने, परंपरा, संघर्ष और भविष्य की संभावनाएं भी है। उत्कृष्ट फिल्मों को सम्मानित करने का ये समारोह स्टैचू ऑफ यूनिटी के प्रांगण में वॉल ऑफ यूनिटी के समीप आयोजित हो रहा है। ऐसा लगता है कि भारत की सांस्कृतिक एकता के इस महोत्सव को स्वाधीन भारत की एकता के शिल्पकार लौह पुरुष सरदार वल्लभ भाई पटेल स्वयं आशीर्वाद दे रहे हैं।
1: Speaking at the event, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav announced that the National Film Awards will be taken to major tourist destinations across the country. He invited states and union territories to identify key destinations to host future editions of the awards. At the ceremony, veteran Kannada actor Anant Nag received the prestigious Dada Saheb Phalke Award. Mammootty, Karthik Aaryan and Yami Gautam were presented with Best Actor Awards. India has strongly condemned Pakistan airstrikes on Afghanistan's Kunar and Paktika provinces. Addressing media in New Delhi this evening, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said, "Such instances of aggression against a sovereign neighbour go against regional peace and security." Home Minister Amit Shah has called for a strong and decisive action against narcotics, saying drug trade pose a serious threat to the country and the world. Inaugurating the two-day National Conference of Anti-Narcotics Task Force, heads of states and union territories in New Delhi today, Mr. Shah said the government has prepared a roadmap for 2029 to protect the country's youth and make India drug-free. He said government will collectively succeed in uprooting the drug trade from India by 2029. Prime Minister Narendra Modi today met Shri Shri Vishwa Prasanna Tirtha Swamiji of Shri Pejavira Adokshaja Matha Udupi along with other dignitaries in New Delhi. On the occasion of Mr. Modi unveiled the logo of the birth centenary celebrations of Padma Vibhushan Yatikula Chakravarti Shri Vishvesha Tirtha Swamiji. In a social media post, Mr. Modi said, "The life of devotion, learning and service of Shri Vishvesha Tirtha Swami continues to inspire countless people." He said, "The various initiatives taken under the run up to his birth centenary will further carry forward his noble ideals." At the Asian Games, the Indian women's cricket team delivered the country's first gold medal at the ongoing sporting spectacle in Japan. The triumph took India's medal tally to 7 at the end of day 3. The Women in Blue, reasserting its continental dominance, clinched a second successive gold medal at the sporting event by thrashing Sri Lanka by 147 runs in the final at Nishan. Prime Minister Narendra Modi congratulated the women's cricket team on the feat. The men's badminton team and Wushu star Roshibina Devi also assured the nation of at least a medal each at the Asian Games. Indian men's badminton team defeated host Japan in the quarterfinals. India will face defending champions China in the semi-final tomorrow. In Wushu, Roshibina Devi advanced to the semi-finals of the women's 60 kg event. She secured a 5-0 win over Chu Mansin of Macau in the quarterfinals. India's Aaryan also moved to the quarterfinals as he fights for a medal. Indian boxer Jadumani Singh marched into the pre-quarterfinals in the men's 55 kg preliminary round. Earlier, Sakshi Chaudhary entered the pre-quarters. In men's cricket, India narrowly avoided a historic upset, defeating host Japan by 2 runs in a rain-curtailed 5-overs-a-side one-off T20 international match at Sanur today. The Indian Meteorological Department has issued red alert for extremely heavy rainfall over isolated places in Chhattisgarh, Odisha, coastal Andhra Pradesh and Telangana for the next 2 days. For Delhi, IMD said the national capital will witness mostly clear skies with no rain. And that is the end of this news bulletin.

ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 11:10. ஓட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.